ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாதா மாதம் 10 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆணித்திங்கள் 17 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 1 தேதி புதன்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றையமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்கள இசை கேட்கலாம். ராகம் வசந்த பைரவி.

மங்களேசையை கேட்டீர்கள். தொடர்வது குறளமுதம். அதிகாரம் 108, கயைமை, குறள் எண் 8. குறள் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். பொருள் நெருங்கி குறையை சொன்ன அளவிலேயே சான்றோர் உதவுவர், ஆனால் கீழ் மக்கள் கரும்பை போல அடித்து பிழிந்தால்தான் உதவுவர். குறளும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 108, கயைமை, குறள் எண் 8. குறள் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். பொருள் நெருங்கி குறை சொன்ன அளவிலேயே சான்றோர் உதவுவர், ஆனால் கீழ் மக்கள் கரும்பை போல அடித்து பிழிந்தால்தான் உதவுவர்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 6 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது இன்று எமது நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி என்றில், 6:10 எனதானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை என்றல். 6:55 இயற்கையின் மொழி. வன மகேத்சவம் அல்லது வனத்திருவிழா வாரம் குறித்து உதகமண்டலம் நீலகிரி மாவட்ட பசுமை தீர்ப்பாயத்தின் ஒருங்கிணைப்பாளர் வே சிவதாஸ் அவர்களின் உரை. 7 மணிக்கு காலை கதிர் நலமுடன் வாழ. பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பாலூட்டும் சரியான முறை குறித்து பல்வேறு தகவல்களை வழங்குகிறார் டாக்டர் ஏஞ்சல் சன்னி அவர்கள். தொடர்ந்து திரைகானம். நிறைவாக சட்டம் அறிவோம். இந்திய தண்டனை சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள். தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நில்கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3ஆம் பருவம். நிறைவாக சிகரம் தொடு. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 டீ கடி பேச்சு நகைச்சுவை நிகழ்ச்சி. தொடர்ந்து திரைகானம். 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. பத்து 30க்கு உழவர் மனம். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேர்விருப்பம். இன்றைய தலைப்பு கடவுளாக வந்த மருத்துவர். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி விலை நிகழ்ச்சி. 1:55 திரைகானம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் தோடர் பாடல்கள். 2:30 உழைப்பவர் அரங்கம். பிற்பகல் 3:02 ஹலோ ஊட்டி. நீலகிரி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் நில எல்லைகளை கண்டறிந்து தீர்வு காணும் வழிமுறைகள் குறித்து மாவட்ட நில அளவை அலுவலர் எம் நிர்மல் குமார் அவர்கள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி. 7:30 தோட்டமும் தொழிலும் தமிழகத்தில் வேளாண் காடுகள் தேவை மற்றும் பயன்பாடுகள் குறித்த தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். 10:45 காற்றோடு கலந்திடவா. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள் இதுவரை இன்றைய மதநிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Shagun Chopra.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள்.
2: சேரிடம் அறிந்து சேர். காந்தத்தை சார்ந்த இரும்பு காந்தமயமாக மாறுவதைப் போல நாம் சேரும் நண்பர்களின் நல்ல குணங்கள் தீய குணங்கள் நம்மிடம் வந்து சேரும். தாய், தந்தை, தமையன், சுற்றம் இவர்களை மாற்ற முடியாது. சேர்ந்துதான் இருக்க வேண்டும். பின் யாரிடம் அறிந்து சேர்வது? நண்பர்களிடமா? பழகி அறிந்து கொண்டு விலகிவிட முடியுமா? அதற்குள் அவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டு விடும். சேர்கின்ற இடம் தீயதா நன்மை பயக்கும்?

0: ஆகுமா என அறிவதற்குள் ஆயுள் முடிந்து போய்விடும். பின் என்னதான் சொல்லுகிறாள் அவ்வை? சேரிடம் அறிந்து சேர் என்பதை மேலாக பார்த்தால் அப்படித்தான் நமக்கு தெரிகிறது. அப்படித்தான் இதுவரையிலும் நமக்கு அர்த்தம் புரிந்து கொண்டிருக்கிறது. நாம் பழகும் நபர்கள் அறிந்து புரிந்து சேர வேண்டும். கல்வியாளர்களை நாடி சேர வேண்டும். ஒழுக்கமுள்ளவர்களை நாடி சேர வேண்டும். நல்ல குருவை அறிந்து சேர வேண்டும். நல்ல ஒழுக்கம், நேர்மை, உண்மை உள்ள கணவனை அடைய வேண்டும். நல்ல பண்பாடு உள்ள மனைவியை அடைய வேண்டும். இப்படி ஒவ்வொன்றும் அறிந்து கொண்டு ஆராய்ந்துதான் சேர்ந்து வாழ வேண்டுமென்றால் அது வாழ்க்கையின் நடைமுறைக்கு சரிப்பட்டு வருமா? அப்படியெனில் சேரிடம் அறிந்து சேர் என்று அவ்வை சொன்னாலே, சேரிடம் அறிந்து சேர் என்றால் எப்படி அது பொருள் கொள்வது? 452 குறளில், நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்று ஆகும் மாந்தர்க்கு இனத்து இயல்பு அது ஆகும் அறிவு என்கிறான். நிலத்தின் இயல்புக்கு தக்கவாறு நீரின் இயல்பு நிறத்தாலும் சுவையாலும் மாறுபடும். அதுபோல இனத்தின் இயல்புக்கு தக்கவாறுதான் அறிவின் தன்மை மாறுபடும் என்கிறான். மனிதனுடைய அறிவைத்தான் அவன் சொல்லுகிறான். இந்த உயிரானது நீர்மை உள்ளது, எதனோடாவது சார்ந்துதான் இருக்குமே தவிர தனித்து செயல்பட முடியாது. உடலோடு செயல்படுவது உயிர், உயிரோடு சேர்ந்தது அறிவு. உடலை விட்டு உயிர் செல்லுமாயின் அறிவும் உயிரோடு செல்லும், உடலோடு அல்ல. ஆகவே உயிரோடு உள்ள அறிவு தன்னை உணர்ந்து சேருகின்ற இடத்தை அறிந்து சேர்ந்தால் அந்த உயிர் மேன்மை அடைந்து வணங்கப்படும். அதைத்தான் அவ்வை உள்ளார்ந்த அர்த்தமாக வைத்து சொல்லியிருக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதற்கு இன்னொரு உதாரணமும் உங்களுக்கு தர முடியும். சீவன் என்ன, சிவன் என்ன வேறு இல்லை. சீவனார் சிவனாரை அறிகிறார். சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவன் ஆயிட்டு இருப்பாரே என்று திருமந்திரம் சொல்லுகிறது. சீவன் என்றால் உயிர். இந்த உயிர்தான் சிவன். சீவனும் சிவனும் ஒன்றுதான், வேறு வேறு இல்லை. இந்த சீவனானது, அதாவது உயிரானது, சிவனாரை அறிகிறார், தெரிந்து கொள்ளவில்லை. சீவனார் உயிரானது சிவனை தெரிந்து கொண்டால் ஜீவனாரும் சிவனாக மாறிவிடுவார். அப்பொழுது அவர் வணங்கப்படுவார். ஆகவே இந்த சீவன் தன் சீவனை உணர முற்பட வேண்டும். அப்படி சிவனை அடைய சேரிடம் சேராமல் இந்த உடம்பின் தேவையற்ற இன்பங்களுக்காக சேராத இடத்தில் போய் சேருகிறோம். புகை, மதுபோதை, தீய பழக்கங்கள் அனைத்தும் தீய நண்பர்களால் வருவதுதான். அதனால்தான் பெரியவர்கள் சத்சங்கத்திலே சேருங்கள் என்றார்கள். இன்னொன்றும் சொல்கிறேன். சீதையை கவர்ந்து சென்றான் ராவணன். இலங்கையை காக்க வந்தால் இலங்காதேவியும் இனி அழிவு வந்தது என புறப்பட்டு போய்விட்டாள். அண்ணன் ராவணன் செய்தது அறத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பானது என தம்பியாகிய கும்பகர்ணனும் விபீஷணனும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். ஆனால் ராவணன் கேட்கவில்லை. ஒரே பிடிவாதமாக இருந்தான். செஞ்சோற்றுக்காக கும்பகர்ணன் அதர்மத்தோடு இருந்து அழிந்து போனான். ஆனால் விபீஷணன் எவ்வளவோ தர்மத்தை எடுத்துச் சொல்லியும் ராவணன் கேளாமல் அவனை இகழ்ந்தான். அறத்தோடு சேர்ந்தால்தான் தர்மத்தோடு வாழ முடியும் என அறிந்து புரிந்து ராமனோடு சேர்ந்தான் விபீஷணன். அறத்தோடும் தர்மத்தோடும் சேர்ந்தால்தான் நாமும் அறத்தோடும் தர்மத்தோடும் வாழ முடியும். ஆனால் அறத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பான நண்பர்களோ உறவினர்களோ மற்ற மனிதர்களோ மற்ற யாருடனோ நாம் சேர்ந்தால் நாம் அவர்களைப் போலவே மாறிவிடுவோம். யாருடன் சேர்கிறோமோ அப்படித்தான் இந்த உயிரானது செயல்பட ஆரம்பிக்கும். நம் வீட்டிலும் நம் குடும்பத்திலும் சேரிடம் அறிந்து சேர வேண்டும். நம்முடைய உயிரை மேம்பட செய்ய வேண்டும். நாம் அனைவராலும் வணங்கப்படுகிற நல்ல மனிதனாக வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கிற போதே உயிரானது சரியாக சேரிடம் அறிந்து சேர் என்று சேர்ந்துவிடும் என்பதை அவை சொல்லுகிறாள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் எஸ் ராமஜோதி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நிலையத்தின் நேரம் 6:15. அருளிசை கேட்கலாம். பக்தி பாடல்கள்.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 6:40. நேயர்கள் கேட்க இருப்பது வானிலை அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.

வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டமாக இருக்கும். அடுத்த 5 நாட்களுக்கு மிக லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 17 முதல் 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 9 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்று நீரப்பதம் 90 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். வானிலை அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: இன்றைய நமது வளம் தரும் வேளாண் காடுகள் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் வேளாண் காடுகள் தேவை மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்கிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையல் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். இன்று இரவு 7:30 மணிக்கு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியை.

தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உர மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகிக்க விதைகளை ட்ரைகோடெர்மா அஸ்பரில்லம் 4 கிராம் கிலோவிற்கு அல்லது ஃபேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் கிலோவிற்கு கொண்டு விதை மூலம் பரவும் நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும்.

கேரட் பயிரில் துருஈ மேலாண்மைக்கு விதைத்த 45 மற்றும் 50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோராலாண்டி லிப்ரோல் என்ற குறுணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே

0: முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் அதிபருடன் தாம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறியுள்ளார். சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தாம் வரவேற்றதாகவும், இந்த பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை இந்த பேச்சுவார்த்தை ஏற்படுத்தும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்புற பகுதிகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர், ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அளிப்பதில் அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மாநாட்டின் நிறைவாக IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கு பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக விருதுகள் வழங்கப்பட்டன. சிறந்த மாவட்ட ஆட்சியருக்கான விருதை கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் ஆட்சியர் திருமதி அழகு மீனாவுக்கும், சிறந்த காவல் ஆணையருக்கான விருதை ஆவடி முன்னாள் ஆணையர் திரு சங்கருக்கும் திரு விஜய் வழங்கி பாராட்டினார். இதேபோல் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயலாற்றிய IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழக வெற்றிக்கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று திரு மாணிக்கம் தாக்கூரை அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சந்தித்து ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மாணிக்கம் தாக்கூர், தாவேக உடனான கூட்டணி நீண்டகாலம் தொடரும் என்றும், தங்கள் கட்சி சார்பில் அமைச்சர்கள் உள்ளிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். இணையவழி கலந்தாய்வுக்கான அட்டவணையையும் அவர் வெளியிட உள்ளார். பொறியியல் கல்லூரிகளில் சேர இந்த ஆண்டு சுமார் 2,42,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின்கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின்கீழ் கிடைக்கும் வருவாய் தங்களது இடுபொருள் செலவுக்கு உதவுவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பெயர் சங்கர், நான் ஒரு சிறு விவசாயி. பிரதமர் மோடி அவர்கள் இந்த 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 ரூபாய் தவணை வங்கி கணக்கில் செலுத்துகிறார், வருஷத்துக்கு 6,000 ரூபாய் செலுத்துகிறார். இது வந்து எங்களுக்கு உரம் ஒரு இடுபொருள் வாங்கறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இந்த திட்டத்தை நடத்த மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: என்னுடைய பெயர் ஏழுமலை, நான் ஒரு சிறு விவசாயி. இந்த பாரத பிரதமர் PM கிஷான் திட்டம் வந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 தராங்க, வருஷத்துக்கு 6,000 ரூபாய் தராங்க. இந்த 6,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இடுபொருள் வாங்குறதுக்கு, விவசாயத்துக்கு ஆள் கூலி கொடுக்கறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.

வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு வங்கக்கடல் மற்றும் பங்களாதேஷை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வரும் 3-4 தேதிகளில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இருவரிச் செய்திகள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு புனித அமர்நாத் யாத்திரை நாளை தொடங்க இருப்பதை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர் ஒருவரின் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக திருச்சியில் மாவட்ட பொறுப்பு கல்வி அலுவலர் புகழேந்தியை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு பேருந்து நிலைய பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்ததாக பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் நடைபெற்ற உலக இரத்த கொடையாளர் தின விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ தலைமையில் இரத்ததான உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. லண்டனில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ரன் எடுத்தது. 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 13 இலக்கை எட்டியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. டெக்சாஸில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் நார்வே அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடன் அணியை வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5 தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹார்மோஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 6:55.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்

0: இயற்கையின் மொழி. ஒவ்வொரு வருடமும் ஜூலை முதல் வாரத்தில் வன மகா உற்சவ வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி தேசிய பசுமைப்படை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி. சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: ஜூலை மாதத்தினுடைய முதல் வாரம் வந்து நமக்கு வந்து வனமக உற்சவ வீக்கை வந்து நம்ம வந்து அனுசரிச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏன் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய பருவமழை காலம், நம்ம சொல்லுவோம் தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் இணைந்து கொண்டு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான காலம் வந்து இந்த ஜூலை மாதம்தான். இந்த மாதத்தில் வந்து பார்த்தா நம்ம வந்து வன நாள் வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். காடுகள் வளர்க்கக்கூடிய ஒரு தினமாக நம்ம பார்த்துட்டுருக்கோம். இதுக்காக மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய காடுகளை வளர்த்து தனி மனிதனாலாம் இருக்கக்கூடிய வாழ்நாள் முழுசுமே காடுகள் உருவாக்கி அந்த காடுகளை வந்து சமூகத்துக்கு அர்ப்பணிச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து விருது கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருக்கலாம். கர்நாடகாவில் இருக்குது, தமிழ்நாட்டில், நார்த் இந்தியா போன்ற பல பகுதியிலும் இருந்துட்டு இருக்கு. கேரளாவில் கூட ஒரு பாலட்டன் அப்படிங்கிற ஒரு மனிதர் இருந்தார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் வந்து பனை மரம், அந்த பகுதிக்கு தகுந்த பல்வேறு மரங்களை நட்டு ஒரு பெரிய ஒரு காடுகளை, பொட்டல் நிலமாக இருந்தது, வறண்டு போன ஒரு நிலத்தை வந்து ஒரு காடுகளை உருவாக்குனாங்க. இந்த வன மகா உற்சவம் ஏற்படுத்தக்கூடியதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்கா, மக்கள் மனசில் காடு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்வாதாரத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல போகிறோம். நம்ம என்னெல்லாமே செய்துட்டு இருந்தோம், நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறோம், ஒரு டாக்டராக இருக்கோம், இன்ஜினியராக இருக்கோம், சயின்டிஸ்டாக இருக்கோம், டிரைவராக இருக்கோம், விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம், என்ன தொழில் செஞ்சாலும் எந்த இடத்துல இருந்தால் கூட காடுகள் தான் நம்ம வாழ வச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வன உற்சவம் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து காடுகள் வந்து அழித்து கொண்டே இருந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், அதிக அளவுக்கான ஆக்சிஜனை வந்து நமக்கு சுவாசிக்கக்கூடிய காற்றை கொடுக்கக்கூடியது காடுகள் தான். அது ரொம்ப முக்கியமாக பெரிய அளவில் இருக்கக்கூடிய இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா கடல். கடல்லிருந்து நமக்கு வந்து அதிக அளவில் ஆக்சிஜன் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் தான் அதிகமாக ஆக்சிஜன் கொடுத்துட்ருக்கு. இந்த வனம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த பகுதியினுடைய வளமை இல்லாமல் போயிடும். இப்போ ஒரே ஒரு மரம் மட்டும்தான், நீங்கள் ஏதோ ஒரு மரத்தை மட்டுமே நீங்கள் ஒரு மரத்தை உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது நம்ம நிச்சயமாக உணர்ந்துட்டுருக்கோம். ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு பிச்சிஸ் மரமோ, ஒரு பிளம்ஸ் மரமோ, ஒரு டமேட்டா மரமோ, ஒரு வால்நட் ட்ரீ, அந்த மாதிரி நீலகிரி மாவட்டத்துக்குரியான கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கிராம்பு, ஏலம், ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸ், இந்த மாதிரி பழங்கள் வரக்கூடிய மரங்கள், நிறைய மரங்கள்லாம் இருக்குது. இவை எல்லாமே நம்ம வீட்டை சுற்றி இருந்ததுன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம வீட்டை காமிக்கும்போது அதில் மறக்காமல் நம்ம காமிக்கிறோம், பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து இந்த பழமரம் இருக்குது, பட்டர்ஃப்ரூட் இருக்குது, எங்கள் வீட்டில் வால்நட் ட்ரீ இருக்குது, இப்படி நம்ம காமிச்சிட்ருக்கோம். ஏன் காமிக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டை விட அதிக அளவுக்கான அந்த வீட்டை பாதுகாக்கக்கூடியதும் வீட்டுக்கு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா அந்த மரங்கள் இருக்குது. ஒரு மரம் வச்சுட்டா போதும், நீங்கள் பெட் அனிமல் வளர்த்த வேண்டிய அவசியம் இருக்காது. உங்கள் வீடை தேடி நிறைய பறவைகள் வர தொடங்கிடும், விலங்குகள், சின்ன சின்ன அணில்கள் வர தொடங்கும். மரம் அப்படிங்கிறது வந்து கிராமத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு.
0: ஒவ்வொரு வருடமும் ஜூலை முதல் வாரத்தில் வன மகா உற்சவ வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி தேசிய பசுமைப்படை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி. சிவதாஸ் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: நேரம் 7 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டும் சரியான முறை குறித்து பொதுநல மருத்துவர் ஏஞ்சல் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: நியூபோர்ன் பேபிஸுக்கு முதல் 6 மாசங்கள் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்க சொல்றது, வேற ஒண்ணுமே கொடுக்க கூடாது. சில இடங்களில் நியூபோர்ன் பேபிஸுக்கு தங்கம் இல்லைனா தேன் பிறந்த நாளிலே கொடுக்கறது கேள்விப்பட்டிருக்கு. ஆனா அது அப்படி பண்ணக்கூடாது, அது குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் வருறதுக்கு சான்ஸ் அதிகமா வந்துடும். ஒண்ணுமே தாய்ப்பால் அல்லாம வேற ஒன்று தண்ணி கூட கொடுக்க கூடாது அப்படித்தான் சொல்றது. டிஸ்சார்ஜ் டைமில் கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்து அட்வைஸ் பண்றது என்னன்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கும் தாய்ப்பால் தான் கொடுக்கணும். ஒரு 2 மணி நேரம் விட பாப்பா டிமாண்ட் ஃபீடிங்னு சொல்றது, அதான பாப்பாவுக்கு பசி எடுக்கும்போது அடும்பு பாப்பா எப்ப எல்லாமே க்ரை பண்றது அந்த டைம்ல எல்லாமே தாய்ப்பால் கொடுத்துட்டே இருக்கணும். 6 மந்த்ஸ் வரைக்கும் ஸ்ட்ரிக்டா தாய்ப்பால் தான், வேற ஒண்ணுமே முடியாது. அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்னு சொல்றது அப்படின்னா தாய்ப்பால் கூட இன்னொரு ஃபுட் ஆட் பண்றது. அது 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் மெதுவா ஃபுட் ஆட் பண்றது. ஃபர்ஸ்ட் ராகி இல்லைன்னா அரிசி லைட்டா பேஸ்ட் மாதிரி பண்ணி தான் பாப்பாக்கு கொடுக்கறது. இனிஷியலி நிறைய ஸ்டார்ட் பண்ணாது, ஃபர்ஸ்ட் டே ஒரு காலையில ஒரு 1 ஸ்பூன் பாப்பாக்கு கொடுத்து பார்த்துடும். எதனால காலையில ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றேன்னா, தெரியாத அவருக்கு ஏதாவது ஃபுட் அலர்ஜி ஆயிடுமா இல்லையான்னு சொல்ல முடியாது. காலையில ஒரு 1 ஸ்பூன் கொடுத்து எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 1 ஸ்பூன் கூட இன்ட்ரோடியூஸ் பண்றது. நெக்ஸ்ட் டே அதோட குவான்டிட்டி லைட்டா இன்க்ரீஸ் பண்றேன். 1 ஸ்பூன் இருக்கிறது ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் மாதிரி எடுக்கிறேன். செகண்ட் டே புது ஃபுட் ஆட் பண்ணாது. 4ஆம் நாள் ஆகும்போது ராகியோட சேர்த்து கொஞ்சம் அரிசி மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்றேன். அப்படி லைட்டா லைட்டா தான் ஸ்டார்ட் பண்றது. ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்லேருந்து 8 மந்த்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி சிரியல்ஸ் தான் ஆட் பண்ணுறது. நட்ஸு சிரியல்ஸ் எல்லாமே லைட்டாக பெனானா மாதிரி எல்லாமே ஆட் பண்ணுறது. ஒரு 8 மந்த்ஸுக்கு அப்புறம் நான்வெஜ் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிடும். நான்வெஜ்னா இந்த மீட்டு இல்லைன்னா எக்கூட எல்லோ பாட்டு இருக்குல்ல, ஒயிட் பாட்டை கொடுக்க மாட்டேன். எல்லோ பாட்டு எல்லாமே லைட்டாக சேர்த்து சின்ன சின்னதாக போட்டு அவர் எப்படி சாப்பிட்றதுன்னு. முட்டை வெள்ளை பசுவின் பால் இது ரெண்டுமே, பசுவின் பால் முட்டை வெள்ளை 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா பசுவின் பால் ஜீர்ணாவதுக்கு கஷ்டமாயிடும். அதில் கசைன் புரோட்டீன் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், தாய்ப்பால் விட டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடும். இன்னொன்று முட்டை வெள்ளை சில குழந்தைகளுக்கு அலர்ஜி ஆயிடும், அதனாலே தான் 1 இயருக்கு கீழே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. இன்னொன்று தேன், எல்லாருமே தேன் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி பண்ணிடும், அதனாலே சின்ன வயசுலேருந்தே 6 மந்த்ஸ்லேருந்தே தேன் கொடுக்கறது ஸ்டார்ட் பண்ணிக்கலாமான்னு கேள்விப்பட்டிருக்கு. ஆனால் அது பண்ணக்கூடாது. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓகே தான். இந்த இருமல் வரும்போது செஸ்ட் இன்ஃபெக்ஷன் வரும்போதெல்லாம் லைட்டாக தேன் கொடுக்கறது நல்லதுதான், எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி பண்ணிடும். ஏன்னா 2 இயர்ஸ்க்கு கீழே அது போட வேண்டாம். ஏன்னா 1-2 இயர்ஸ்க்குள்ள ஹனி போடும்போதும் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு லைட்டாக சான்ஸ் இருக்கு. 1 இயருக்கு கீழே கிரேப் வாட்டர் ஒன்றுமே கொடுக்கக்கூடாது, அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஈவன் 1 இயருக்கு மேலே மாட்டு பால் பசுவின் பால் எல்லாமே போடும்போது இன்டைஜஷன் வந்துடும் கண்டிப்பாக, பட் அதோட அளவு கம்மி பண்ணணும். இன்கேஸ் இன்டைஜஷன் மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, பீடியாட்ரிஷியனை பாருங்க. இன்டைஜஷனுக்கு வயிறு வலிக்கு எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுற சிரப் இருக்குது, அதே கொடுத்தா போதும். கிரேப் வாட்டர் நார்மலி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி 6 மந்த்ஸ்லேருந்து ஒரு ஃபுட் ஆட் பண்ணி 1 இயருக்கு அப்புறம் அம்மா அப்பா வீட்டில் என்ன ஃபுட்டை சாப்பிட்றேன், அம்மா என்ன ஃபுட்டை சாப்பிட்றேன், அதே ஃபுட்டு குழந்தையும் சாப்பிட்றது ஸ்டார்ட் பண்ணணும்.
0: நலமுடன் வாழ.
1: இதுவரை பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டும் சரியான முறை குறித்து பொதுநல மருத்துவர் ஏஞ்சல் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
0: காலை கதிர் நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய தண்டனை சட்டம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.
2: பெற்றோர், ஆசிரியர், காவலாளி, மருத்துவர் அல்லது நம்பிக்கை உரியவர்களால் நிகழ்த்தப்படும் பாலியல் வன்கொடுமைகள் குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஆயுள் காவல் தண்டனை, சில தீவிர வழக்குகளில் மரண தண்டனை வரை கூட விதிக்கப்படுவதற்கு இந்த சட்டம் வழிவகை செய்திருக்கிறது. பிரிவு 11-12 என்கின்ற இந்த சட்டத்தினுடைய பிரிவுகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆட்படுகின்ற குழந்தைகளிடம் பாலியல் ரீதியாக சைகைகள் காட்டுவது, ஆபாசமாக பேசுவது, அலைபேசி அல்லது இணையம் வழியாக ஆபாச பதிவுகளை அனுப்புவது இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இந்த போக்சோ சட்டத்தினுடைய பிரிவுகள் 13-14 குழந்தை ஆபாச படங்களை சேமித்து வைப்பது, விற்பது அல்லது மற்றவர்களுக்கு பரப்புவது இதுபோன்ற செயல்களிலே ஈடுபடுபவர்களுக்கு 5 முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு சட்ட நடைமுறை இருக்கிறது. இதில் மிக முக்கியமான கட்டாயமாக கடமைகளாக மேண்டேட்டரி என்று சொல்லப்படுகின்ற மிக மிக கட்டாயம் என்ன சொல்லப்படுவைகள் என்னவென்று சொன்னால், இந்த சட்டத்திலே உள்ள பல்வேறு விதமான அம்சங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நீதிமன்றங்கள்

0: அந்த காவல்துறையிலே இருக்கின்ற அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொள்வதற்கு வழிவகை செய்திருக்கிறது. இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து மகளிர் காவல் நிலையங்களுடைய தற்போதைய முன்னெடுப்பாக அதனை மேம்படுத்திய அளவிலே தற்போது இதற்காக அரசாங்கம் சிறப்பு அதிரடிப்படையை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அனைத்து மகளிர் காவல் நிலையங்களும் சிறப்பு அதிரடி படையை சார்ந்தவர்களும் குழந்தைகளுக்காக பாலியல் குற்றங்கள் நடைபெறுகின்ற இடங்களிலே உடனடியாக அவர்களை அங்கே சென்று அந்த குழந்தைகளை மீட்டெடுத்து அவர்களுக்கு தக்க மருத்துவ உதவி, அவர்கள் தங்க வைப்பதற்காக தங்கும் இடங்கள், அவர்களுக்கான உணவு மற்றும் பாதுகாப்பு அனைத்தையும் வழங்குவதோடு அல்லாமல் இதுபோன்று பாதிக்கப்படுகின்ற அந்த பெண் குழந்தைகள், பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும், அவர்களுக்கு உண்டான அனைத்து விதமான உதவிகளும் செய்வதற்கு தயார நிலையிலே அவர்கள் எப்போதும் காத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதுபோன்ற இந்த குழந்தைகளுக்கு எதிரான இந்த குற்றங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதற்காக சிறப்பான ஒரு தொலைபேசி எண்ணை அறிவித்திருக்கின்றார்கள். அந்த தொலைபேசி எண் 1098 என்பதாகும். 1098. இந்த தொகை வந்து சைல்ட் லைன் ஹெல்பிங் நம்பர் என்று சொல்லப்படுகிறது. இந்த சைல்ட் லைன் ஹெல்பிங் நம்பரான 1098 என்று சொல்லப்படுகின்ற இந்த எண், அல்லது மிக அவசரமாக அழைக்கக்கூடிய ஒரு எண்ணாக 112 ஆகிய இந்த தொலைபேசி எண்களிலே குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது அதனை உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறையினர்களுக்கு அல்லது அதுபோன்று குற்ற நிகழ்வுகள் ஏற்படுவதை தெரியப்படுத்துவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம்.
1: சட்டம் அறிவோம். இதுவரை இந்திய தண்டனை சட்டம் குறித்த தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் என்.வி. குணசேகரன் அவர்கள்.
2: ஜி பூம்பா.
3: ஹாய் ஜி பூம்பா, வாட் ஏ சர்ப்ரைஸ். நீ 2K இருக்கியா?
2: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
3: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
2: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
4: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
3: வரைவா, சூப்பர் ஜீபும்பா.
2: அது நன்றாக இருந்ததா?
3: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
2: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
5: ஏப்ரல் மாதத்தில் உரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா.
3: ஜீபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
2: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8
3: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து பிரதமரிடம் ஈரான் அதிபர் எடுத்துக் கூறினார். அமைதி ஏற்படுவதற்கான புரிந்துணர்வு எட்டப்பட்டிருப்பதை இந்த பேச்சின்போது வரவேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி, அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் கப்பல் போக்குவரத்து ஹோர்மோஸ் நீரிணை வழியாக தடையின்றி செல்வதன் முக்கியத்துவத்தையும் ஈரான் அதிபரிடம் தாம் வலியுறுத்தியதாக திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கிரீஸ் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பொருளாதாரத்துறை அமைச்சர் கிரியகோஸ் பியரகாக்கிஸை சந்தித்து பேசினார். டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துதல் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் பரஸ்பர நல்லுறவு வலுப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு வழிவகை செய்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு உலக அளவிலான விநியோக வழங்கலில் ஏற்பட்ட இடையூறுகளை தொடர்ந்து தற்காலிக நிவாரணமாக ஜூன் 30 தேதி வரை பெட்ரோ கெமிக்கல் உற்பத்தி பொருட்களுக்கு முழு சுங்கவரி விலக்கை மத்திய அரசு அறிவித்திருந்தது. உள்நாட்டு சந்தையில் பெட்ரோ கெமிக்கல் பொருட்களின் போதிய இருப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. தற்போது நிலைமை படிப்படியாக சீரடைந்து வருவதால் சம்பந்தப்பட்ட பெட்ரோலிய வேதிப்பொருள் துறையில் சுமூகமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வரி விலக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. தான்சானியா கடல் பகுதியில் அமைந்துள்ள ஜன்சிபாரின் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு பாராட்டத்தக்கது என்று அந்நாட்டு அதிபர் ஹுசைன் அலி மியூனி தெரிவித்துள்ளார். ஜன்சிபாரில் அந்நாட்டு அதிபரை தான்சானியாவுக்கான இந்திய தூதர் விஸ்வதீப் தே சந்தித்து பேசினார். இந்தியாவின் முதலீடு மற்றும் மேம்பாட்டு பணிகள், தொழில் பயிற்சி மற்றும் புத்தாக்க நடவடிக்கைகள் தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியதாக அமைந்துள்ளது என்று தான்சானியா அதிபர் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்பகுதிகளின் வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அறிக்கை தெரிவிக்கிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. ஜம்முவின் பகவதி நகர் முகாமில் இருந்து முதலாவது குழுவினர் புறப்பட உள்ளனர். அமர்நாத் புனித யாத்திரையை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநரும் அமர்நாத் குகை கோயில் வாரிய தலைவருமான திரு மனோஜ் சின்ஹா நாளை அதிகாலை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். 57 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த யாத்திரையொட்டி ஜம்மு காஷ்மீர் மற்றும் யாத்ரீகர்கள் தங்கியுள்ள முகாம்களில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநில மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். அனந்தபுரம் மாவட்டம் ஜந்துலூருவில் உள்ள மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் 1268 பேர் தங்களின் பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளனர். அவர்களில் 56 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்களையும் பட்டங்களையும் குடியரசுத் தலைவர் வழங்கி உரையாற்றவுள்ளார். கடந்த 2018 தொடங்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் 18 முதுநிலை மற்றும் 9 இளநிலை பட்டப்படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. மேலும் ஆராய்ச்சி படிப்புகளிலும் மாணவர்கள் தங்களின் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். 16th இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பங்கேற்கிறார். ஜப்பான் பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக அவர் இன்று மாலை புதுதில்லி வர இருப்பதாக

வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவருடைய இந்த பயணம் இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்துவதுடன் பரஸ்பரம் மண்டல மற்றும் உலக அளவிலான விவகாரங்கள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு வழிவகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். பேச்சுக்களின் நிறைவாக இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. ஒரு சில இடங்களில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு பதிவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக வேளாண்மை மற்றும் அணைகளின் நீரை தேக்கி வைப்பதற்கு சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த மையம் அதில் கூறியுள்ளது. இதனிடையே வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெனிசுலாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000 நெருங்கியுள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 தாண்டியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. வெனிசுலா தலைநகர் கராகஸ் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த வியாழக்கிழமை அடுத்தடுத்து ஏற்பட்ட இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஏராளமான கட்டிடங்கள் சரிந்து விழுந்தன. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. 25,000 மேற்பட்டோர் இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 1,900 மேற்பட்டவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் காயமடைந்தவர்களில் 10,000 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5 தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோலேகா தலைமையிலான அணியில் 22 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை இளையோர் ஹாக்கி தொடருக்கான ஆயத்தமாக இந்த போட்டிகள் அமையும். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி 3 பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 7:25. நேயர்கள் கேட்க இருப்பது குட் மார்னிங் நீல்கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக அழகிய தமிழ்மகன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

கேட்ட பாடல் வைரமுத்து பாடல் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் சேமிப்பில் அயன் திரைப்படத்திலிருந்து ஒழித்தது. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குட் மார்னிங் நீல்கிரீஸ்.

விழாவின் இரண்டாவது நாள் காலையில் நாளங்காடியில் இவ்வளவு நிகழ்ச்சிகளும் பரபரப்பாக நிகழ்ந்து கொண்டிருந்த போது இவற்றுக்கு காரணமான இருவரோ பட்டினப்பாக்கத்து பெருமாளிகையிலிருந்தே வெளியேறாமல் தங்களுக்குள் அந்தரங்கமாக பேசி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். வெயில் குறைவாக இருந்த அந்த காலை நேரத்தில் மேகமூட்டத்தினால் கவிந்திருந்த வானத்தின் கீழே பட்டினப்பாக்கத்து பெருமாளிகையின் ஏழாவது மாடத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள் பெருநிதி செல்வரும் நகை வேழம்பரும். தாங்கள் நின்று கொண்டிருந்த உயரத்திலிருந்து பார்த்தபோது கடல், காவிரி பூம்பட்டின நகர் ஆகியவற்றின் தோற்றம் கீழே அவர்களுக்கு மிக தாழ்ந்து தெரிந்தது. தொலைவில் நீல நிறம் கன்றி பாலம் பாலமாக மின்னும் கடல் அலைகள் வரை நீண்டு படரும் பார்வையை திருப்பிக் கொண்டு பக்கத்தில் நின்ற நகை வேழம்பரை பார்த்து கேட்டார் பெருநிதி செல்வர். சமய நூல்களின் முடிந்த பயன் மோட்சத்துக்குப் போவதுதானே? அந்த பயன் இதற்குள் அவனுக்கு கிடைத்திருக்கும். பூக்குடலைக்குள் சிறைப்பட்டு கிடந்த கருணாகம் குடலை கவிழ்த்ததும் சீறிக்கொண்டு பாய்ந்திருக்கும். நாம் எதிர்பார்த்த காரியத்தையும் தவறாமல் செய்திருக்கும். ஆனால் பூக்குடலையை சுமந்து கொண்டு போனவனை தவிர மற்றவர்கள் ஒன்றும் புரியாமல் திடுக்கிட்டு போயிருப்பார்கள். பாவம், உங்கள் பெண் சுரமஞ்சரி நன்றாக ஏமாந்து போயிருப்பாள். தன் மனதை கவர்ந்தவனுடைய பாதங்களில் மலர்களை குவிக்கப் போவதாய் எண்ணிக்கொண்டு சென்றிருப்பாள். எல்லாம் உங்களுடைய சூழ்ச்சி பயன்தான் நகை விழம்பரே. அழிப்பதற்கும் கெடுப்பதற்கும் பாழாக்குவதற்கும் வேண்டிய சிந்தனைகளை நயமாக உருவாக்கிச் சொல்வதில் உங்களுக்கு இணைதான் இல்லவே இல்லையே என்று பெருநிதி செல்வர் கூறிய வார்த்தைகளில் பாராட்டோடு சிறிது குத்தலும் இருப்பதை நகை வேழம்பர் உணர்ந்தார். அதாவது, உன்னை வைத்து ஆதரித்து வளர்த்து கொண்டு வரும் என்னை கவிழ்க்க வேண்டும் என்று உனக்கு தோன்றினால் கூட அதற்கும் இப்படி ஏதாவது நயமான சூழ்ச்சியை செய்வதற்கு நீ தயங்க மாட்டாய் என்று அவருடைய வார்த்தைகளில் தனக்கும் ஒரு துணி இருப்பதை நகை வேழம்பரால் ஊடுருவி காண முடிந்தது. சூழ்ச்சிகளை கேட்பதற்கும் செயலாக்குவதற்கும் உங்களைப் போல் துணிந்த கட்டைகள் இருக்கும்போது நான் சொல்லிக் கொடுப்பதுதானா பெரிய காரியம் என்று துணி பொருள் உள்ளடங்குகிற விதத்திலேயே பதிலும் கூறினார் நகை வேழம்பர். துணிந்த கட்டை என்ற பத சேர்க்கைக்கு மட்டும் துணிவில்லாத கட்டை என்கின்ற குறிப்பு கொடுத்து ஒழித்தாற்போல் இருந்தது. தங்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் தொடங்கியதும் தொடர்வதும் விரும்பத்தக்க வழியில் அமைந்ததாக படாததால் பேச்சை நிறுத்தி கொண்டு மறுபடியும் பார்வையை தொலைவில் கடல் அலைகள் வரை படரவிட்டார் பெருநிதி செல்வர். ஆனால் நகை வேழம்பர் அவரை அப்படியே விடவில்லை. உரையாடலை தொடர்வதன் மூலமாக அவருடைய கவனத்தை மறுபடியும் தம் பக்கமாக திருப்பினார். இப்போது செய்திருக்கும் சூழ்ச்சியில் இரண்டு வகையிலும் பயனுண்டு. யார் கடியுண்டு சாக வேண்டுமென்று பாம்பை மலர்களில் சிறை செய்து அனுப்பினோமோ அவனை கடிக்காமலேயே அது அடிபட்டு இறந்து போனாலும் வேறு ஒரு பயன் நாம் நினைத்தது போல் விளையும். அந்த பயல் உங்கள் புதல்வி சுரமஞ்சரியை இனிமேல் கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டான். சுரமஞ்சரி மிக கொடியவள் என்று இந்த நிகழ்ச்சி அவனை என்ன செய்யும்? எப்படி செய்யுமோ எப்படி செய்யாமல் போகுமோ? பாம்போடு விளையாடுவது என்று கேள்விப்பட்டதில்லையா? என்ன நடந்தது என்று முடிவாக தெரிகிறவரை என் நெஞ்சு அடித்து கொண்டுதான் இருக்கும். அந்த பூக்குடலையை சுமந்து கொண்டு போன யவனதடியனிடம் நன்றாக சொல்லியிருக்கிறீரோ இல்லையோ? அயர்ந்து மறந்து குடலையை அவன் இந்த பெண்களில் யார் கையிலாவது கொடுத்து தொலைக்காமல் இருக்க வேண்டுமே என்பதுதான் என் கவலை. எதை எதிர்பார்த்து செய்கிறோமோ அதுவே நடக்கும் என்று பிடிவாதமாக நம்புவதோடு சிந்தனையை நிறுத்தி கொள்ளுங்கள். அதற்கு மேலும் ஒருபடி அதிகமாக போய் இப்படியும் இது நடக்கலாமே என்று நினைத்தாலே வம்புதான். வேறு வேறு கோணங்களில் மாறி சிந்திக்கும் போது கவலையும் பயமும் தான் அதிகமாகும். அதிகமாக சிந்தனை செய்தால் அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் உண்டாகும். இது நீர் அடிக்கடி சொல்கிற வார்த்தைகள்தான் நகை வேழம்பரே. ஆனால் எதை எதிர்பார்த்து செய்கிறோமோ அதுவே நடக்கும் என்று எதிர்பார்த்து இரண்டு மூன்று முறை ஏமாந்து விட்டோம் நாம். சுடுகாட்டு கோட்டத்து பேய்மகளாகிய பைரவியே எதிர்பார்த்ததை செய்ய முடியாமல் அலறிக்கொண்டு ஓடி வந்ததை அதற்குள் மறந்து போய்விட்டீரா என்றார் பெருநிதி செல்வர்.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம்.

0: மீண்டும் நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நிலகிரிஸ். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தாமரை பாடல் வரிகளில் ஹரிஷ் ஜெயராஜ் இசையமைப்பில் வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து.

இன்று ஜூலை 1 GST தினம். இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 1 அன்று GST தினம் கொண்டாடப்படுகிறது. பல அடுக்கு மறைமுக வரிகளை நீக்கி ஒரே நாடு ஒரே வரி என்ற முறையில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் வரிகளை ஒருங்கிணைக்க இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது. GST வரி விதிப்பு நடைமுறை 2017 ஜூலை 1 முதல் நாடு முழுவதும் அமல் செய்யப்பட்டது. மத்திய GST, மாநில GST மற்றும் ஒருங்கிணைந்த GST என்று பிரிக்கப்பட்டுள்ளது. இதை நினைவு கூறும் வகையில் GST தினம் கொண்டாடப்படுகிறது. GST வரி விதிப்பினால் பொருட்கள் மீதான முந்தைய வரிவிதிப்புகள் எளிதாகி மாநிலங்களுக்கு இடையே வர்த்தகம் மேம்படுத்தப்படுகிறது. இன்று ஜூலை 1 GST தினம்.

0: சிகரம் தொடு.
1: நேயர்களே, இன்றைய சிகரம் தொடு நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: நேயர்களுக்கு வணக்கம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, சிவில் என்ஜினியரிங் டிசின்னு சொல்லலாம், மெக்கானிக்கல் என்ஜினியரிங் டிஎம்இ, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங் DEEE, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங் DECE, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் என்ஜினியரிங் DICE, கமர்ஷியல் ப்ராக்டிஸ் DCP. ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிறதுனால வந்துட்டு நமக்கு அரசியலையும் சரி தனியார் துறையிலும் சரி நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து மாணவர்களுக்கு வந்து அதை பற்றி விழிப்புணர்வு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் பெங்களூரில் வந்துட்டு நிறைய வேலை வாய்ப்பு அதை பற்றி இருக்கு. எம்பெடட் சிஸ்டம்ஸ், கிளவுட் கம்யூனிகேட்டிங் சிஸ்டம் மற்றும் சென்சார் தொழில்நுட்பம், இது வந்துட்டு இது மேக்ஸிமம் வந்துட்டு இது நீங்கள் படிக்கிறது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா IoT டெவலப்பர் அதாவது என்ஜினியர், ஃபயர் ஃபார்ம் என்ஜினியர், IoT கிளவுட் இன்டகிரேஷன், டேட்டா என்ஜினியர், IoT ட்ரெய்னர் அதாவது ஃபேக்குல்ட்டி அது மூலிமா இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேலரி ஆண்டுக்கு வந்து 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் வந்துட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வருமானம் ஈட்டலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. ஸோ இந்த டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான், பெங்களூர் இந்த மாதிரி நிறையா இடத்துல வந்துட்டு வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MES அதாவது வந்துட்டு அது MES IoT இன்ஜினியர் இதுலேயும் வரும். டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இதில், ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், SAP, PPA, DMC கன்சல்ட், இந்த வேலைவாய்ப்பெல்லாம் வந்துட்டு இதில் அதிகமாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்துட்டு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2.5-6 லட்சம் வரைக்கும் நீங்கள் இதில் வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம். அடுத்து வந்துட்டு இதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா TNPSC வந்துட்டு இதில் நிறையா எக்ஸாம்ஸ் இருக்குது, அதாவது AE நீங்கள் அட்டன் பண்ணலாம், JE அட்டன் பண்ணலாம். ஸோ அதாவது டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி படிக்கிற மூலமா. அடுத்து நான் சொல்ல போகிறது வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு மெக்கானிக்கல் பற்றி தெரியும், அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடிய டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இன்ன வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் குறைவே இல்லாமல் அதிகமாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இது தான். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிசைன் என்ஜினியர் இருக்கிற வேலைக்கு போகலாம், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் வேலைக்கு போகலாம், சர்வீஸ் இன்ஜினியர் வேலைக்கு போகலாம். இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே RRBலையும் போகலாம், TNPSC இதுலேயுமே வந்து நிறையா வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து இதுலேருந்து ஈட்டலாம். அடுத்து நான் சொல்ல போகிறது EEE, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ பட்டதாரி மற்றும் டிப்ளமோ முடித்தவர்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு மற்றும் தனியார் துறையில் எண்ணற்ற வேலைவாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டான்ஜிட்கோ அண்ட் டான்ட்ரான்ஸ்கோ மின்சாரத்துறையில், ஸோ மின்சாரத்துறையில், ரயில்வே டிபார்ட்மெண்ட், இது TNPSC பார்த்தீங்கன்னா அதிகமான வேலைவாய்ப்பு இதில் இருக்குது. மத்திய அரசு வேலைகள் பார்த்தீங்கன்னா BHEL, NTPC, ISRO, அப்போ DRDO இந்த மாதிரி நிறுவனங்களில் அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்து நான் எந்த டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்ல போகிறேன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ECன்னு நம்ம இதை சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான வேலைவாய்ப்பு எதில் இருக்குன்னா ரயில்வே தொலைத்தொடர்பில் அதிகமாக இருக்குது, மின்சார வாரியம்லும் அதிகமாக இருக்குது. ஸோ மின்சார வாரியமும் வந்துட்டு டான்ஜிட்கோ அந்த மாதிரி ECE பட்டதாரிகள் அதிகமாக வந்துட்டு இதில் விண்ணப்பிக்கலாம். அடுத்து வந்து நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா ICE பார்த்தீங்கன்னா ICயோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா TNPSC வந்துட்டு நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது, TNPSC மட்டும் இல்லாமல் தனியார் தொழிலும் இதில் வந்துட்டு நிறைய வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்துட்டு அதிகமான வேலைவாய்ப்பு இதில் நிறைய உங்களுக்கு இருக்குது. அடுத்து வந்து கடைசியாக நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ். இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்மினாக தான் இதில் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஆஃபீஸ் அட்மின், வங்கியில் கேஷியர், டேட்டா என்ட்ரி பண்ணுறவங்க, இதில் வந்து அரசு பணிகள் மேக்ஸிமம் நீங்கள் போக விரும்புனீங்கன்னா TNPSC மூலிமா வந்துட்டு இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட்ன்ற ஒரு அந்த ஆப்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அதுக்கு மெயினாக வந்து இதில் டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கணும். ஸோ டைப்பிஸ்ட் வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் மெயின் டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் மூலிமா வந்துட்டு நீங்கள் படிக்கிறது மூலிமா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு வேலை கிடைக்கும், அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாக நீங்கள் வந்து படித்ததுக்கு அப்புறமேலே அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது, கூடவே வந்துட்டு நீங்கள் வருமானத்தையும் மீட்டுறோம். நன்றி.
3: இன்றைய வேலைவாய்ப்பு தகவல்கள் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பொறியியல் மற்றும் பாதுகாப்பு பணிகளுக்கான அறிவிப்பு. பயிற்சி பொறியாளர், 9 காலி இடங்கள். பொறியியல் பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி July 1, 2026 மற்றும் இளநிலை மேற்பார்வையாளர், ஹவில்தார், 14 காலி பணியிடங்கள். பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அவசியம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் July 1, 2026. தமிழ்நாடு கூட்டுறவு பயிற்சி சேர்க்கைக்கான விவரம். கூட்டுறவு மேலாண்மையில் முழுநேர பட்டய படிப்பு. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 20/7/2026 மாலை 5 மணி வரை. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் tncu.tn.gov.in. அடுத்ததாக திருப்பூர் மாவட்ட சுகாதார சங்கம். அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார மையங்கள் மற்றும் நகர்ப்புற சுகாதார மற்றும் நலவாழ்வு மையங்களில் 97 மருத்துவ மற்றும் துணை பணியாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்புகள். மொத்த காலி இடங்கள் 97 பணியிடங்கள். மருத்துவ அதிகாரிகள், செவிலியர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி June 29, 2026. அடுத்ததாக TNPSC ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வு CTSE. அறிவிப்பு எண் 04/2026. மொத்த காலி பணியிடங்கள் 476. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி June 25, 2026.
1: இதுவரை சிகரம் தொழில் நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கிய வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
0: மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் வேலைவாய்ப்பு பற்றிய பல தகவல்களை கேட்கலாம் சிகரம் தொடு நிகழ்ச்சியில்.
4: இன்று July 1, தேசிய மருத்துவர்கள் தினம். மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கிய மேற்கு வங்காளத்தின் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் பிரதான் சந்திர ராய் அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. மக்களின் ஆரோக்கியத்தை காக்க மருத்துவர்கள் செய்யும் தன்னலமற்ற சேவை மற்றும் தியாகங்களை அங்கீகரித்து கௌரவிப்பது இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். இந்திய மருத்துவ சங்கம் IMA-இன் ஏற்பாட்டின்படி 1991 முதல் July 1 இந்தியாவில் தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. தேசிய மருத்துவர்கள் தினத்தில் மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவைகளுக்காக நன்றி தெரிவிக்கும் வகையில் நாம் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் ஒரு மருத்துவராக உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் கதை யாரையாவது மருத்துவத்தை ஒரு தொழிலாக தேர்வு செய்ய தூண்டலாம்.

0: இன்று ஜூலை 1 தேசிய மருத்துவர்கள் தினம்.
1: குட் மார்னிங் நீல்கிருஷ்ணன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

கேட்டு பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் சித் ஸ்ரீராம் குரலில் பியார் பிரேம காதல் திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. குட் மார்னிங் நீலகிருஷ்ணி நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது சர்வம் திரைப்படத்திலிருந்து.

0: நிலையத்தின் நேரம் 8:30.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8
1: டி
0: கடி
1: பேச்சு
0: நகைச்சுவை நிகழ்ச்சி.
1: நேயர்களே, டி கடி பேச்சு நிகழ்ச்சியில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் கற்பனையே. சிரிப்போம், சிந்திப்போம்.
2: ஜிகன் வந்திருக்கிறாருன்னா அப்ப பால் கம்பெனியில வேலை செஞ்சாரா, ஜிகனா கம்பெனியில வேலை செஞ்சாரா?
3: இது என்ன இது? என்ன ஏன்டா யாருமே என்ற குடும்பத்தையே நம்ப மாட்டேன்றீங்களா ராமசாமி? சத்திய சோதனையா இருக்குதுடா.
4: நிறைய புத்தகங்கள் எல்லாம் எழுதிருக்கேன், பாத்திருக்கேன். இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செல வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க.
5: ரொம்ப பேசுற,
4: குறைச்சுக்கிறேன்.
6: சத்திய சோதனை.
4: ஏய், நீங்க கேளுங்க.
5: சூரியனை சுட்டது யாரு?
4: சோ சார், சூரியனை யாரும் சுட முடியாது. சூரிய வெப்பம் தான் நம்மள சுடும்.
2: என்ன
7: கவனிச்ச?

0: ஐயா, ஏனுங்க அதுக்கு மூஞ்சி அப்படி வச்சுட்டு கேக்குறீங்க?
1: இந்த ஒரு பூவை இந்து கவுந்துருவாளா?
2: நோ மிஸ்டர் காலிங், இந்த பூவை இந்து கிட்ட கொடுத்துட்டு ஒரு ரொமான்டிக் லுக் அப்படி விடணும். எங்க ஒண்ணு விடுங்க.
0: எனக்கு மாடு வாசனை தாங்க அடிக்குது.
3: என்னது மாடு வாசமா?
0: அவன் எங்க இருந்து வந்தானு தெரியல, கிட்ட வந்தது மாடு வாசம் தான் அடிக்குது. நம்ம ஊர் மாடசாமி மேல கூட இவ்வளவு மாடு வாசம் அடிச்சது இல்ல.
3: என்ன
4: மறைச்சாலும் கண்டுபிடிச்சிருது. இப்போ எந்த ஸ்மெல் அடிக்குது அந்த ஸ்மெல் அடிக்குது சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு தான் வச்சிருக்கேன் ஜவ்வாது ஸ்ப்ரே வச்சுக்குது, சந்தன ஸ்ப்ரே வச்சுக்குது.
5: என்றா இது கெட்ட நாத்த அடிக்குது?
6: ஏய், அவர் பஞ்சாப் பெர்ஃப்யூம் அடிச்சிருக்காரு, என்றா நீ இப்படி பேசுற?
5: குர்ரா, நேசமணின கடையில ஈ மொக்கிறதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு, இது அடிச்சா ஈ வராதரா.
4: பேட்டா, இவன் நம்மளே ரொம்ப சோதிக்குது, இவனே இப்ப கறந்துருவேன் நானு.
5: என்றா இது சாயந்தரம் 6 மணிக்கு தான் கறப்பாங்க, இப்பவே கறக்குறன்றா.
7: போட, பேசும் போது அத நாம பொறுத்துறது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது.
4: நீ கரெக்டா சொல்லுது.
5: பத்தியா அவனே ஒத்துக்கிட்டான். ஏன்றா என்ற கிட்ட கரக்கிறதுக்கு என்றா இருக்குது உங்ககிட்ட? நாயா பைசா இல்லடா, உடம்பு ஃபுல்லா அடியும் காயமும் தான். அதுவும் வீர தலும்பாக்கும். அத பத்தி ஏன்டா சொல்ற? நீ எங்கயோ போராட்டத்துக்கு போய் எங்கயோ நல்ல விஷயம் பண்ண போய் எங்கயோ உளுந்துட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? வந்தோன என்ற குடும்பத்துக்காரங்கிட்ட உனக்கு மானத்து வாங்கணும் இல்லையா?
8: அவரே பஞ்சாப்ல அடி வாங்கிட்டு வந்த மாதிரி தான்டா இருக்காரு. இவ்வளவு நேரம் சட்ட பேண்ட் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, அப்ப தெரியலடா உன் கௌரவம்.
5: அதையும் சொல்லிருக்க வேண்டியதாண்டா. நேசமணினா எங்களுக்கு எங்க சொந்தக்காரருக்கு ஒரு டீய போடுங்க.
9: பஞ்சாப் மே ஆப்கா கர் கஹா ஹை?
10: இப்ப என்ன கேக்குறான்?
11: பஞ்சாபுக்குள்ள உன் ஊர் எதுன்னு கேக்குறாரு.
10: பஞ்சாபுக்குள்ளே நம் ஊர் பொள்ளாச்சி.
9: பொள்ளாச்சி கே? பொள்ளாச்சி
11: போர்க்கோயில் கோல்டன் டெம்பிள்.
9: ஓ, அமிர்தம்
10: அமிர்தம் அமிர்தம்.
9: நீங்க பிளாக் சிங்?
10: எஸ் பிளாக் சிங். ஒன் திங், ஐ மை கிராசிங் மை ஃபாதர் சிங் லெவல் கிராசிங்.
9: ஐயா, ஆப்கா நாம் கே ஹை?
11: ஹர்பஜன் சிங்.
10: ஏப்பா, என்ன கிளக்காம நீயா பதில் சொல்லிக்கிட்டு
11: இருக்க? பேரை கேக்குறாடா எருமை. மை நேம் இஸ்
4: சொந்தக்காரு யாருக்கிட்ட? சொந்தக்காரு எனக்கா? எனக்கு என் சொந்தக்காரே இருக்கும் போது எனக்கு இருக்கிற இன்னொரு காரு. ஏ பத்மாஸ், நான் இந்த ஊர்ல பொழிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் மொழித்தர ஊர்ல போய் பொழிச்சுக்கிறேன்.
5: பெரியப்பாக்கு வாங்க, உங்களை வச்சுதான் கரெக்ட்லாம் நினைச்சா நீங்க வெளியூருக்கு போறேன்றீங்களே? திருப்பியும்
8: போறதுனா நீங்க மட்டும் போங்க, கொண்டு வந்து பேக் எல்லாம் குடுத்துட்டு போங்க.
4: என்ன கடுக்காரம்மோ, டீ பாத்துட்டே இருக்கு, போட மாட்டேங்குது.
0: டீய பாத்துக்கிட்டே இல்ல, உன் மூஞ்சிய பாத்துக்கிட்டே இருக்குது. பால் வடியுற மூஞ்சா இருக்குதே, அதான் பாத்துக்கிட்டே இருக்குது.
4: என் மூஞ்சில பால் தான் வடியும், நான் பால் ஃபேக்டரியில வேலை செய்யல, அதனால பால் வடியும். மதியத்துக்கு மேல நெய்யும் வடியும்.
0: அப்படியே நில்லு, நெய் வணிச்சுனா புடிச்சுக்கலாம் கொஞ்சம்.
10: இந்த வேஷத்தை போட்டு முன்னே பின்னே இருக்கு.
11: மாமா, இந்த ஊரு விட்டு போற வரைக்கும்
10: ஆடிய புடிங்காத ஒட்டாம கட்டி வச்சிருக்கேன் நானு.
11: சரிடா, வியாபாரத்தை பாரு,
10: என்னத்த பாக்குறது?
4: பார்ப்பா டிக்கர் தம்பி, அந்த திரும்ப கோல் காரை கொஞ்சம் ஓரத்துல எடுத்தா என்ன காரை இங்கே போட்டுருவேன்.
0: என்னது, இன்னொரு வாட்டி சொல்லு.
4: இல்லேமா, உன் தெர்மாகோல் காரே கொஞ்சம் அப்புறப்படுத்தினா என் காரை இவட பார்க் செய்வேன்.
0: என்னது தெர்மாகோல் காரா? இன்னொரு வாட்டி சொல்லு, வாயை கிழிச்சிருவனாக்கும்.
4: அது என்ன காரு? பேப்பர் காரா? பேப்பர் எல்லாம் ஒட்டி இருக்கு.
0: 1,00,000 ரூபாய் கொடுத்து கார வாங்கி நிறுத்திருக்க பேப்பர் காரா? என்னத்துக்கு எங்க காரு கேவலமா பேசுற?
4: ஏ குப்சாமி, இந்த காரு 1,00,000 ரூபாய்னா என்னோட காரு என்ன ரேட் நீ சொல்லுவே?
5: என்ன ரேட் தான் வாங்கணும் உங்களுக்கு தானே பெரியப்பா தெரியும்.
8: பாலு வித்தே உங்க பெரியப்பா காரு வாங்கிட்டாரா?
5: எவ்வளவு நல்லா இருக்குது பாருறா காரு.
8: பால் கலர்லயே இருக்குடா காரு,
5: வெள்ளையா இருக்குதுரா.
8: என்றா இது காரா கப்பலாடா?
5: அதான்டா, வாடா கிட்ட போய் பாப்போம்.
8: நேசமணினே உங்க காரை கொஞ்சம் நவுத்துங்க, இந்த கார நிறுத்தணும்.
0: ராமசாமி குப்சாமி, எவ்வளவு பெரிய பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த நேசமணி பாரு எப்படி வாய பொழந்துட்டு பாத்துட்டு இருக்குது. இதே நம்ம நேசமணி நல்ல நேசமணியா இருந்தா இன்னும் அந்த ஆளுகிட்ட என்ற மாதிரி சண்டைக்கு போயிருக்கோம். பேசாம நின்று பாத்துக்கிட்டு இருக்கு பாருடா, காரை நகத்து சின்னத்துக்கு பேசாம நின்று இருக்குது பாருடா. கோயில் கூட்டு போய் மந்திரிக்கணும் போல இருக்குதுரா.
8: அதெல்லாம் ஒண்ணுலக்கா, தெர்மோகோல்னு சொன்னாங்கல்ல, அதான் ஏதாவது பழசு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அப்படியே சாக்காய் நின்று இருப்பாரு, பிளாஷ்பேக் அவர் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும்.

0: முடிஞ்சதா அவரே சொல்லுவாரு பாருங்க. கோயிலுக்குலாம் வேணாம், நீங்க சுட்ட உடைய எடுத்து கொஞ்சம் அடிச்சீங்கன்னா அவரே தெரிஞ்சிருவாரு.
1: எதுக்குடா திருப்பி மன்னர் காலத்துக்கு போறதுக்கா? அப்ப போய் திருப்பி வந்ததுக்கே படாத படப்பட்டமாக்கும்.
2: நேசமணி மணியே, டேய் நேசமணி, ஒரு உழுக்கு உழுக்கறேன், நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறேன்னு படிச்சேன், அதோட இப்படி உறைஞ்சு போய் நின்னுட்டியேபா. இது என்னது, ரோபோட் மாதிரி தலை திருப்புறீங்க?
1: என்னோட காரை நகர்த்த சொன்னாரா, அது எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தமா, வேற ஒண்ணும் இல்ல.
2: அப்படியா, நான் என்னமோ ஏதோ பயந்து போயிட்டேன். போங்க.
3: ஏ குப்சாமி, நீ சொல்லா இல்ல நான் சொல்லட்டுமா?
1: என்னன்னு சொல்ல போறீங்க? டீ சொல்லுங்க பெரியப்பா.
3: அந்த தெர்மோகோலுக்காரே அப்புறப்படுத்த சொன்னே.
1: அப்புறப்படுத்த மாட்டேன்றாங்களே
0: பெரியப்பா. இப்ப உங்க வாய் வெத்தல பாக்கு போட போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமா தெர்மோகோல் தெர்மோகோல் நீ சொல்லிட்டு இருக்க.
1: ஏண்டா, என் கடை வாசல்ல என் காரை நிறுத்திருக்கேன், உன் டப்பா காரை கொண்டு வந்து அங்க நிறுத்துறதுக்கு என் காரை நகர்த்தணுமா? போட அந்த பக்கம்.
4: சரஜக்கா, என்ன என்ற சொந்தக்காரர் இப்படி திட்டி போட்டாரு?
2: அதுதான்டா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. இவர் என்னைக்கிட்ட வாடா போடன்னு பேசிருக்கிறாரு? இப்படிப்பட்ட தண்டங்க உங்களையே மரியாதையா தான்டா பேசுறாரு?
4: அங்க பாருங்க, என்ற பெரியப்ப வேற அழுதுட்டு இருக்கிறாராக்கும்.
0: பார்க்கு உப்புசாமி பாரு, நேசமணிக்கு கோவம் வருது, நேசமணிக்கு கோவப்படுறாரு.
1: ஏன்டா, ஒரு மனுஷன் தான் பின்ன ரோபோட்டா கோவம் வருதுங்கிறியடா நீ.
3: என்ன சொல்லுது டீ கடைக்கார், ஏ காரு உன் காரு ஒன்னா?
0: அடா, அத சொல்ல வரலடா, இப்பதான் சரோஜாக்கா டீல உப்பு போட்டு குடுக்குதுன்னு
4: நினைக்கிறேன். ஓ, அப்படி இருக்குமாடா சங்கதி.
5: நான் ஒரு டீ.
6: டீயா?
5: உப்பு போட்டு கொடுங்க, சொர்ணையே வர மாட்டேங்குது.
6: உப்பு தான் போடுறேன், போட்டுருவா?
5: போட்டுருங்கண்ண.
2: ஒருவேளை சக்கரைக்கு பதில உப்பு கப்பு போட்டு கொடுத்துட்டு நினைச்சமா டீல? இது நம்ம நேசமணி தானா? எனக்கே ஒரு சந்தேகமா இருக்குது. நம்ம நேசமணி இப்படி பேசாதே, எப்படி பேசும்?
1: அது வேற ஒண்ணும் இல்லம்னி, அது நமக்காரும் இப்பதான் அந்த சோக்கு அதுக்கு இதுக்கு நல்லா போயிட்டு வந்தது இல்லையா, அதையும் சும்மா அங்கே இங்கேயும் நிறுத்திட்டு இருக்க முடியாது இல்லையா, அதையும் தான் சொன்னேன். நீங்க அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் நிறுத்திக்கங்க.
2: இது நேசமணி பேசுற மாதிரி பேசுது, என்ன ஒரே குழப்பமா இருக்குதே.
1: ஏமா மச மசன் இப்படி வேடிக்கை பாக்காதமா, அடுத்த வேலையை செய்யணும். போமா போமா, போய் வேலையை பாருமா.
2: ஐயோ, என் மண்டக்குள்ள என்னமோ ஆவுதுரா சாமி.
1: பெரியப்பா காரங்க இல்ல பாருங்க, வாங்க நம்ம போய் காரங்க தூக்கி போட்டுருவோம்.
3: நானே எடுக்குது, நானே எடுக்குது.
1: பின்ன நாங்களா எடுக்க முடியும், நீ தான் எடுக்க முடியும், உங்ககிட்ட தானே சாவி இருக்குது.
3: ஏ பத்மாஸ், நீ இப்படியே பேசிட்டு இருந்தா உன்னை கொல்லுதோ.
7: A few moments later.
0: என்றாரு, வண்டி ஃபுல்லா ஒரே பால் வாசனையா இருக்குது.
1: அவர் பால் ஃபேக்டரியில வேலை செய்யறதுனால ஒரே பால் வாசமா இருக்கும் நினைக்கிறடா நானு.
0: ஏன்டா, பால் வித்த காசுல கார் வாங்கினதுக்காக கார் ஃபுல்லாவோட பால் சென்ட் அடிப்பான்?
1: இதனடா பால் ஊத்துற பால் டின் எல்லாம் கிடக்குது உள்ள.
0: ஆமாடா பெரியப்பா, ஒரு சந்தேகம்.
3: என்ன சந்தேகம் சொல்லு சொல்லு. எனக்கு தெரியும், நான் தண்ணில கார் கழுவுதா இல்ல பால்ல கார் கழுவுதான்னு நீ நினைக்குது.
0: அதெல்லாம் கிடையாது, டெய்லி இந்த வண்டி எடுத்து போய் தானே பால்
8: கறக்குற.
3: ஆமா. ஏ இல்லை
0: என்றா, இது உன் பெரியப்பாவுக்கு ஸ்கிரிப்ட ஒழுங்கா சொல்லி கொடுக்கறது இல்லையா? ஆமான்றாரு இல்லன்றாரு, எதிரா இதுல உண்மை?
4: ஸ்கிரிப்ட் எல்லாம் எனக்கு எழுத தெரியாதுல, எனக்கு எழுத படிக்க தெரியாது, உனக்கு தெரியாதா ராப்சாமி? எதுக்குடா என்ன இப்படி இன்சல்ட் பண்ற?
0: இதுக்கு உன்ற பெரியப்பாவே பரவாயில்லடா,
4: வாங்க அந்த காரத்துக்கு போடுவோம்.
1: டேய், நான்டா அங்க காரை நிறுத்த கூடாதுன்னு சொன்னலடா, எதுக்குடா இப்ப காரை இங்க கொண்டு வந்திருக்கீங்க?
4: பெரியப்பா அவர் அப்படிதான் கத்துவார், கொஞ்ச நேரத்துல சரியாயிருவார், கண்டுக்காதீங்க.
3: இது எனக்கு ரொம்ப பழகி போச்சு. பஞ்சாப்லே நான் கார் நிறுத்துறதுக்கு எப்படி இடம் பிடிக்குது தெரியுமா?
0: நைட்டோட நைட்டா நீயே போய் அங்க படுத்துருவியா?
3: உன் வாயிலே புண்ணாக்கு போடுது.
0: நீ கொண்டு வந்த பால்கோவே அப்படிதான்டா இருந்தது.
3: ஏ துஷ்மன் நிறுத்துடா.
0: அவனா துஷ்பண்றான் என்றா உன்ற பெரியப்பா? அவனா துஷ்மன் துஷ்பண்றாரு.
4: நம்மள மாதிரி இவனே அவனா திட்டாரு, துஷ்மன் துஷ்மன் தான் நல்ல விதமா தானே திட்டாரு.
0: அர்த்தம் புரியாம திட்ட வாங்குறது ஒரு மாதிரி இருக்குடா.
4: சரஜக்கா, அந்த கிளி கிளிக்கும் போது சிரிச்சு டீ கேக்குறவன் தானடா நீயே, இப்ப எங்கது வந்துச்சு இந்த ரோசம்? அதுக்கு மட்டும் அர்த்தம் புரிஞ்சுதா உனக்கு?
0: அது நம்ம சரோஜாக்கா.
4: இது என்ற பெரியப்பாரா?
9: இதர் சந்தீப் சிங் ஹோன் மனதை முடியா மடையனா? இது என்னது, ஆரம்பமே சரியில்லையே. ஏப்பா தலப்பா, உனக்கு எப்படி இருக்கு உடம்பு?
10: உட்கார சோம்பேறி.
9: சோம்பேறியா?
10: உட்கார சோம்பேறி.
9: உட்காரப்பா, இது என்ன ரொம்ப உள்ள குறையுது? இவனை யாரு தமிழ் பேச சொல்லி அடிச்சா? இந்தாப்பா சிங்கு, என் பொண்டாட்டிக்கு மேல உசுரா நான் வச்சிருக்கேன், அதனால கொஞ்சம் பாத்து.
10: சத்தவாய முழுதா?
9: யோ தாடி,
10: சத்தவாய முழுதா?
9: அத்தாதையா,
10: சௌகமாக முழுதா?
9: யோ
0: சரி, அதெல்லாம் இருந்துட்டு போகுது, அவன் எப்படி பார்க்கிங் பிடிப்பான்னு
4: கேளு. நீங்க எப்படி பார்க்கிங் பிடிக்குதோ
3: இவனை மாதிரி ரெண்டு எர்மை மாடு அங்க கட்டி வச்சு பார்க்கிங் பிடிக்கும்.
0: டேய், எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு.
4: என்ன தெரிஞ்சு போச்சு?
0: டேய், அவனே அவன் வாயில ஒத்துக்கிட்டான், அவன் ப்ரொடக்ஷன் எல்லாம் வேலை செய்யல.

0: அவன் பால் கறந்துகிட்டு இருக்கான் பஞ்சாப்ல. மாடு நடு ரோட்ல நிறுத்தி அவன் பால் கறந்துட்டு இருப்பான், அப்படிதான் பார்க்கிங் பிடிப்பான்னு நினைக்கிறேன். பாரு மாடு ஓட்டுற மாதிரியே கத்துறான்.
1: நீ பேசிட்டே இருக்குது பண்ணுது, நான் கார் பார்க் பண்ணுது.
2: ஏய் மில்க்மேன், எங்க வந்து யாருக்கிட்ட வந்து சண்டை போடுற? இது எங்க ஏரியா ஆக்கும்?
1: நான் மில்க்மேன் இல்ல, நான் கம்பெனி ஓனர்.
2: நீ ஓனரோ ஸ்பேனரோ, இந்த கம்பெனிக்கு நாங்க ஓனர்.
1: மேனர் இல்லாம பேசக்கூடாது.
2: ஏனுங்க என்னங்க பேசாம இருக்கீங்க? எதையாவது பேசுங்க. இவங்க பாருங்க, நம்ம காரை கேவலப்படுத்திட்டு அவன் காரை கொண்டு வந்து நடு ரோட்ல நிறுத்திக்கிட்டு இங்க சண்டை போட்டுட்டு இருக்க, நீங்க பேசாம பாத்துட்டு நின்று இருக்கீங்க. இங்க பாரு, என்ற வீட்டுக்காருக்கு இங்க பேனர் எல்லாம் வச்சிருக்காங்க, நீ மேனர் எல்லாம் பேசிட்டு இருக்காத.
1: ஓ பேனர் மணி இவர்தானோ?
2: ஓ என்ற வீட்டுக்காரோட புகழ் வந்து பஞ்சாப் வரைக்கும் போயிருச்சா?
1: என்னமா சொல்லுது?
2: என்ற வீட்டுக்காருக்கு பேனர் வச்ச விஷயம் பஞ்சாப் வரைக்கும் போச்சுன்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்க.
1: பேனரோ ஓனரோ, நிம்பல் சொல்றது நம்மளுக்கு கேக்குறது இல்லையே, நம்மளுக்கு சொல்றது நிம்பளுக்கு புரியுறது இல்லையே.
3: என்ன கேக்குறது இல்ல? காது கேக்குறது இல்லையா? காது கேக்குறது இல்லையா? நான் தான் சொல்லிட்டே இருக்கேன், அது எங்க இடம் கார் நிறுத்தி இருக்கோம்னு. நீ அந்த பக்கம் போய் நிறுத்துடா.
1: நம்மளே டா சொல்லுது, வழி வழி வழி விடு, நம்மளும் கார் நிறுத்துது விட. ராமசாமி
4: டீன சொல்லுவாங்க பெரியப்பா,
1: இது எனக்கு பேட் டேடா.
0: என்றா இது நேசமணினா வாயில இருந்து டேனு வருது, இவனா அதை கேட்டு பேட் டேன்னு இருக்கான்.
4: பேசாம இவரை நைட்ல வர சொல்லிட்டுமா, அப்ப டேன்னு சொல்லாம நைட்டுன்னு சொல்லுவார்லடா.
0: நீ வேற நேரம் தெரியாம மொக்க காமெடி அடிக்காதடா. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்குள்ள வாழா போய் தடுக்கலாம்.
5: நேர்கள் இதுவரை கேட்டு வச்சது டீ கடி பேச்சுங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்துல சந்திக்கலாமுங்க. நன்றிங்கோ.
6: அமைப்பில் உதவி ஆர். ஜெய் ராகவேந்திரா. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: జీ బూంబా.
1: హాయ్ జీ బూంబా, వాట్ ఎ సర్ప్రైజ్! నీ టూ కేలి ఇర్కియా?
0: ఆమ్, నాన్ ఎప్పుడూ ఇర్పేన్.
1: ఎనకు పిడిచ ఒరు వరం వేణం, పాడల్ కేకరదు రొంబ పిడికుం. 80 సాంగ్స్ ప్లీజ్.
0: ఇవ్వలవు దానా? ఆగటం, కేళుంగల్.
2: ఎన్నోడు పాటు పాడుంగల్, ఎల్లోరుం సేర్ందు ఆడుంగల్, ఇసై కోలంగల్, ఇమజాలంగల్, సుగం చేడుంగల్.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ஏப்ரல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா.
1: ஜீபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: கேட்டு பாடல் வைரமுத்து பாடல்வர்களில் ஏ ரஹ்மான் இசையமைப்பில் குரு திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.

வைரமுத்து பாடல் வரிகளில் டி இமானி சேமிப்பில் கார்த்திக் மற்றும் பவ்யா இணைந்து பாடிய பாடல் ஜீவா திரைப்படத்தில் இருந்தொழித்தது. நிறைவு பாடலாக வருவது 24 திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டு பாடலுடன் திரைக்கானம் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 9 மணி. ரெட்ரோ ராகங்கள்.
1: எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
4: Work from home, high salary, ஒரு கிளிக்லயா? ஆஹா,
5: மாட்டிக்கிட்டீங்க.
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல் அழகிய தீயே திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் படையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
3: சைபால்.
4: ஒரு நண்பர் வந்தார், ரொம்பவும் இறுக்கமாக உடை அணிஞ்சிருந்தார். அதாவது ஆடைக்குள்ள அவர் மாட்டிக்கிட்டு இருந்தது மாதிரி தெரிஞ்சது. ஏன் துணி குறைச்சலாக எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க, எனக்கு எப்போவுமே இறுக்கமாக உடை அணியறது தான் பிடிக்கும் அப்படின்னார். ஒருத்தர் எப்படி உடை அணிகிறார் அப்படிங்கிறத வச்சு அந்த ஆள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உடை அணிகிற விதம் ஒருத்தருடைய மனநிலையை வெளிப்படுத்து தான். இப்போ இறுக்கமான உடை அணிகிறவங்க பொதுவாக மன நிம்மதி இல்லாதவங்களாக இருப்பாங்களாம், கோபக்காரங்களாக இருப்பாங்களாம். ரொம்ப தொளதொளப்பாக ஆடை அணிகிறவங்க இருக்கிறாங்கள, அவங்கெல்லாம் அமைதியான ஆளாக இருப்பாங்களாம், சாந்தமாக இருப்பாங்களாம். இவங்கள்லாம் போராடுறதுக்கு சரியாக வரமாட்டாங்களாம். இப்படி ஒரு கணிப்பு இருக்குது. அதனால தான் போர் வீரர்களுக்கெல்லாம் இறுக்கமான உடையை தான் கொடுக்கறது வழக்கம். ஆனால் சன்னியாசிகளை பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொளதொள உடைகள் தான். அவங்கெல்லாம் வந்து டைட் பேண்ட் போட்டுக்கிட்டு நிற்க மாட்டாங்க சன்னியாசிகள்லாம். அதே மாதிரி சன்னியாசிகள்லாம் காவி உடையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் காரணம் உண்டு. பல ஆண்டுகள் சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் சன்னியாசத்துக்கு காவி தான் சரி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பௌதீக விஞ்ஞானப்படியும் அதுதான் சரி. அதாவது சூரிய ஒளியில் வந்து 7 வண்ணங்கள் உண்டு. ஒரு பொருள் மேலே அது விழும்பொழுது அந்த பொருள் நமக்கு சிவப்பாக தெரிஞ்சதுன்னா அந்த பொருள் வந்து சிவப்பை தவிர மற்ற எல்லா நிற கதிர்களையும் உள்வாங்கிக்கிட்டு சிவப்பு நிறத்தை மட்டும் வெளியில் விடுது, அதாவது விலக்கி விடுது. அதனால தான் அந்த பொருள் வந்து சிவப்பாக தெரியுது. உடல் ஆரோக்கியத்துக்கு ஓரளவு சிவப்பு தேவைப்படுது. அதனால தான் காவி உடை அணிஞ்சால் சூரிய ஒளி ஓரளவு சிவப்பை விலக்கிவிடும், அதாவது சிவப்பின் பலனும் கிடைக்கும், இந்த சிவப்பின் கெடுதலும் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணாங்க. காவி வந்து உதய வேளையின் நிறம். கீழ் வானத்தில் கதிர் உதிக்கிற வேளையில் முதல் ஒளி தோன்றுகிற நேரத்தில் காவி நிறம் தான் கசியும். தியானம் செய்கிறப்போ முதல்ல காணக்கூடிய ஒளி காவி நிறம் தான். தியானத்தின் உச்ச நிலையின் நிறம் நீலம். தியானம் வந்து காவி நிறத்தில் ஆரம்பமாகி நீல நிறத்தில் நிறைவடைகிறது அப்படிங்கிறார் ஓஷோ. நீலம் வந்து தியான சிகரம், காவி வந்து தியான ஆரம்ப குறியீடு, ஒரு சன்னியாசியின் ஆரம்ப தரிசனம்.

0: ரத்னம் அப்படிங்கிறார் அவர். ஒருத்தர் நாள் பூரா காவி உடையே அணிஞ்சிருந்தா அந்த நிறம் வந்து அவருக்கு வந்து தியானத்தை பற்றிய நினைவை வந்து ஊட்டிக்கிட்டே இருக்கும். இப்படியே வந்து ஆடைக்கும் தியானத்துக்கும் இடையில் ஒரு தொடர் ஏற்படுது, ஒரு துறவியின் உள்ளார்ந்த பண்பாக அது மாறுது. கடைவீதியில் ஒரு பொருள் வாங்க போகிறோம், அது மறந்துடப்படாதுங்கிறதுக்காக ஞாபகம் முடித்து போட்டுக்கிறோம். அந்த முடிச்சுக்கும் பொருளுக்கும் தொடர்பு இல்லை, ஆனால் கடைவீதிக்கு போன உடனே அந்த முடிச்சு வந்து அந்த பொருளை ஞாபகப்படுத்துது. அதாவது அந்த முடிச்சு வந்து ஒரு தொடர்பு அம்சமாக அமையுது. அது மாதிரி தான் காவி உடையும். ஒரு துறவி வந்து நடக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, குளிக்கும் பொழுது அவருடைய காவி உடை அவருக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு நிலைப்படுத்தப்பட்ட நினைவாக ஞாபகம் முடிச்சாக மாறிடுது. காவி ஆடை இல்லைன்னா ஒருத்தரால் துறவியாக முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் காவி ஆடையால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதில் ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுதான் உண்மை. இவ்வளவு தூரம் காவி ஆடையை பற்றி சொல்கிறதுனால எல்லாரும் சன்னியாசியாக போயிடுங்கோ அப்படின்னு நாம் சொல்கிறதாக யாரும் நினச்சிடக்கூடாது. மனசுக்கும் நிறத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவும். நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர். ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிக்கு பிறகு அவரை போய் பார்த்தீங்கன்னா காவி உடை அணிஞ்சிக்கிட்டு, கண்ணை மூடிக்கிட்டு, கை ரெண்டையும் விரித்து வச்சுக்கிட்டு தியானத்திலே உட்காந்துருப்பார். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அதாவது 20ஆம் தேதிக்கு பிறகு என் கையில் ஒரு பைசா கூட கிடையாது, ஒரு சன்னியாசி லெவலில் இருக்கிறேன், என்கிட்ட எதுவும் செலவுக்கு கேட்காத அப்படின்னு என் மனைவிக்கு நாசூக்காக உணர்த்துறதுக்காக அப்படி உட்காந்துருப்பேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் அவர்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 9:15. நேயர்கள் கேட்க இருப்பது உதகை உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். காய்கறிகளின் விலை கிலோ ஒன்றுக்கு கத்தரி 52 ரூபாய்க்கும், வெண்டை 44 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 25 ரூபாய்க்கும், தக்காளி ஆப்பிள் ரகம் 35 ரூபாய்க்கும், அவரை 70 ரூபாய்க்கும், புடலங்காய் 28 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 50 ரூபாய்க்கும், சுரைக்காய் 30 ரூபாய்க்கும், பாகற்காய் 50 ரூபாய்க்கும், கொத்தவரை 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 18 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 54 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 38 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 35 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 52 ரூபாய்க்கும், தேங்காய் 44 ரூபாய்க்கும், மாங்காய் 25 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனை கிழங்கு 40 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 38 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளி கிழங்கு 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 45 ரூபாய்க்கும், மேரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட் 45 ரூபாய்க்கும், பீட்ரூட் 45 ரூபாய்க்கும், நூல்கோல் 40 ரூபாய்க்கும், டர்னிப் 35 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 30 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் 40 ரூபாய்க்கும், பட்டாணி 150 முதல் 170 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 190 முதல் 210 ரூபாய்க்கும், இஞ்சி 180 முதல் 200 ரூபாய்க்கும், பீன்ஸ் வகைகளில் கரி பீன்ஸ் 60 ரூபாய்க்கும், புஷ் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 90 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 130 முதல் 150 ரூபாய்க்கும், கலர்கோஸ் 40 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 80

கறிவேப்பிலை 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும். கீரை வகைகளில் அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, அரைக்கீரை, சிறுக்கீரை, பாலக்கு, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை போன்றவை 60 முதல் 70 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 முதல் 100 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 40 ரூபாய்க்கும், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இனி பழங்களின் விலை நிலவரம். எலுமிச்சம்பழம் 75 ரூபாய்க்கும், கொய்யா 50 ரூபாய்க்கும், பப்பாளி 45 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 210 ரூபாய்க்கும், திராட்சை 100 ரூபாய்க்கும், மாம்பழம் 100 ரூபாய்க்கும், வாழைப்பழ வகைகளில் பூவன் 50 ரூபாய்க்கும், ரஸ்தாலி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 45 ரூபாய்க்கும், நேந்திரன் 40 ரூபாய்க்கும், செவ்வாழை 80 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 50 ரூபாய்க்கும், ஆப்பிள் 240 முதல் 260 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 150 முதல் 170 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 110 முதல் 130 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 80 முதல் 94 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேயர்கள், இதுவரை உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரத்தை கேட்டீர்கள். தொடர்வது ரெட்ரோ ராகங்கள். தொடரும் பாடல் அந்நியன் திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதம் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
3: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

கேட்ட பாடல் கபிலன் பாடல் வரிகளில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைப்பில் கார்த்திக் மற்றும் சுமங்கலி இணைந்து பாடிய பாடல் உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் டார்லிங் திரைப்படத்திலிருந்து.

0: கபிலன் பாடல் வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் சின்மயி மற்றும் சித் ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் ஐ திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.
1: இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

கேட்ட பாடல் அறிவுமதி பாடல் வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் சாதனா சர்க்கா மற்றும் ஹரிஹரன் இணைந்து பாடிய பாடல் உதயா திரைப்படத்திலிருந்தொழித்தது. தொடரும் பாடல் நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

வைரமுத்து பாடல் வரிகளில் ஸ்ரேயா கோஷல் குரலில் நீர்ப்பறவை திரைப்படத்தில் இருந்து கேட்ட பாடலுடன் ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 10 மணி. தொடர்வது NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. உழவர் மனம்.

0: நிகழ்ச்சியின் முதல் நேரை சந்திப்போம். வணக்கங்க.
1: வணக்கம் சார்.
0: உங்க பேருங்க?
1: பேர் ராஜ்குமாருங்க.
0: நீங்க என்ன செய்றீங்க?
1: நம்ம விவசாயம் தாங்க பண்றோம்.
0: இப்ப தோட்டத்துல என்னென்ன போட்டிருக்கீங்க?
1: இப்போ வந்து புர்கோலி போட்டிருக்குங்க, அப்புறம் சுகுனி போட்டிருக்கு, அப்புறம் அது போக மீதி ஐஸ் பார்க்கு சைனீஸ் ஐட்டம் கொஞ்சம் போட்டிருக்குங்க.
0: சரிங்க, எந்த ஊருங்க?
1: ஊர் கன்னியாகுமரிங்க.
0: உங்கள் ஊரோட சிறப்புகள் அப்படின்னா ஏதாவது இருக்குங்களா?
1: மலை மேலே இருக்கிறதுனால நல்லா அந்த பிளைன்ஸ் எல்லாம் நல்லா தெரியுங்க.
0: எந்த ஊர் தெரியுங்க?
1: கீழே கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், காரமடை அந்த சைடெல்லாம் நல்லா வெளிச்சத்துக்கு நல்லா தெரியுங்க.
0: இப்போ அறுவடை பண்ணுற மாதிரி என்ன காய்கறி இருக்குங்க?
1: இப்போ அறுவடை பண்ணுற மாதிரி புர்கோலி இருக்குங்க.
0: நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்னங்க?
1: படிக்காதவன் படத்திலிருந்து ஒரு கூட்டு கிளியாக அந்த பாட்டுக்கு போடுங்க.
0: விருப்ப பாடலை இப்போ வழங்கலாம். நன்றிங்க.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இது உழவர் மனம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கங்க.
1: வணக்கங்க.
0: உங்க பேருங்க?
1: என் பேர் ஜோதிமணிங்க.
0: சரிங்க, எந்த ஊருங்க?
1: நாங்கள் இருகாலூருங்க, நம்பியூருக்கு பக்கத்தில் இருக்குதுங்க.
0: ஈரோடு மாவட்டம்.
1: ஈரோடு மாவட்டம்.
0: சரிங்க, தோட்டத்துல எல்லாம் இப்போ என்ன சாகுபடி பண்ணியிருக்கீங்க?
1: தோட்டத்தில் புயல போட்டுருக்குறேங்க, வாழை, கரும்பு, மஞ்சள் அந்த மாதிரி எல்லாம் சாகுபடி செஞ்சுட்டு இருக்கிறேங்க.
0: இப்போ உங்கள் ஊர்லலாம் எப்படிங்க மழையெல்லாம் எந்த அளவுக்கு பேஞ்சுங்க?
1: இப்போலாம் கொஞ்சம் கம்மி தாங்க, அப்பப்போ வருது, அப்பப்போ இல்லை, கொஞ்சம் கம்மி தாங்க.
0: சரிங்க, இப்போ உங்கள் ஊரோட செருப்புகள் அப்படின்னா என்ன சொல்லுங்க?
1: எங்கள் ஊரில் வந்து இப்போலாம் நோம்பி திருவிழா தாங்க, அடிக்கடி சாட்டிட்டு இருக்கிறாங்க. 3 நாள் திருவிழா, 15 நாளைக்கு ஒருக்கா நோம்பி வந்துட்டே தான் இருக்குது.
0: என்ன கோயிலுங்க?
1: அண்ணமார் கோயில், கருப்பராயன் கோயில், இந்த மாதிரி நிறையா கோயில் நோம்பி சாட்டிட்டு இருக்கிறாங்க. கிழக்கு பொங்கேத்தான் கோயில் எல்லாம் அப்படித்தான். அண்ணமார், கருப்பராயன் கோயில்,
0: நம்பியூர் சுற்றியிலுமே நிறைய கோயில் இருக்கு.
1: நம்பியூர் சுற்றியுமே நிறைய கோயில் இருக்குது, அதனால் நிறைய நோம்பி இருக்குது, சாட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க.
0: சரிங்க, நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்னங்க?
1: ராசுக்குட்டி படத்தில் நான் பிடிச்ச கிளியே வாசம்ளது அந்த பாட்டு வேணுங்க.
0: இந்த பாடல் எதுக்காக உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க?
1: எங்களுக்கு பாக்யராஜ் ரொம்ப பிடிக்குங்க, அவர் இறந்துட்டாருங்க, அவர் நினைவாக இந்த சாங் எங்களுக்கு போடுங்க.
0: நல்ல ஒரு நடிகர் இயக்குனர் இல்லைங்களா?
1: ஆமாங்க, ரொம்ப நல்ல நடிப்பு, நல்லா இருக்குது.
0: உங்களுக்காக பாடலை வழங்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இது உழவர் மனம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கங்க.
1: வணக்கங்க.
0: உங்க பேருங்க?
1: என் பேர் நந்தகுமாருங்க.
0: சரிங்க. எந்த ஊருங்க?
1: நான் கேந்திரைங்க.
0: தோட்டத்தில் இப்போ எல்லாம் என்ன வேலைங்க?
1: தோட்டத்தில் எல்லாம் கொஞ்சம் மழை கம்மிங்க, அதனால் தோட்டத்துலலாம் அதிகமாக வேலை இல்லை. கேரட்டு கொஞ்சம் போட்டிருக்குதுங்க, அப்புறம் பீன்ஸ் கொஞ்சம் போட்டிருக்குது. அது மழை இல்லைங்க, மழை வந்தால் தான் எதுவும் நல்லா போடணுங்க. கொஞ்சம் வருஷம் மழை இல்லாதனால எல்லோரும் போட்டிருப்பாங்க, ஒரு கிராப்பே இல்லை.
0: அதனால வேலையும் கம்மி தான்.
1: ஆமாங்க, வேலை கம்மி தாங்க. அது டீ கேரட்டில் கொஞ்சம் இலை இருக்குதுங்க, அந்த இலையை எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. தோட்ட வேலை கொஞ்சம் கம்மி தாங்க. மழை வந்தால் வேலை நிறைய இருக்குதுங்க. டெய்லி கொஞ்சம் கிராப் கம்மி தாங்க. மழை வந்திருந்தால் இந்நேரம் 2 கிராப் மாதிரி எடுத்துருப்போங்க. மழை இல்லாதனால இப்போவே 6 மாதம் அரிச்சு இப்போ தான் ஒரு கிராப்பே இலையை எடுத்துருக்குறேங்க.
0: மழை வருதுன்னு எதிர்பார்க்கலாங்க. சரி, நிகழ்ச்சியில் என்ன விருப்ப பாடலை கேட்குறீங்க?
1: எனக்கு வந்துங்க ஜீன்ஸ் படத்துலேருந்து எனக்கே எனக்கா பாட்டு வேணுங்க.
0: உங்களுக்காக பாடலை வழங்கிடலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 இது உழவர் மனம் நிறைவு நேயர். வணக்கங்க.
1: வணக்கங்க.
0: உங்க பேருங்க?
1: வனிதாங்.
0: சரி, எந்த ஊருங்க?
1: இங்க கெந்தரை புதுவீடு.
0: இப்போ தோட்டத்துல என்ன போட்டிருக்கீங்க?
1: கேரட் போட்டிருக்கோம், கிழங்கு கொஞ்சம் போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டிருக்கோம், கொஞ்சம் தண்ணி இல்லைன்னு காட்டி கொஞ்சம் எல்லாம் கம்மி கம்மியாக தான் போட்டிருக்கோம்.
0: அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குங்களா?
1: இல்லைங்க, இப்போ தான் போட்டிருக்கோம், தண்ணி இல்லாதனால இப்போ தான் போட்டிருக்கோம். மழையும் இல்லை, இப்போ தான் ரெண்டு மழை கிடச்சிருக்கு, அதனால இப்போ தான் போட்டு ஒரு மாதம் ஆச்சு.
0: இன்னைக்கு வேலை ஒன்றும் இல்லைங்களா?
1: வேலை அது அதிகமாக இல்லைங்க, எல்லாம் இப்போ தான் போட்டிருக்கங்காட்டி கொஞ்சம் வேலை டல்லாக தான் இருக்குங்க.
0: சரிங்க, நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாட்டு என்னங்க?
1: முந்தானி முடிச்சிலேருந்து சின்னஞ்சீர் கிளியே அந்த பாட்டு.
0: சரி, இந்த பாடலை விரும்பி கேட்கறதுக்கு என்ன காரணங்க?
1: பாக்யராஜ் ஃபேனுங்க நாங்கள். அவர் டைரக்டரும் படமும் நல்லா நடிப்பாரு, குடும்ப படமாக இருக்கும், அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அவரோட நினைவாக இந்த பாட்டை கேட்குறீங்க, கண்டிப்பாக உங்களுடைய விருப்ப பாடலை வழங்கலாம். நன்றிங்க.
1: நன்றி, வணக்கங்க.

உழவர் மனம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. உழவர்களின் உள்ளம் கவர்ந்த பாடல்கள் மீண்டும் அடுத்த வாரம் உலா வரும். சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர். முருகேசன்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் பிரதமர் சனே டகாய்ச்சி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,04,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய மருத்துவர்கள் தினத்தையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்ற மினி மாரத்தான் வாக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8

நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, இந்திய மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் எங்கள் நாட்டில் முதலீடு செய்தால் சலுகைகளும் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் என எந்த நாட்டின் தொழில்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்? கேள்விக்கான சரியான பதில் உஸ்பெகிஸ்தான். இன்றைய கேள்வி, அமெரிக்காவில் நடந்த தேசிய கல்லூரி தடகள கூட்டமைப்பு சார்பிலான பல்கலை அளவிலான தடகள போட்டியில் ட்ரிபிள் ஜம்ப்

0: பிரிவில் தங்கம் வென்ற தமிழக வீரர் யார்? கேள்வி மீண்டும் ஒரு முறை. அமெரிக்காவில் நடந்த தேசிய கல்லூரி தடகள கூட்டமைப்பு சார்பிலான பல்கலை அளவிலான தடகள போட்டியில் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் தங்கம் வென்ற தமிழக வீரர் யார்?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8. நேரம் 11:04. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதோடு கூட சேர்ந்து இன்றைய தலைப்பு கடவுளாக வந்த மருத்துவர், இது குறித்து நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியோட தலைப்பு மீண்டும் ஒருமுறை கடவுளாக வந்த மருத்துவர், இது குறித்து நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதோடு கூட சேர்ந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0423 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966781 மற்றும் 8300019101018 9344901018 என்ற அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு வந்துட்டு July 1 நம்ம வந்து தேசிய மருத்துவர்கள் தினத்தை வந்து கொண்டாடுறோம். ஸோ உலகம் ஃபுல்லாக இருக்க அந்த மருத்துவர்கள் நமக்கு செய்கிற இந்த சேவைகளை பாராட்டியும் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியின் முதல் பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: பரத்வாஜ் இசையமைப்பில் கமல்ஹாசன் குரல்ல வசூல்ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிச்சோம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதோடு கூட இன்றைய தலைப்பு கடவுளாக வந்த மருத்துவர், இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட முதல் நேயர், வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு பிரித்திக்கு உற்சாகமான காலை இனிய வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாசிக்கலுக்கார் விஜயன் பேசுறேன். மேடம் நலமா இருக்கீங்களா?
0: இனிய காலை வணக்கம், நலமா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ஊட்டி பெண்மணி கேட்டு உற்சாகமா ஆனந்தமா இருக்கேன் மேடம்.
0: எப்படி உங்க ஊர்ல கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு?
1: லைட்லாம் கூலிங் ஆகுது, பகல்ல வெயில் அடிக்குது மேடம். ஆனா வெயில் அடிச்சுனா இதமான காத்து அடிக்குது, அதனால வெப்ப அலைகள் தெரியல. வெளியே நடமாட்டினா கூட சென்ட்ரல் காற்றா வீசுது. இப்போ
0: சென்ட்ரல் காட்டோட ஹாப்பியா என்ஜாய் பண்றீங்க?
1: மாடி மேல உளுந்து பேச்சு மூச்சு இல்லாத கோமா ஸ்டேஜ்ல இருந்த அப்படியே நாங்க கார் வச்சுன்னு சேலம் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் இருந்து சேர்த்து அவங்க காப்பாத்திட்டாரு. அவங்களை வந்து நாங்க இன்னுமே மறக்கா கடவுளா தான் நினைக்கிறோம். கை வச்சுட்டாங்க, இதெல்லாம் ஆகாதுன்னு சேலம் கொண்டு போயிட்டு அந்த பேக்ல கையை வச்சோடனே கை வச்சு நல்லா ஆயிடுச்சு. அவர் என்னைக்குமே கடவுளதான் இன்னுமே நினைக்கிறோம். அவர் பேர் சுந்தர்ராஜிங்க. தருமபுரி, அவர் தருமபுரி மாவட்டம் எட்டிபடுத்து பட்டிக்கிறது தான். சேலத்துல போய் ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டல் வந்துன்னு ரொம்ப பேமஸ் ஆயிட்டாரு. அமெரிக்கால படிச்சாரு அந்த டாக்டர். அவர் என்னைக்குமே எங்களுக்கு கடவுள்தான், கம்ப்யூட்டர் பையனை காப்பாத்தினாரு.
0: ஓகே சூப்பர், ரொம்ப அருமையா. டக்குன்னு இப்போ கேட்ட உடனே உங்களுக்கு வந்து அவர் ஞாபகம் வந்திருக்குல்ல, அந்த இக்கட்டான சூழ்நிலையில அந்த உயிரை காப்பாத்தி கொடுத்தாரு இல்லையா?
1: ஆமா.
0: ஓகே சூப்பர், ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துல எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் அழைத்தமைக்கு நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு படம் வந்து கிரீடம், பாடல் வந்து அக்கம் பக்கம் என்ற பாடல் கொடுங்க. அனைத்து மாவட்ட நேயர்களுக்கும் உங்களுக்காக எங்க

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம்.
1: நேயர்களின் நேயர்களின் இதயங்களின் சுவாச காற்றாய் திகழும் ஊட்டி பண்பலிக்கும் அன்பான சோரிக்கும் இனிய காலை வணக்கம்ப்பா.
0: இனிய காலை வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நேற்று உள்ளங்களுக்கும் பாச வணக்கங்கள் அண்ணா. மதுரையில இருந்து ஆண்டனி பேசுறீங்கப்பா. இப்படி இருக்கீங்க எல்லோருமே?
0: எல்லாம் நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்ப்பா. இந்த பணி நிமித்தமா தான் வர முடியல. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இனிப்பு கிடைத்ததும் கூட, அதற்காக நன்றியும் கூட இந்த தருணங்கள்ல.
0: ஓகே, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா?
1: ஆமா, கேட்டிருந்த அவரு விஜய், வாட்சுக்கடை விஜய் பேசிக்கிருந்தாருப்பா. அப்பதான் அப்பதான் ஆன் பண்றேன்.
0: கடவுளாக வந்த மருத்துவர், தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடுறோம்.
1: ஜூலை ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ் டே, மருத்துவர் தினம்.
0: அதனால
1: கண்டிப்பா மருத்துவர்கள்லாம் இறைவன் தான் சொல்ல முடியும். எனக்கு பிடிச்ச என்னன்னா சிஆர்எஸ் ராமசுப்ரமணியன் சொல்லிட்டு அவரு ரொம்ப என்ன சொல்றதுன்னா ரொம்ப அந்த பீஸ்ல ஆள மாட்டாரு. பூவ ஃபேமிலிக்கெல்லாம் அவ்வளவு உதவி பண்றவரு. சைக்காலஜி பேஷண்ட், சைக்காலஜிஸ்ட் இப்ப ஆர்டிஸ்டுங்களுக்குலாம் அவ்வளவு பாக்குறவங்க, அவங்க அவ்வளவு மதுரையில பேர் பண்ணவங்க. டாக்டர் ராமசுப்ரமணியன் ஐயான் ஐயான் தான் கூப்பிடுவேன். அவ்வளவு எனக்கு மரியாதையானவர் அவருடைய. எனக்கு என்ன சொல்றதுன்னா அவரு தான் சொல்றேன், பையன் இரண்டாவது புதல்வன கூட அங்கதான் காமிச்சிட்டு இருக்கான். அவர் இரண்டாவது புதல் வந்து ஆர்டிசம் சகோதரி, 26 வயது ஆகுது. நம்ம 2000 பிறந்தா 26 வயது பூர்த்தி ஆகுது. எனக்கு எந்த நேரத்துல போனாலுமே அவரு என்னுடைய பையனை, என்னுடைய புதல்வனை, இரண்டாவது புதல்வனை பாப்பாரு. அந்த அளவுக்கு இல்ல, எனக்கு மட்டுமல்லாமல் மற்ற என்னை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் 11 மணி 4 உட்காந்து பேஷண்ட்களை பார்த்துட்டு தான் போவாரு. நின்ன மேனிக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுப்பாரு, உட்காரவே மாட்டாரு. நான் சீட்ல உட்கார்ந்ததே கிடையாது அவரு. நான் பார்த்தத 10 ஆண்டுகளாக அவர்த்த ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் உட்காந்து பேஷண்ட்களை உட்கார்ந்த நான் சீட்ல உட்காந்து பார்த்தது. நின்ன மேனிக்கு தான் பேசிட்டு அவர் அவ்வளவு ஆலோசனைகள் சொல்லிட்டு அவ்வளவு மெடிசன் கொடுப்பாரு. அந்த மாதிரி மருத்துவர்கள்லாம் அவர் ஊழியம் சேர்ந்துதான் சொல்லணும் கண்டிப்பா. அவங்க ட்ரஸ்ட்ல நிறைய ஏற்பட்ட ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. முதியோர்களுக்கான ட்ரஸ்ட், ஏழைகளுக்கான குழந்தை கல்டு பிள்ளைங்களுக்கு ட்ரஸ்ட், அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் எதுவுமே ஃபீஸ் எதுவும் வாங்க மாட்டாங்க. அப்படி ஒரு மருத்துவர் குணம் மாற்றி அவர் மறுக்கவே முடியாது. டாக்டர் ராமசுப்ரமணியன் சொல்லிட்டு அவரை நினைவு கொடுத்து இந்த தருணங்கள்ல வாழ்த்து நான் ஊட்டி பண்பலை மூலமா.
0: ஓகேங்க, ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணீங்க. நிகழ்ச்சியில் அழைத்தமைக்கு நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: நானும் வாழ வைப்பேன் திரைப்படம் சாரி, அதுல பாடும் எஸ்பிபி வயசுலயும் சுசிலாமா வயசுலயும் கானகரம் கோயில் சுசிலாமா வயசுலயும் அந்த திருத்தேரி கொஞ்சம் மதுரைக்கு அனுப்பி வைங்கப்பா.
0: ஓகேங்க, உங்களுக்கு அப்படியே காற்றோடு கலந்து அனுப்பி வைக்கிறோம். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச்.

0: நேயர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி, நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியோட தலைப்பு கடவுளாக வந்த மருத்துவர். இது குறித்து நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0423 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 2966781 மற்றும் 8300119 1018 என்ற அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு பிடித்தமான பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து July 1st வந்து நம்ம தேசிய மருத்துவர்கள் தினத்தை செலவி கொண்டாடுறோம். இந்த நாளில் வந்துட்டு கடவுளாக வந்த மருத்துவர் அப்படின்றது குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு தருணத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு நம்மளோ நம்மளுடைய சொந்தக்காரங்களையோ கூட்டிகிட்டு போகும்போது அந்த நேரத்தில் அந்த டாக்டர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணது நமக்கு எப்போ கேட்டாலும் மறக்க முடியாது. இப்போ கூட காலேஜ் வந்து டக்குன்னு இந்த டாப்பிக்கை சொன்ன உடனே எப்போவோ நடந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த டாக்டர் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அருமையாக உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம வந்து இப்போத்துலேருந்தே கொஞ்சம் கண்காணித்து நம்ம வந்து நல்ல உணவுகளை வந்து சாப்பிடணும். ஒரு காலத்தில் உணவே மருந்து அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ வந்து மருந்தே வந்து உணவாயிடுச்சு, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மருத்துவர்கள் தினத்துக்கு சிறப்பிக்கிற இந்த நாளில் நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் நம்ம உடல் நலத்து மேலே அக்கறை வச்சு ஆரோக்கியமான இந்த காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிடணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார் இங்கிருந்துன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் சின்னவன்சிலிருந்து மஞ்சுளா செல்வராஜ் பேசுறேங்க மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: நீங்க கேட்டவே நிகழ்ச்சியில தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேடம். எனக்கு பிடித்த மருத்துவம் பாத்தீங்கன்னா பல்லடத்துல ஒருத்தர் இருக்கிறாரு மேடம். எந்த நேரம் போனாலும் அவர் பாக்கலாம் மேடம். அவர் பேர் கிருஷ்ணசாமி மேடம். ஆனா அவர்கிட்ட போய் ஊசி போட்டா போதும் மேடம், சீக்கிரம் குணமாயிருக்கும் மேடம். எங்க ஃபேமிலி எல்லாமே அவர்கிட்ட தான் போவாங்க மேடம். எந்த நேரம் போனாலும் பாக்கலாங்க மேடம். நல்ல டாக்டருங்க மேடம், கைராசியான டாக்டர். கூட்டம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கூட்டம் இருந்துட்டே இருக்கு அவர்கிட்ட. ஆனா மேடம் ரொம்ப கைராசியான டாக்டர். நான் ஒரு 40-45 வருஷம் அங்கதான் பார்த்துட்டு இருக்கிறேங்க மேடம். அப்புறம் இன்னொன்னு சம்பவம் பாத்தீங்கன்னா, எங்க குழந்தை பிறக்கும் போது ஒரு அதாவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் இருக்கும்போது மேடம், கடவுள் மாதிரி வந்து ஒரு டாக்டர் வந்து காப்பாத்தினாங்க மேடம். எங்க சம்சாரத்துக்கு பிரசவ வழி வந்துருச்சுங்க மேடம். அப்ப பாத்தீங்கன்னா நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைங்க மேடம். அந்த ஆஸ்பத்திரி முன்னாடி ஒரு 97 ஒரு பயங்கரமான பிரச்சனைங்க மேடம். அந்த பிரச்சனையும் வந்து மணி 12 மணிக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து எங்க சம்சாரத்துக்கு பிரசவம் பார்த்தாங்க மேடம். அன்றைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா அவங்க எனக்கு கடவுளேதாங்க மேடம். அவங்க பேர் தெரியாதுங்க மேடம். இருந்தாலும் நல்லா மேடம்.
0: சோ இப்ப உங்களுக்கு வந்து அவங்க ஞாபகம் வந்துருச்சு இல்லையா?
1: ஆமாங்க. அதாவது பயங்கரமான பிரச்சனைங்க மேடம். அது ஆஸ்பத்திரிங்க மேடம். அந்த நேரத்துல வந்து 12 மணிக்கு வந்து எங்க சம்சாரம் பேசாம பார்த்தாங்க மேடம். எனக்கு அந்த ஞாபகம் இருக்குது மேடம்.
0: ஓகேங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கரகாட்டக்கான படத்துல இருந்து மேடம், மாங்குயில பூங்குயில் அந்த பாட்டு போடுங்க மேடம். எங்க சம்சாரம் ரொம்ப பிடிக்கும்.
0: யாருக்கும் உங்க சம்சாரத்துக்கு பிடிக்குமா?
1: ஆமா.
0: ஓகே, அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
3: இன்று July 1, தேசிய மருத்துவர்கள் தினம். மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கிய மேற்கு வங்காளத்தின் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் பிரதான் சந்திர ராய் அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. மக்களின் ஆரோக்கியத்தை காக்க மருத்துவர்கள் செய்யும் தன்னலமற்ற சேவை மற்றும் தியாகங்களை அங்கீகரித்து கௌரவிப்பது இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். இந்திய மருத்துவ சங்கம் IMA-இன் ஏற்பாட்டின்படி 1991 முதல் July 1 இந்தியாவில் தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. தேசிய மருத்துவர்கள் தினத்தில் மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவைகளுக்காக நன்றி தெரிவிக்கும் வகையில் நாம் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் ஒரு மருத்துவராக உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் கதை யாரையாவது மருத்துவத்தை ஒரு தொழிலாக தேர்வு செய்ய தூண்டலாம். இன்று July 1, தேசிய மருத்துவர்கள் தினம்.
4: நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில கடவுளாக வந்த மருத்துவர் இந்த தலைப்பு குறித்து பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
4: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: நாகர்கோவில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன்.
4: நலமா இருக்கீங்களா?
5: நலம். நீங்க எல்லாம் இருக்கிறீங்க?
4: நலமா இருக்கோம். இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா?
5: ஆமா, கடவுளாக வந்த மருத்துவர்.
4: சொல்லுங்க.
5: உண்மையிலே மருத்துவருக்கு, அதாவது கடவுளுக்கு அடுத்தபடியா சொல்றது மருத்துவர் தான் சொல்லணும். கடவுள் வந்து நமக்கு உயிர் படைச்சு விடுதாரு, அந்த உயிரை காப்பாத்துறது மருத்துவர்
4: தான்.
5: என்ன பொறுத்தவரையும் கடவுளுக்கு அடுத்தபடி மருத்துவர் தான். அதாவது எப்படின்னா, எங்க பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன பையன் சோடா முடியை எடுத்து நைட்டு ஒரு 10-11 இருக்கும்போது முடிச்சு வாயில போட்டான். போட்டுட்டு அது தொண்டையில இருந்து சிக்கிக்கிட்டு திணறது, யாருக்கும் எடுக்க முடியல, நமக்கு எடுக்க முடியாது. அப்படி மூச்சு திணறிட்டு வருது. அப்புறம் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் உண்டு, அவர் ரொம்ப கைராசியான டாக்டர். அப்ப அங்க போனா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனா அந்த நர்ஸ் ஒரு 2 இருந்தாங்க, அவங்களாலையும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியல. அப்புறம் கடைசியில போன் பண்ணி அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, நைட் ஆயிடுச்சு, வர்றது கொஞ்சம் சந்தேகம் தான். இருந்தாலும் அப்படி போன் பண்ண உடனே அந்த டாக்டர் ஓடியே வந்துட்டாரு. என்னால முடியாதப்பா, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும், நைட் ஆயிடுச்சு, வேற ஹாஸ்பிட்டல் போங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சிலவர் அப்படி இல்ல, உடனே ஓடி இருந்தாரு. கொஞ்சம் தூரத்துல இருந்தா வர்றாரு, வந்து டாக்டர் கார வந்தாங்க, வந்து சரி பண்ணி எடுத்து
4: காப்பாத்திட்டாரு,
5: பையனை காப்பாத்திட்டாரு. உண்மையிலேயே அவர் அந்த நேரத்துல அவர் கடவுள் தான்.
4: கண்டிப்பா
5: அவர் மட்டும் வரல, பையனோட என்ன ஆயிருக்கும், வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு போக முன்னாடி ஏதாவது ஆயிரும்.
4: ஆமா,
5: ஆனா பரவாயில்ல, நல்லபடியா வந்து காப்பாத்தினாரு, அவரை மறக்கவே மாட்டார் யாருமே.
4: ஓகே ஓகே, ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
5: காக்கை காக்கை படத்துல இருந்து உயிரின் உயிரை.
4: ஓகே, நீங்க கேட்ட பாடல் எல்லாருக்காக வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
5: தேங்க்யூ.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பதில் நீங்கள் கேட்டவை. இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு கடவுளாக வந்த மருத்துவர் என்ற தலைப்பு குறித்து பேசிட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட் காலர் சொன்ன

0: வந்து ஒரு சின்ன குழந்தை எதையோ வாயில போட்டு முழுங்கிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த விஷயத்த கேட்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்க பெற்றோர்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் குழந்தைங்களை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு எது செய்யணும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் நம்ம கூட இருந்து நம்ம பாட்டுக்கு ஃபோனை பார்த்துட்டு டிவியை பார்த்துட்டு குழந்தைங்களை வந்து அப்படியே அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இது இப்படி பண்ணக்கூடாது, பொருட்களை வந்து வாயில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை வந்து இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப பார்த்து பார்த்து கொடுக்கணும். ஏன்னா அவங்க மோஸ்ட்லி சாப்பிட்றது வந்து இந்த கடையில் வைக்கிற பொருட்கள், சிப்ஸு, இந்த கடையில் வைக்கிற இந்த ஜூஸ் அதெல்லாம் தான் சாப்பிட்றாங்க. அது வந்து உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப கேடு விளைவிக்கிற ஒரு பொருட்கள். அவங்களுக்கு வந்து தெரியாது, அவங்க அதை ஆசைப்பட்டு கலர் கலராக இருக்கிறதுனால கேட்பாங்க. நம்ம தான் ஒவ்வொன்றா எடுத்து சொல்லி அவங்களுக்கு வீட்லேயே இந்த சிறுதானியங்களை வச்சு இல்லைனாக்கா வீட்லேயே செய்கிற பொருட்களை கொடுத்து அவங்களோட ஆரோக்கியத்தை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். நிகழ்ச்சியோட அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் திருத்தி மேடம் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்.
0: இனிய காலை வணக்கம், நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்க மேடம். உங்க உற்சாகத்தோட எல்லாம் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன் மேடம்.
0: ஓகே, ஜாலியா பாட்டு கேட்டுருக்கேன். கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு உங்க ஊர்ல?
1: கிளைமேட் கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்கு மேடம்.
0: ஓகே ஓகேங்க. ஓகே, தலைப்பு கேட்டீங்களா?
1: தலைப்பு கேட்டுக்கிட்டே இருக்கேன் மேடம். எனக்கு பிடித்த டாக்டர் அப்படின்னா திருச்சியில வந்து யானசேகரன் டாக்டர்னு ஒருத்தர் வருவார் மேடம், இருப்பது அவரு தான் நம்ம வந்து கைராசியான டாக்டர். நல்லா சின்ன பிள்ளைல அப்பா வந்து கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட காட்ட சளி இருமலை எதா இருந்தாலும் ஒரு தடவை போயிட்டு ஊசி போட்டாலே சரியாயிரும். அவர்கிட்ட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஒரு ரேடியோ வச்சிருக்காரு மேடம்.
0: ரேடியோ,
1: அந்த ரேடியோ பக்கத்துல வச்சுக்கிட்டு பழைய பாடல்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த அப்ப வந்து எஃப்எம்ல பழைய பாடல்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். இவர் வந்து இவர் பாட்டு பாடிக்கிட்டே எங்கள்கிட்ட ஊசி போடுவாரு. அந்த நாங்க அவர் பாட்டு பாடுறதை கேட்டுக்கிட்டே இருக்கும் போது ஊசி போடுறதே தெரியாது மேடம்.
0: ஓகே, சூப்பர். பாத்தீங்களா, ரேடியோ எந்த அளவுக்கு டாக்டர்ட்டே வந்துட்டு இருக்கு.
1: ஆமாடா, இப்ப நான் சொல்றது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன்
0: மேடம். ஓகே ஓகேங்க.
1: அவர் பாட்டு அம்மா இங்க இருந்தா முடியலன்ட்டு போவான், ஆனா அவர் பாட்டு பாடிட்டு ஜாலியா பாட்டு பாடிட்டு என்ன தம்பி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற மாதிரி எடுப்பாரு. ஊசி எடுத்துட்டு அவர் பாட்டுல போட்டுட்டு அவர் பாட்டுல பாட்டு பாடிட்டே
0: இருப்பாரு. ஓகே ஓகேங்க.
1: எனக்கு இந்த நேரத்துல நினைச்சாலும் எனக்கு அவர் யாவும் வருது மேடம். அவருக்கு ஒரு நன்றி. ஆமா,
0: ஓகே. இந்த நிகழ்ச்சி மூலியமா அவருக்கு நன்றி சொல்றீங்க. என்னதான் சிக்கா இருந்தாலும் அவர்கிட்ட போய் அவரு நான் இருக்க சரி பண்ணி விட்டுற அப்படின்னு ஒரு மாத்திரை கொடுத்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார்னா நமக்கு வீட்டுக்கு வரதுக்குள்ள இந்த சீக்கு சரியாயிடும் இல்லீங்களா?
1: எடுக்கிறதே தெரியாது, ஊசி மருந்து எடுக்கிறதெல்லாம் தெரியாது. அப்படின்ட்டு ஒரு பாட்டுல பாட்டு பாடிட்டு ஊசி.
0: ஆமா, அந்த இன்ஜெக்ஷன் போடும் போது கூட குழந்தைங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டியா, வீட்டுல என்ன பண்ண அப்படின்னு கேட்டுக்கிட்டே போட்டுருவாங்க இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: ஓகே ஓகேங்க, ரொம்ப அருமையா உங்களுடைய அந்த அனுபவங்களை ஷேர் பண்ணீங்க. நிகழ்ச்சியில என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: நம்ம வந்து எங்க தம்பி திரைப்படம் அந்த உச்சிமலை காத்த கேளு, அனைவருக்காகவும் இந்த பாடல் மேடம்.
0: எல்லாருக்காகவும் இந்த பாடல் காற்றலையில வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: இன்று ஜூலை 1 GST தினம். இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 1 அன்று GST தினம் கொண்டாடப்படுகிறது. பல அடுக்கு மறைமுக வரிகளை நீக்கி ஒரே நாடு ஒரே வரி என்ற முறையில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் வரிகளை ஒருங்கிணைக்க இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது. GST வரி விதிப்பு நடைமுறை 2017 ஜூலை 1 முதல் நாடு முழுவதும் அமல் செய்யப்பட்டது. மத்திய GST, மாநில GST மற்றும் ஒருங்கிணைந்த GST என்று பிரிக்கப்பட்டுள்ளது. இதை நினைவு கூறும் வகையில் GST தினம் கொண்டாடப்படுகிறது. GST வரி விதிப்பினால் பொருட்கள் மீதான முந்தைய வரி விதிப்புகள் எளிதாகி மாநிலங்களுக்கு இடையே வர்த்தகம் மேம்படுத்தப்படுகிறது. இன்று ஜூலை 1 GST தினம்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: நல்லா இருக்கோம். எல்லா மருத்துவர்களுக்கும் மருத்துவ தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. தரவு கஷ்டப்படி வந்து மருத்துவர் தான். இப்ப நான் வந்து உசுரோட இருக்கேன்னா மருத்துவர் தான் காரணம். எனக்கு ஒரு ஒரு டாக்டர் வந்து அவர் பேரு நந்தினிவர்மன். அவரு தமிழ்நாட்டில இருந்தாலும் இப்ப கேரளா போயிட்டாரு. அவரு தான் எனக்கு வந்து இப்ப வந்து எல்லாமே ஆலோசனை ஒரு

0: பத்தூரா இருக்கிறார்.
1: ஓகேங்க.
0: ஆமாம், அந்த அரசு மத்தூரா இருக்கு. அதனால நிறைய விஷயங்கள் நிறைய கத்துக்க முடியுது. நிறைய குறைகள் எல்லாம் இருந்துச்சு, இப்ப குறைகள் எல்லாம் மாதிரி நிறைவான ஒரு மகிழ்ச்சி என் உடலுக்கு கிடைச்சிருக்கு.
1: ஓகேங்க, ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க.
0: உயிர் யோசித்தால் சாங், என்னோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட் சாங்.
1: ஓகேங்க, நீங்க கேட்ட பாடல் எல்லாருக்காகவும் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.

நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரமா எல்லா நேர்களும் ரொம்ப அருமையாக கால் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளாக வந்த மருத்துவர் அப்படின்றது குறித்து நிறைய விஷயங்களை கூட ஷேர் பண்ணிங்க. நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட நேர்கள் எல்லாத்துக்கும் ஊட்டிஎஃப்எம் சார்பாக வாழ்த்துக்கள். அதே போல இன்றைய மருத்துவர்கள் தினத்தில் இந்த தினத்தை கொண்டாடுற அனைத்து மருத்துவர்களுக்கும் அவங்களோடு சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க அனைத்து ஊழியர்களுக்கும் ஊட்டிஎஃப்எம் சார்பாக எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆன இந்த காலகட்டத்திலையும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த டாக்டர்ஸ் நம்மக்கிட்ட வந்து ஒரு அன்பாக பேசி அவங்க முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு சிரித்து நம்மக்கிட்ட பேசி அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோ இல்லை ஒரு மெடிசன்ஸ் கொடுத்தாலும் நமக்கு வந்து அந்த நோய் வந்து முற்றிலுமாக நீங்கிடும். அதே மாதிரி அவசர காலத்தில் நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இந்த உயிரை காப்பாற்றுற வேலைகளை செய்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஓடிஎஃப்எம் சார்பாக மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் கிட்டவே நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வருவது ஐயன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12 மணி. நேர்களை இன்றைய மத நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பிற்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைக்கானம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல். 2:15 நீலமலை நேரம் தோடர் பாடல்கள். 2:30 உழைப்பவர் அரங்கம். மின் பணியாளராக சுயதொழில் புரியும் ஆர் கணேசன் அவர்களுடனான நேர்முத்தின் 3 பகுதி இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் நில எல்லைகளை கண்டறிந்து தீர்வு காணும் வழிமுறைகள் குறித்து மாவட்ட நில அளவை அலுவலர் எம் நிர்மல்குமார் அவர்கள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி விடுகதைகள் மற்றும் பழமொழிகள். 5:00 செய்தி சுருக்கம் சென்னை ஐந்தல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு இடம்பெறும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைக்கானம். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் தமிழகத்தின் வேளாண் காடுகளின் தேவை மற்றும் பயன்பாடுகள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் அலை நேர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் வரலட்சுமி அனந்தகுமார் அவர்களின் பாட்டு. மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின். ஹனுமந்தபுரம் ஜே பூர்வராகன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 3:02 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் நில எல்லைகளை கண்டறிந்து தீர்வு காணும் வழிமுறைகள் குறித்து மாவட்ட நில அளவை அலுவலர் எம் நிர்மல்குமார் அவர்கள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். நேர்கள் இதுவரை இன்றைய எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி FM இல். தொடர்புக்கு 9 4 4 2 6 4 3

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
3: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: Union Minister Shivraj Singh Chauhan and Kiran Rijiju arrived in Itanagar today to assess the flood situation and the damage caused by the recent calamity. Home Minister Amit Shah spoke with Chief Minister Pema Khandu yesterday. During the interaction, Mr. Khandu briefed the Union Home Minister on the evolving situation and the ongoing relief, rescue and rehabilitation efforts. Chief Minister Pema Khandu thanked Prime Minister Modi for his prompt concern and support in deputing the two union ministers to personally assess the situation. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12:10. நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல் ஸ்நேகிதியே. நேர்களை இன்னைக்கு ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில மகளிர் மட்டும் பங்கேற்கலாம். மகளிருக்கான பிரத்யேக நிகழ்ச்சி நேர்களை இந்த ஸ்நேகிதியே நீங்க கால் பண்ணணும் நினைச்சீங்கன்னா 8300191018 இந்த நம்பருக்கும், 9344901018 இந்த நம்பருக்கும், 9342901018 இந்த நம்பருக்கும் நீங்கள் உங்கள் லைவாக நீங்கள் கால் பண்ணி உங்களோட டிப்ஸை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலயமாகவும் நீங்கள் உங்கள் டிப்ஸ் அனுப்பலாம். நேர்களே வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய நம்பர் 8300191018 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் ஒருவர் இணைந்திருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் அந்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேங்க மேடம்.
1: மகா நல்லா இருக்கீங்களா?
2: நல்லாமா இருக்கு மேடம். நீங்க நிலையத்துல எல்லாரும் நல்லா
1: இருக்கீங்களா? எல்லாமே சூப்பரா இருக்கும் மகா. இன்னைக்கு என்ன டிப்ஸோட வந்திருக்கீங்க?
2: அதாவது டிப்ஸ் வந்து நலவாழ்வு அப்படிங்கறதுல குழந்தை வளர்ப்பு பத்தி சொல்ல வரேன்.
1: கண்டிப்பா சொல்லுங்க, சொல்லுங்க.
2: அதாவது குழந்தைகளை நம்ம பெத்துறோம், வளர்த்தணும், அதுதான் பெயின். வைக்கிறத விட வளர்க்கறதுல தான் இருக்காமனு ஒரு நல்ல மனிதரா மகாத்மா காந்தி அவங்க அம்மா வளர்த்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம வளர்க்கணும், அதுதான் மெயின். பத்திர சொத்து சுகம் இதெல்லாம் அடுத்துதான். தான்றோன்னு எனக்கு கேட்ட மகனை அப்படின்னு சொல்லி வள்ளுவரே யாரு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அதனால நம்ம குழந்தைகளை தான் நல்ல விதமா வளர்த்தணும். இப்ப குழந்தை வந்து இது பண்ணி பத்துட்டோம்னா அது யாரோட சேருது, எங்க போகுது, என்ன வரும். ஏன்னா சின்ன வயசுல இப்ப நிறைய பேர் குடி சின்ன வயசுல குடிச்சு பழகிட்டாங்கன்னா அப்புறம் அவங்கனால விடவே முடியாது. அது விடுறவங்க எல்லாம் 101 அப்படியாதான் இருப்போம்னு நினைக்கிறேன். அப்படி அதிகமா விடுற இது வந்து கெட்ட பழக்கத்தை விடுறது இல்லை. அப்போ மகாத்மா காந்தி வந்து சொல்லியிருந்தாரு ஒரு இதுல, நாலு திசையிலேயே நாலு வந்து ஒரு ஒரு வந்து பெண்ணை கற்பழிக்கணும், ஒன்னொன்னு கண்ணுக்குட்டி கொல்லணும், இன்னொன்னு வந்து தண்ணி அடிக்கணும், இன்னொன்னு வந்து திருடணும்னு சொல்லிட்டு. ஒருத்தர் வந்து எதுக்கு நம்ம போய் இது கெட்ட செயலெல்லாம் செஞ்சுட்டு தண்ணி மட்டும் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடு. உடனே தண்ணி அடிச்சோன்னா அப்ப எல்லா பழக்கத்தையும் அவர் செஞ்சுட்டாரு. அப்போ அவ தண்ணி அவ்வளவு கொடுமையானது அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். சின்ன வயசுலயே எனக்கு நெஞ்சில் அப்படியே பதிஞ்சிருச்சு. அப்பா எங்க வீட்டுல பசங்களை பொண்ணு யாருமே குடிக்கவே மாட்டாங்க. அப்புறம் வர்ற கணவர் ஆண்டவரே அப்படி இருக்கணும், அதே மாதிரி கணவர் அப்படின்னு. அப்ப இனி பெக்க போற குழந்தை நம்ம குழந்தை, நம்ம குழந்தைய நம்ம தான் வளர்த்தணும்னு. 6 மணிக்கு விளையாட வெளியில போனாலும் கூட 6 மணிக்கு நான் போயிருவேன். போய் இன்னும் இவ்வளவு நேரம் விளையாண்டது போது வாசாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன பசங்க இப்ப வேற பசங்க இந்த ரவுடி பசங்க எல்லாம் குட்டி பசங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வாடா சிகரெட் குடிக்கலாம், தம் அடிச்சு எப்படி இருக்குன்னு பாக்கலாம்பாங்க, தண்ணி அடிச்சு எப்படி இருக்குன்னு பாப்பலாங்க. அப்புறம் அதை விட முடியாது. அப்போ அது நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு. அதாவது குடிக்கும் போது என்ன ஆகுதுங்கன்னா சிறுமுளை, அந்த சிறுமுளை அடுத்து இருக்கிற முகலம் எல்லாம் அதுதான் நம்ம மனித மனதை கண்ட்ரோல் பண்றது. அந்த கண்ட்ரோல் பண்ற கெப்பாசிட்டியா இழந்துருவாங்க. அது இழக்கிறதுனாலதான் என்னென்ன நடக்குது, 3 வயசு குழந்தையெல்லாம் இதெல்லாம் குடிக்கிறவங்க செய்யற வேலை தான். நல்ல சாதாரண ஒரு மனிதனால கெட்டதெல்லாம் செய்யவே முடியாது. குடிக்கிறது, கஞ்சா குடிக்கிறது, இவங்க செய்யறத இந்த வேலை. 3 வயசு குழந்தை பாவம், அதை கொண்டு பண்ணி கொடுமை பண்ணி கொள்ளவும் பண்ணா கொலைலாம் இப்பெல்லாம் கொலை பண்ணிடுறாங்க. முந்தையெல்லாம் கொலை பண்ண மாட்டாங்க, இப்ப கொலையும் பண்ணி போடுறாங்க. எப்படிதான் கொலை பண்ண மனசு வருதுன்னா அந்த குடிதான். அதனாலதான் சொல்றோம், கஞ்சா குடிக்க விடாம, குழந்தைகளை சாராயம் குடிக்க விடாம. அப்படி படிச்சு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இங்கிலீஷ்ல அப்படி படப்பட நல்லா பேசுவாரு. ஆனா பேசுவாரு பெரிய, நான் தான் வள்ளுவேன், நான் தான் கண்ணதாசன், நான் தான் காளிதாசன் கம்ப அப்படின்னு எல்லாம் சொல்லிக்குவாரு. ஆனா அவரு செய்யறது குடி குடி போதை. அவரு வந்து வேறொருத்தரோட மனைவிய வந்து கொண்டு வந்து வச்சுட்டு குடும்பம் நடத்துறாரு. இதுதான் படிச்சவங்க செய்யற அழகா. காரணம் குடி. குளிக்கும் போது அவங்களுக்கு இது தவறுனே அவங்களுக்கு தெரியாது. நீங்க இது 1000 தடவை சொல்லுங்க, 2000 தடவை சொல்லுங்க, 3000 தடவை சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியாது. குடிப்பாங்க, அந்த போதையில அவங்களுக்கு அடுத்தவங்க மனைவிங்கிறதெல்லாம் பாகுபாடு தெரியாது. அதனால சொல்றேன், தயவு செஞ்சு குழந்தைகளை கண்ணுல விளக்கெண்ணை ஊத்திட்டு கண்பொத்தி பாம்பாக இருந்து

0: குழந்தைகளை வளர்த்துங்க, வீட்டுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது.
1: ஒரு சூப்பரான கருத்தை சொன்னீங்க மகா. கண்டிப்பா நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போது சிறு வயதுல இருந்த நம்ம நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் இல்லையா? அந்த பழக்கங்கள் தான் நம்மளுடைய சமுதாயத்துல எங்க அப்பா இப்படி சொல்லி கொடுத்தாரு, எங்க அம்மா இப்படி சொல்லி கொடுத்தாங்க, நாங்க வீட்டுல இப்படி பழகணும்னு சொல்லிட்டு வீட்டுல சொல்லிக் கொடுக்கறதுதான் நம்மளுக்கு சமுதாயத்துல பிரதிபலிக்கும். சோ வீட்டுல நம்மளுடைய தாய்மார்களுடைய கடமை நம்ம குழந்தைங்களை சரியா வளர்க்கணும் அப்படின்றத சொல்லிருக்கீங்க. ஒரு சூப்பரான ஒரு கருத்தை சொன்னதுக்கு நன்றி மகா.
0: குடிக்காம இருந்த நாடு அப்படி இந்தியா நாடு அப்படி சொர்க்கமா மாறி.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்ண, நம்ம குழந்தைங்களை கண்டிப்பா அப்படி வளர்க்கணும்னு எல்லா மகளிருக்கும் மகா மூலமாக இந்த ஒரு சின்ன டிப்ஸ். ஓகேவா?
0: தேங்க்யூ.
1: நேர்களை நீங்களும் கால் பண்ணணும் நினைச்சீங்கன்னா 8300-1910-18 என்ற நம்பருக்கும், 9344-90-1018 என்ற நம்பருக்கும், 9342-90-1018 என்ற நம்பருக்கும் கால் பண்ணி உங்களோட ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும், இல்லை ஹோம் டெக்கரேஷன் டிப்ஸாக இருக்கட்டும், இல்லை குக்கிங்கில் சின்ன சின்ன டிப்ஸாக கூட இருக்கலாம், சேவிங்ஸ் டிப்ஸாக இருக்கலாம், என்ன டிப்ஸ்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி எங்கள் கிட்ட சொல்லுங்கள். ஒரு பாடலை கேட்டு மீண்டும் எல்லாம் ஸ்டேடியோன்னு இதோட்டி FM 101.8 எல்லாமே செமஹிட்டு.

பேக் டு த ஷோ ஸ்நேகிதியே நேர்களே. இன்னைக்கு ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில உங்களோட டிப்ஸை எங்களிடம் நீங்க ஷேர் பண்ணிட்டே வரீங்க. அதனால இன்னைக்கு வாட்ஸ்அப் மூலமா இன்னொரு நேயர் அவங்களோட டிப்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க புனிதா அப்படின்றவங்க ஊட்டிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க எலும்பு ஆரோக்கியத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, எலும்பு ஆரோக்கியம் அப்படின்றது பெண்களுக்கு ரொம்பவே முக்கியம். நம்மளுடைய உடலுக்கு வலிமை தருவது எலும்புகள் தான். வயது அதிகரிக்கும் போது குறிப்பாக பெண்களுக்கு ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுது. அதனால எலும்புகளுடைய அடர்த்தி கம்மியாகி எலும்புகளில் வலி ஏற்படலாம். ஸோ எலும்புகளை வலுவாக வைத்துக் கொள்வதை இளம் வயதிலிருந்தே கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எலும்புகளை வலுப்படுத்த என்னென்ன சாப்பிடலான்னு கூட அவங்க டிப் சொல்லியிருக்காங்க. தினமும் கால்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பால், தயிர், ராகி, எள்

0: முருங்கைக்கீரை, பாதாம் அப்படின்ற அதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு கூட அவங்க ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 30 வயதிற்கு மேலே பெண்களுக்கு எலும்பு ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக போயிடுங்க. ஏன்னா 30 வயதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் செய்யும்போது 30 வயதிற்கு மேலே நம்மளுடைய உடலில் ஹார்மோன் சேஞ்சஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படும். ஸோ உடலுக்கு இவங்க சொன்ன மாதிரி நம்ம கால்சியம் சத்தை அதிகமாக சாப்பிட்டாலும் விட்டமின் டி நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அந்த கால்சியத்தை நம்ம பயன்படுத்தணும், உடம்பு நம்மளுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா விட்டமின் டி கண்டிப்பாக தேவை. அதற்காக காலையில் என்ன பண்ணுங்கள், காலைல 10 to 20 minutes சூரிய ஒளியில் நிற்பது ஒரு உதவியாக இருக்கும். தினமும் காலை 20 to 30 minutes நடைப்பயிற்சி செய்யணும். இதனால் எலும்புகளும் தசைகளும் வலுவாக இருக்குங்க. ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி முதுகு வலி இல்லை மூட்டு வலி அல்லது எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அதை கண்டிப்பாக அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை நீங்கள் அணுகுங்கள். தேவையான பரிசோதனை மற்றும் ஆலோசனைகளை டாக்டர்ஸ்டிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஸோ அன்பான தோழிகளே, அழகான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான எலும்புகள் அவசியம். இன்றும் கால்சியம் நிறைந்த உணவுகளையும் சிறிது உடற்பயிற்சிகளையும் நம்ம அன்றாட வாழ்வில் சேர்த்துக் கொள்ளலாம். ஆரோக்கியமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன் இது ஓடிஎஃப்எம் 101.8 எல்லாமே சமைத்து.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, वाट अ सरप्राइज, நீ டூக்கேலியும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். 80 songs please.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரே வா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s please.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ஏப்ரல் மாதத்தில் ரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

அவங்க அவங்க சேவிங்ஸ் டிப்பை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, சம்பளம் வந்தவுடன்

முதலில் ஒரு சிறு தொகையை சேமிப்புக்காக ஒதுக்கி வையுங்கள். மீதமுள்ள பணத்தை மாத செலவுக்காக திட்டமிடுங்கள். இதே பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் செய்த செலவுகளை ஒரு நோட்டு புத்தகத்திலேயோ அல்லது மொபைல்லையோ பதிவு செய்யுங்கள். தேவையில்லாத செலவு எங்கே நடக்கிறது என்பதை எளிதாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மளிகை வாங்க போகும்போது என்ன பொருள் வேணும் அப்படின்றத முன்னாடியே லிஸ்ட்டு போட்டுட்டு போங்க. பட்டியலில் இல்லாத பொருளை வாங்காமல் இருந்தால் தேவையற்ற செலவு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயன்படுத்தாத மின்விசிறி, விளக்கு, டிவி போன்றவற்றை நீங்கள் ஆஃப் பண்ணி வைங்க. இது மின் கட்டணத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான சேவிங்ஸ் டிப்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நேர்களை தினமும் 20 ஒரு 50 ரூபாய் சேமிச்சா கூட வருஷத்தில் ஒரு நல்ல தொகை உங்களுக்கு கிடைக்கும். ஆஃபர் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் வாங்காம தேவையுள்ள பொருட்கள் மட்டும் வாங்கணும் அப்படின்னா பணத்தை நல்லா மிச்சம் பண்ணலாம். ஸோ மாதம் சிறிது தொகையாவது அவசர தேவைக்காக தனியாக சேமித்து வையுங்கள். எதிர்பாராத செலவு எப்போ வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அன்பார்ந்த தோழிகளே, சேமிப்பு என்பது பெரிய வருமானம் உள்ளவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, நல்ல பழக்கத்தை உருவாக்கும் அனைவருக்கும் இது சாத்தியம். இது ஒரு சிறு தொகையிலிருந்து தொடங்குங்கள். நாளை அது உங்களுக்கு நிம்மதியாக மாறும். ஸோ ஒரு அழகான சேவிங்ஸ் சொன்ன இந்த நேருக்கு நம்ம ஊட்டி எஃப்எம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கேட்டு மீண்டும் எல்லாம் ஸ்டேடியம் இது ஊட்டி எஃப்எம் 101.1 எல்லாமே சமஹிட்டு.

ரோஜா கூட்டம் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம் நேர்களே. இன்னைக்கு ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில கால் பண்ணியும் சரி மெசேஜ் பண்ணியும் சரி உங்களுடைய அழகழகான டிப்ஸை எங்களிடம் நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. கண்டிப்பா கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களும்

0: குறிப்பாக எல்லா மகளிருக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நேர்களை, நீங்களும் கால் பண்ணணும் நினைச்சீங்கன்னா டெய்லி மதியம் 12 PM 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் நிகழ்ச்சி நடைபெறும். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி உங்களுடைய டிப்ஸை எங்களிடம் சொல்லலாம். ஸோ இத்துடன் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதுவரை இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது நான் உங்கள் அஜய் எல்ஷியா பிராங்க்லின். நேரில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனு ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று காலத்தின்போது மருத்துவர்களின் அளப்பரிய சேவையை நினைவு கூர்ந்துள்ள அவர், ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மருத்துவ சேவை விரிவாக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மருத்துவ படிப்புகளுக்கான எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிக அளவில் இளைஞர்கள் மருத்துவர்களாக உருவெடுக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நோய் தடுப்பு மருத்துவம், நவீன மருத்துவ ஆராய்ச்சி, அனைவருக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மருத்துவர்களின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் மக்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவர்கள் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் மருத்துவர்கள் அயராது பாடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் மனித நேயம் போற்றத்தக்கது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மருத்துவர்கள் நோய்க்கான சிகிச்சை அளிப்பவர்களாக மட்டுமின்றி சுகாதாரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் திகழ்வதாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் தீபா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: மருத்துவர்கள் நோய்க்கு சிகிச்சை அளிப்பவர்கள் மட்டுமல்ல, நோய் வராமல் தடுக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்கவும் வழிகாட்டுபவர்களும் ஆவர். நமது ஆரோக்கியம் நம் கைகளில் தான் உள்ளது. சத்தான உணவு, தினசரி உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், புகையிலை மற்றும் மதுவை தவிர்த்தல், தேவையான தடுப்பூசிகள் மற்றும் காலமுறை உடல்நல பரிசோதனைகள் ஆகியவற்றை கடைபிடிப்போம். மனித உயிரை காக்கும் உயரிய பணியில் அறிவையும் அன்பையும் அர்ப்பணிப்பையும் இணைத்து சேவை செய்யும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும்.
1: தேசிய பட்டய கணக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். இவர்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் திறமையின் மூலம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்கு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். 1949 இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனம் தொடங்கியதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஊரக பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை இது மேம்படுத்தும் என்று கூறியுள்ளார். இந்த சட்டத்தின் மூலம் ஊரக பகுதி மக்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த நடப்பு நிதியாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராணுவம் நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் புதிய ராணுவ தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்ப அடிப்படையில் இந்திய ராணுவம் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். எல்லைப்பகுதியில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாகவும் ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் அரசு நிர்வாகம் சீரமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 11 ஆண்டுகள் சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தின் மூலம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக பணம் செலுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் கிராமங்களில் மட்டுமின்றி 2வது மற்றும் 3வது நிலை நகரங்களும் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளம் தொழில் முனைவோர் மற்றும் புத்தொழில் தொடங்குவோர் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, வணிகம், பொதுச்சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் வளர்ச்சியடைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய எண்ணெய் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தில்லியில் 19 கிலோ வணிக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 2,930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று வெளியிட்டார். சென்னையில் தரவரிசை பட்டியலை வெளியிட்டு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
3: இந்த பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டுக்கு விண்ணப்ப பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2,45,235. இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 130,767. இதில் மாணவிகளின் எண்ணிக்கை 105,245. 3வது பாலினத்தவர் 5. ஆக மொத்த எண்ணிக்கை 236,017.
1: ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் இன்று பேருந்து ட்ரக்குடன் மோதி தீப்பற்றி எரிந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர், 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தில்லி மும்பை விரைவுச் சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் தௌசா மாவட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவின் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு பி ஹரீஷ், சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டால் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியா காசா பகுதியில் 150 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளதையும் திரு பி ஹரீஷ் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சோரா மட்சுஷிமா சன்சுகே இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா செட்டேல் யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. முன்னதாக நார்வே பிரான்ஸ் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இன்றிரவு 9:30 நடைபெறும் நாக் அவுட் ஆட்டத்தில் இங்கிலாந்து காங்கோவை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில்

0: 7664 என்ற செட் கணக்கில் கனடாவின் லியாம் த்ராஸை வென்றார். புதுச்சேரியில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 120 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்களின் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

உணவின்றி உலகில்லை, விவசாயமின்றி உணவில்லை. இந்தியாவின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாயத்தை மேம்படுத்த மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதில் மிக முக்கியமான திட்டம் பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் தண்ணீர் என்ற முழக்கத்துடன் 2015 இந்த உன்னத திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் வயல் மட்டத்தில் நீர்ப்பாசன முதலீடுகளை ஒருங்கிணைத்தல் மற்றும் உறுதி செய்யப்பட்ட நீர்ப்பாசனத்தின் கீழ் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துதல். விவசாயத்தில் நீர் மேலாண்மை என்பது மிக முக்கியம். பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா திட்டத்தின் 2வது முக்கிய முழக்கம் ஒரு துளி அதிக பயிர். இந்த திட்டம் 3 முக்கிய கூறுகளை உள்ளடக்கியது. விரைவுபடுத்தப்பட்ட நீர்ப்பாசன பயன் திட்டம், பெரிய மற்றும் நடுத்தர நீர்ப்பாசன திட்டங்களை விரைந்து முடித்தல், புதிய நீர் ஆதாரங்களை உருவாக்குதல், பாரம்பரிய நீர்நிலைகளை சீரமைத்தல் மற்றும் நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்குதல், சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நுண்ணீர் பாசன முறைகளை ஊக்குவிப்பதன் மூலம் நீர் பயன்பாட்டு திறனை அதிகரிப்பது. இதுதான் தமிழ்நாட்டில் அதிக அளவில் செயல்படுத்தப்படும் மற்றும் விவசாயிகளுக்கு உடனடி பலன் அளிக்கும் அங்கம். நுண்ணீர் பாசனம், அதாவது சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசனத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். இந்த தொழில்நுட்பம் மூலம் 40% முதல் 60% வரை நீர் சேமிக்கப்படுகிறது. பயிரின் வேர்பகுதிக்கு தேவையான அளவு மட்டும் நேரடியாக தண்ணீர் கிடைப்பதால் வழக்கமான முறையை விட 20% முதல் 40% வரை அதிக மகசூல் பெறலாம். பயிரின் அருகில் மட்டும் தண்ணீர் கிடைப்பதால் மற்ற இடங்களில் களைகள் வளர்வது குறைகிறது. உரங்களை தண்ணீரில் கரைத்து வழங்குவதால் உரம் வீணாவது குறைந்து பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் சரியாக கிடைக்கின்றன. இந்த திட்டம் மழை நீரை மட்டுமே நம்பியிருக்கும் மானாவாரி பகுதிகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு உதவுகிறது. விவசாயிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற தங்கள் பகுதியின் தோட்டக்கலைத்துறை அல்லது வேளாண்மை துறை உதவி இயக்குநரை தொடர்பு கொள்ளலாம். தேவையான ஆவணங்கள் பட்டா, அடங்கல், FMB வரைபடம், ஆதார் அட்டை, சிறு குறு விவசாயி சான்றிதழ், நிலம் மற்றும் நீரின் ஆய்வறிக்கை. ஏற்கனவே பயன்பெற்ற விவசாயிகள் 7 பிறகு குழாய்களை புதுப்பிக்கவும் மானியம் பெற முடியும். இந்த திட்டமானது அதிக நீர்ப்பாசன திறன், குறைவான செலவு மற்றும் அதிக உற்பத்தி என்ற முக்கோண இலக்கை அடைந்து விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க உதவுகிறது. பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா என்பது வெறுமனே ஒரு நீர்ப்பாசன திட்டம் மட்டுமல்ல, இது நீரின் திறமையான பயன்பாடு, நிலையான வேளாண்மை மற்றும் கிராமப்புற சிறுமைக்கான ஒரு தேசிய இயக்கம். நமது நீர்வளங்களை பாதுகாத்து எதிர்கால தலைமுறையினருக்காக அதை நிலைநிறுத்தி அதிக மகசூல் ஈட்டி வளம் கொழிக்கும் இந்தியாவை உருவாக்க இந்த திட்டத்தை பயன்படுத்துவது ஒவ்வொரு விவசாயியின் கடமையாகும்.

0: இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: நேர்லை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை பாடல்கள்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பிற்பகல் 3:02 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் நில எல்லைகளை கண்டறிந்து தீர்வு காணும் வழிமுறைகள் குறித்து

மாவட்ட நில அளவை அலுவலர் எம் நிர்மல்குமார் அவர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். நேர்களை கேட்ட பாடலோடு மெல்லிசை நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நிலையத்தில் நேரம் 1:10. நேயர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில முதல் பாடல் ஹிந்தி திரைப்படத்திற்காக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓடி பண்பலையோடு.

நேரில் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மலையாளம் திரைப்படத்திற்காக பாடலை கேட்கலாம். தொடர்ந்து நினைந்திருங்கள் ஊட்டி பண்பலையோடு.

நேல்கிரே மலையாளம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம். அடுத்த பாடலாக கன்னட மொழி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் லூட் FM 101.8 உடன்.

கேங்ஸ்டர் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம் நேர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மலையாளம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். ஸ்டே டியூன்ட் இது டிஎஃப்எம் 101.8. எல்லாமே சமஹிட்டு.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் ரத்த தானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருள்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அறிவு திறனுடனும் வலுவான விழுமியங்களுடனும் அர்ப்பணிப்புடனும் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், உள்ளடக்கிய வளமான தேசத்தில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார். மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் பதக்கங்களை குவித்துள்ளதற்கு பாராட்டு தெரிவித்த அவர், மகளிரின் உறுதியான மனப்பாங்கையும் ஆக்கப்பூர்வமான விருப்பங்களையும் இது பறைசாற்றுவதாக குறிப்பிட்டார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து குடிமக்களுக்கு ஆளுமை வழங்கி ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அனைவரின் வாழ்க்கையிலும் அது ஒரு அங்கமாகவே மாறிவிட்டதாக கூறினார். தடையற்ற மின்னணு பண பரிவர்த்தனை, நேரடி பண பரிமாற்றங்கள் பயனாளிகளை சென்றடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இலகுவான வாழ்க்கைக்கு மின்னணு தொழில்நுட்பம் ஆற்றல் மிகு கருவியாக உருவெடுத்துள்ளது என்றார். கிராமங்கள் 2 மற்றும் 3 அடுக்கு நகரங்களுக்கு டிஜிட்டல் இந்தியாவின் அலை பரவி புதுமையான சிந்தனைகள் முன்னெடுக்கப்படுவதாக எடுத்துரைத்தார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் மருத்துவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை டீன் டாக்டர் எஸ் குமாரவேல் மருத்துவர் தினத்தின் முக்கியத்துவம் குறித்து எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: மருத்துவர்கள் பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் இருந்தாலும் அவர்களது மைய நோக்கமும் கருத்தும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதும், அவர்களது வலியையும் நோயையும் முடிந்தவரை நீக்கி அவர்களை ஆற்றுப்படுத்துவதும் ஆகும். எல்லா வயதினரிலும் இருக்கக்கூடிய எந்த பாலினத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மதம், எந்த மொழி, எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு மருத்துவம் வழங்குவது மிக முக்கியமான கடமையாகும். நோயை அகற்றுவது மட்டுமல்லாமல் அவர்கள் நலமுடன் வாழ வழி செய்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள். நேரம் கருதாது, தன்னலன் கருதாது இருக்கக்கூடிய முக்கிய தொழிலாக இது கருதப்படுகிறது.
0: இந்நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மினி மாரத்தான் மற்றும் வாக்குத்தான் போட்டிகள் நடைபெற்றன. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புறங்களிலும் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன் மூலம் கிராமப்புற வேலைவாய்ப்பு, வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் நிலையான கிராம மேம்பாட்டிற்கான வலுவான கட்டமைப்பு உருவாகும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு தமிழகத்திற்கு 7,957 கோடியே 57 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நம் நாட்டின் ராணுவத்தை அதிநவீனப்படுத்துவதற்கான பணிகள் உயர் முன்னுரிமையுடன் மேற்கொள்ளப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் 31வது தளபதியாக இன்று பொறுப்பேற்ற அவர், எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப நிலைப்பாடுகளுடன் ராணுவம் மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். நாட்டில் 19 கிலோ வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை 183 ரூபாய் 50 காசுகள் இன்று குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் சிலிண்டர் விலை 172 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 3,106 ரூபாயாக விற்பனையாகிறது. தாவிகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையில் தோழமை கட்சிகளின் முதல் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. கூட்டணியின் பெயர் உள்ளிட்டவை குறித்து இதில் முடிவாகும் என தெரிகிறது. காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இதில் பங்கேற்கின்றன. இதனிடையே முதலமைச்சரை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர்கள் இன்றைய கூட்டத்தில் தங்களது கட்சி கலந்து கொள்ளவில்லை என்றும், தாவிகாவிற்கு வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பதாகவும் கூறியுள்ளனர். திமுகவில் அமைக்கப்பட்டுள்ள 10 பேர் கொண்ட மறுசீரமைப்பு ஆலோசனைக் குழுவினருடன் நாளை ஆலோசனை மேற்கொள்ளப்போவதாக கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்நிலையில் அஇஅதிமுகவின் மகளிர் அணி நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி முக்கிய ஆலோசனைகளை சென்னையில் மேற்கொள்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி, வளர்ச்சிப் பணிகள்

0: உள்ளிட்டவை குறித்து இதில் விவாதிக்கப்படுவதாக தெரிகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் இளநிலை பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை சென்னையில் இன்று வெளியிட்டு பேசிய அவர், வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மாற்றுத்திறனாளிகள், அரசு பள்ளி சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்றார். அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள் இடஒதுக்கீட்டின்படி 46,604 பேர் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். ஜூலை 20ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆன்லைன் மூலம் நடைபெறும் என்றார். தமிழகத்தில் இளையோர் அதிக அளவில் ரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், போதைப்பொருள் பழக்கத்தால் ரத்த கொடையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறினார். போதைப்பொருள் பழக்கத்தை இளையோரிடையே முற்றிலும் ஒழிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார்.
1: யூனிட் பிளட் 4 பேருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு வல்லமை பெற்றது. இளைஞர்கள் இந்த காலத்துல நிறைய போதைப் பொருட்கள் பழக்கத்துக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. போதைப் பொருட்கள் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த ரத்த தானம் பண்ண முடியாது. இதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. ரெகுலரா 3 மாசத்துக்கு ஒரு தடவை பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க தானா முன் வந்து ஒரு முடிவெடுங்க. சே நோ டு ட்ரக், சே எஸ் டு பிளட் டொனேஷன்.
0: பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை துறைகளில் ஒப்பந்தத்திற்காக பணம் கொடுத்து ஏமாந்தவர்களோ பாதிக்கப்பட்டவர்களோ புகார் தெரிவிக்கலாம் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று இதனை தெரிவித்த அவர், தம்மிடம் நேரடியாகவோ மின்னஞ்சல் முகவரி மூலமாகவோ புகார் அளிக்கலாம் என்றார். இத்தகைய புகார்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களின் பணம் மீட்டுத்தரப்படும் என்றார். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் டெண்டர் பதிவு குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில நீர்வளம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் சென்னையில் இன்று வெளியிட்டார். டெண்டருக்கான வங்கி உத்தரவாதம் மின்னணு வடிவில் இருந்தாக வேண்டுமென இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு மாவட்டத்திற்குள் பதிவு செய்த ஒப்பந்ததாரர்கள், அதற்கான டெண்டரில் பங்கேற்க தகுதியானவர்கள், நீர்நிலையை புனரமைக்க விரும்பும் நிறுவனங்கள், அமைப்புகள் உள்ளிட்டவை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி பிலிகுண்டுலுவில் விழிப்புணர்வு பயணத்தை இன்று தொடங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது 4 நாட்கள் விழிப்புணர்வு பயணம் சேலம், கரூர், திருச்சி, மயிலாடுதுறை மாவட்டங்கள் வழியாக பூம்புகாரில் நிறைவடையும் என்றார். தாவிக்கா தலைவர் குதிரை பேரத்தில் நேரடியாக ஈடுபட்டதாக கூறி திமுக சார்பில் தமிழக ஆளுநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் பேசியதை சுட்டிக்காட்டி, ஆளுநர் இது தொடர்பாக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு உத்தரவிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறினார். நாகை மாவட்டத்தில் இயல்பை காட்டிலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டத்தில் நிலவும் கடும் வெப்பத்தினை சமாளிக்க இயற்கையான முறையில் தென்னை மரங்களில் இருந்து கிடைக்கின்ற இளநீரும் பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் நுங்கும் சாலையோர வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் நல்ல வருவாய் கொடுத்து வந்தாலும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தாகத்தினை தீர்க்கும் இயற்கை விளைபொருட்களாக அனைவராலும் அதிக அளவில் விரும்பி வாங்கி உண்ணப்படுகிறது. வெயிலின் தாக்கம் தொடர்வதால் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெயில் தாக்கத்தினால் பாதிப்படைந்தால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தொடர்ந்து தனிவார்டு அமைக்கப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திருச்சி, அரியலூர், நாகை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கியது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்குள் பக்தர்கள் கைபேசி எடுத்துச் செல்ல தடை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கிடையே 5 20 போட்டிகளும் 3 1-நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளும் வரும் 19ஆம் தேதி வரை இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசியாவின் லீயை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ஆகர்ஷி கஷ்யப், தேவிகா சிகாக் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறுவடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் ரத்த தானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 20 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 1:55. நேர்களை கேட்கலாம் திரைகானம். திரைகானத்தின் முதல் பாடல் ஜெயம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களை கேட்ட அந்த சூப்பரான பாடல் ஜெயம் திரைப்படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் பாடிய பாடல் ஆர் பி பட்நாயக் அவர்களுடைய இசையமைப்பில் பழனி பாரதி வரிகளில் ஒலித்தது. கேட்ட பாடலோடு திரைக்கான நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

பற்றமாக ஆமான் சேமர் பட்பக்மடையேன் உம்மாக வாழ்க்கையோர் தேகோலா சோனாக தொதி வாழ்க்கை தில்மேஷரலான் மோன் சேமர் மட்பக்மடையேன் அது மட்டோலமாடையேன் உம்மாக உன் செய் வாழ்க்கையோர் தேகோல சோமியாக தொதி வாழ்க்கை தில்மேஷரலான் கருதாமோன் சேமன் மொய்பக் மாடையே அது மட்டார் வாழ்க்கை வைப்பக் மாடையேன் வாழ்க்கையோர் தேகோல சோமியாக தொதி வாழ்க்கை தில்மேஷரலான் ஹோமோன் சீமன் நட்பக் மாடையே அது மாற்றார் சகந்த வைப்பக் மாடையேன் ஓமாக உன் சீ வாழ்க்கையோர் தேகோல சோமியாக தொதி வாழ்க்கை தில்மேஷரலான் உர்மாவாடாமோன் சேமர் முன்ஸ்பக் மாடையே அது மாற்றோட்டோர் மாற்றிப்பக் மாடையே உம்மாக உன் சீ வாழ்க்கையோர் தேகோல சோமியாக தொதி வாழ்க்கை தில்மேஷரலான்.

0: வருமா.
1: இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் அம்பிகா மற்றும் குழுவினர் வழங்கிய தோடர் மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நிலையத்தில் நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. உழைப்பவர் அரங்கம்.

சத்தியம். வணக்கம் நேர்களே, உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மின்னியல் பணியாளராக சுயதொழில் புரியும் சோலூர் பகுதியைச் சேர்ந்த ஆர். கணேசன் அவர்களுடனான நேர்முகத்தின்

0: நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: கடந்த ரெண்டு வாரமா உங்களுடைய பணிகள் சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். மோட்டார் மெக்கானிக் தொழிலா இருக்கட்டும், மைக் செட் ஆப்ரேட் பண்றவங்களுடைய தொழிலா இருக்கட்டும், அதோட எலக்ட்ரிக்கல் வேலையா இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் வேலையா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. நான் இந்த வார நிகழ்ச்சியில எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை பத்தி இன்னும் சில கூடுதலான விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஒரு நாள் இந்த தொழில எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி எங்களோட பகிர்ந்துக்குங்க. இப்போ எந்த ஒரு தொழிலா இருந்தாலுமே எல்லா தொழிலுக்கும் ஒரு நிறைவான விஷயம் எது அப்படின்னா, ஒரு கஷ்டத்தை நம்ம எதிர்கொண்டு அந்த கஷ்டத்திலிருந்து நம்ம வெற்றிகரமா வெளியில வரும்போது. இப்ப எல்லா தொழிலுக்குமே இருக்கும், எதுவுமே வந்து கேட் வாக்கு கிடையாது
1: கண்டிப்பா.
0: சோ அந்த மாதிரி உங்களுடைய தொழில எதிர்கொள்ளும் இடர்பாடுகள்,
1: இப்ப நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை கன்சீல்டு வேலை செய்யறோம் அப்படிங்கும்போது, மிஷின் வச்சு காடி வெட்டும்போது ரொம்ப தூசி பறக்கும், கல்லு மண்ணு தூசி எல்லாம் பறக்கும். வாய் மூக்கெல்லாம் கவர் பண்ணிட்டு தான், கண்ணில் கண்ணாடி போட்டு தலையில் தொப்பி போட்டுருவோம், போட்டுட்டு அந்த தூசி பாதிக்காத மாதிரி. பாதிப்பு ஆகும், இருந்தாலும் நம்ம அதை சம்பாரிச்சு தான் எங்களுக்கு குடும்பம் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்துட்டு, கஷ்டமானாலும் பரவாயில்ல அப்படின்னு வேலை செஞ்சு கொடுத்துருவேன்.
0: ஸோ கன்சில் வயரிங்கில் வந்து உங்களுக்கு கொஞ்சம்
1: அது ரொம்ப கஷ்டமான வேலை, காடி வெட்டுறதெல்லாம் ரொம்ப மிஷினில் வந்துட்டு காடி வெட்டும்போது பெஞ்சு வச்சுட்டு மேலே வந்து நின்றுட்டு ரொம்ப ஹைட்டில் போகும், 8 அடி 9 அடியிலலாம் பைப் லைன் போகிறதுனால அந்த இடத்துலலாம் வந்துட்டு வேலை செய்யும்போது அந்த மண்ணு தூசியெல்லாம் பறக்கும், அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பைப்பு பாக்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒயர் இழுக்கும்போது வந்துட்டு அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்காது. அந்த மாதிரி ஒயர்லாம் எடுத்து இழுத்ததுக்கு அப்புறம் கனெக்ஷன் கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன்.
0: இந்த ஒயர் இழுக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ட் இல்லைங்களா?
1: ஆமா,
0: எங்கேயாவது பிளாக் ஆகிக்கும்,
1: ஜங்ஷன் வச்சிருவோம் அந்தந்த ஒவ்வொரு இடத்துல, இத்தனை குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு ஜங்ஷன் வச்சிருவோம். அப்போ ஒரு பாக்ஸ்ல இருந்து அடுத்த அந்த ஜங்ஷனுக்கு போயிட்டு தான் அடுத்த ரூமுக்கெல்லாம் போகும் கனெக்ஷன் மெயின் லைனுக்கு.
0: சிங்கிள் ஒயர் அப்படிங்கும்போது ஈஸியா இருக்கும்,
1: இதுலயே
0: வந்து ஒரு 3 ஃபேஸ்
1: ஃபேஸ்ங்கும்போது அதே தொழிலா இருக்கிறதுனால எந்தெந்த ஒயர் எங்கெங்க போகுது அப்படிங்கறதுக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும். இது பவர் பிளக், இது கிச்சனுக்கு போகும்.
0: இல்ல இல்ல, நான் கேக்குறது எப்படின்னா, இப்போ அதுல வந்து நம்ம நிறைய பஞ்ச் ஆஃப் ஒயர்ஸ் உள்ள வைக்கும் போது ஸ்டக் ஆயிரும் ஒரு இடத்துல. ஒரு பைப் இருக்குன்னா அந்த பைப்புக்கான டயமீட்டருக்குள்ளார தான் அந்த ஒயர் வைக்க முடியும். 10 ஒயர்னா 10 ஒயர் தான் இழுக்க முடியும். நம்ம போட்டு நெருக்குனா ஒயர் ஸ்டக் ஆயிரும்.
1: அது இப்போ பைப் லைன் தகுந்த மாதிரி ஒரு இடத்துல நிறைய ஒயர் போகும், ஒரு இடத்துல வந்துட்டு 1, 2 ஒயர் 3 ஒயர் அடங்கிடுவோம். அப்ப நிறைய ஒயர் போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வேலை செஞ்சு கொடுத்துருவோம். கண்டிப்பா நம்ம வேலை செஞ்சு கொடுத்தாதான் லைட் எரியும், பவர் பிளக் எல்லாம் வேலை செய்யும், கீசரு, அப்புறம் கிச்சன்ல இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு, மிக்சி கிரைண்டரு, அந்த மாதிரி எல்லாம் எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் வேலை செஞ்சு முடிச்சிருவோம்.
0: தொடர்ந்து பேசலாம் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒரு பாடலை தொடர்ந்து.

0: எலக்ட்ரிக்கல் வேலையை பற்றி சில விஷயங்கள் நம்ம பேசலாம். எலக்ட்ரிக்கல் வேலையை பொறுத்த வரைக்கும் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஆனாலும் அவங்க சொல்கிற பட்ஜெட்குள்ளார அந்த வேலையை நம்ம செஞ்சு தரணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வேலையை ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கான பேமெண்ட்டு கரெக்டாக வர்றாப்பில் நம்ம பார்த்துக்கணும். இது ப்ராக்டிக்கலாக இருக்கிற ஒரு சிக்கல் இல்லைங்களா? இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க, எப்படி சரி செய்வீங்க?
1: இப்போ வீட்டு வேலைன்னா வீட்டு வேலை முடியணும், அதுக்கு இந்த மாதிரி இத்தனை பொருள் வேணும் இதெல்லாம் அப்படின்னு நம்ம லிஸ்ட்டு எழுதி கொடுத்துட்டோன்னா நீங்களே பார்த்து வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னா அவங்களும் வருவாங்க கூட, பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வேலை செஞ்சு கொடுத்துருவேன். ஒரு சிலர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக வேலை செய்கிற மாதிரி பொருள் வாங்குற மாதிரி வாங்க முடியுங்களா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க.
0: பட்ஜெட்டில்
1: இப்போ விலைவாசி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வந்து எல்லாம் முடிச்சு கொடுத்துருவேன்.
0: நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், எலக்ட்ரானிக்ஸ் மூணுலேயே நீங்கள் வேலை செய்வீங்க. பெரிய வேலை அப்படின்னா அதற்கான திட்டமிடல் வேறு, பேமெண்ட் வேறு. சின்ன சின்ன வேலைகள் அப்படின்னு இருக்கும்பொழுது அதுக்கு ஒரு நாளுக்கான ஊதியம் தரமாட்டாங்க, ஹவர்லி பேமெண்ட் தான் தருவாங்க. ஸோ இதை பற்றி சொல்ல முடியுங்களா, எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்?
1: ஒரு நாள் முழுசு வேலை செஞ்சாதான் அதுக்குண்டான கூலி தருவாங்க. சின்ன சின்ன வேலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோமோ அந்த சார்ஜ் கொடுத்துருவாங்க. அதுலேயும் டிமாண்ட் பண்ணுவாங்க, இப்போ 500 ரூபா அப்படிங்கும்போது கம்மி பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அது அப்படியே பழகி போச்சு. அது டவுன்லன்னா அவங்க எவ்வளோ சார்ஜ் சொல்கிறாங்களோ அது கொடுத்து மோட்டரோ இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. நம்ம வில்லேஜ்லலாம் அந்த மாதிரி கிடையாது. கிராமத்து சைட்லலாம் வந்துட்டு அவங்க சொல்கிறது வந்துட்டு இவ்வளோன்னு சொன்னால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். இவர்கிட்ட கொடுத்தாதான் நல்ல விதமாக வேலை செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்குது. நம்மளை கூப்பிட்டு வேலை கொடுக்குறவங்க கிட்ட வந்துட்டு நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். பார்ட்டி வேணும் அப்படிங்கிறதுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது. நம்ம இப்போ என்ன வேலை செஞ்சோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. குறைச்சி சொல்லுங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி குறைச்சிட்டோன்னா அவங்க பணம் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அப்படியே போயிட்டுருக்கேன்.
0: ஓகே.
1: இந்த டெக்னிக்கல் லைனில் இருக்கிறதுனால அது நம்மளுக்கு எந்தெந்த வேலையில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குது இன்னும் கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்டு வந்துட்டு நம்மளுக்கு இருக்கிறதுனால அது ஈஸியாக புரிஞ்சிடும்.
0: இன்னொரு ரிஸ்க்கான விஷயமும் இந்த தொழிலில் இருக்குது, அதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மின்சாரத்தோட வேலை.
1: ஆமாம்.
0: ஸோ அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்ல முடியுங்களா?
1: எலக்ட்ரிக்கலில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வேலை செய்யும்போது நிறைய ஷாக்கு அடிச்சிருக்கும். நம்மளுக்கு தெரியாமையே நம்ம வேலை செய்கிறோம். வேலை செய்யும்போது வந்துட்டு

0: அதை ஸ்டார்டிங்கில் வேலை செய்யும்போது புரியாது. அப்போ நம்ம நிறைய ஷேக்கெல்லாம் வாங்கியிருக்கோம், ஷேக் அடிக்கும். அப்போ ஓ இதுதான், இது இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் ஷேக் அடிக்குதுன்னு அந்த தொழில்நுட்பத்தை நம்ம தெரிஞ்சிட்டான்னா கரண்ட்டு வச்சுட்டே வேலை செய்யலாம். அந்த மாதிரி அது அப்படியே பழகி போயிடுச்சு. இப்போ சிங்கிள் ஃபேஸே 3% இருக்குது, அது அப்படியே பழகி போயிடுச்சு. அதனால நம்ம கண்டிப்பாக ஆஃப் பண்ணிட்டு வேலை செய்கிற இடத்துலையும் ஆஃப் பண்ணிட்டு வேலை செய்யணும். கரண்ட்டு வச்சுட்டு இப்போ இருட்டாக இருக்கும், அப்போ மெயின் ஆஃப் பண்ணிட்டோன்னா வீடே இருட்டாக இருக்கும், அப்போ கரண்ட்டு வச்சுட்டு வேலை செஞ்சு கொடுத்துருவோம். அந்த மாதிரி அது நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஜாக்கிரதையாக வேலை செய்யணும்.
1: அதான் என்னென்ன விஷயங்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்களேன். காலில் வந்து ரப்பர் செருப்பு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஆமாம்.
1: ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன,
0: ஒரு பலகை அடியில் பலகை வச்சுட்டு நின்னான்னா அந்த அளவுக்கு பாதிப்பு வராது.
1: காஞ்ச பலகை,
0: காஞ்ச பலகை, காஞ்ச பலகையிலேயே ஈரமாக இருந்தாலும் ஷாக் அடிக்கும். நல்லா நல்லா ப்யூராக இருக்கிற காஞ்ச பலகை இருந்தாலும் பெஞ்சு இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, தகர பெஞ்செல்லாம் ஆகாது. இந்த பிளாஸ்டிக்கு அப்புறம் மர பெஞ்சு இந்த மாதிரி வச்சுட்டு வேலை செய்யலாம். இந்த மாதிரி அது இடத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு வேலை செஞ்சு கொடுத்துருவேன்.
1: ஓகேங்க. ஸோ உங்கள் வேலையில் இருக்கிற ரிஸ்க்கை வந்து நீங்கள் இப்படி தான் ஹேண்டில்
0: பண்ணுறேன். ஆமாம், கரண்ட் தொழிலில் வந்து ஜாக்கிரதையாக வேலை செய்யணும். அது நம்மளுக்கு அதே பழக்கமாக இருக்கிறதுனால அது நம்மளுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் ஈஸியாக வேலை செஞ்சு கொடுத்துருவேன்.
1: தொடர்ந்து பேசலாம் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள். ஒரு பாடலை தொடர்ந்து

0: மீண்டும் ஒரு முறை உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் மின்னியல் பணியாளராக பணிபுரியும் கணேசன் அவர்களுடன் அவரது பணி சார்ந்து பல்வேறு விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவா, வானொலியை விரும்பும், வானொலி கேட்க விரும்பும் ஒரு மூத்த நேயரா, வானொலியை பற்றின உங்களுடைய நிகழ்வுகளை எங்களோட பகிர்ந்துக்குங்க. சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம்.
1: சின்னதுல இருந்து எனக்கு ரேடியோ கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும். எல்லா வானொலி நிலையத்திலும் டிரான்சிஸ்டர் ரேடியோ வச்சுட்டு வீட்டில் கேட்டுட்டு இருப்பேன். ரேடியோ கேட்கும்போது செல்லு தீந்துடும். செல்லுனா அப்போ அந்த டைம் கஷ்டமான டைம் தானே. அப்போ வந்துட்டு அந்த செல்லை வந்துட்டு வெயிலில் காய வச்சு அது சாயங்காலம் ஆகிறதுக்குள்ள ஒரு சார்ஜ் ஆயிரும். அப்போ நம்ம வேலைக்கு எங்கெங்கேயும் போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் அந்த செல்லு, நாலு செல்லு இருக்கும், நாலு செல்லு ஆறு செல்லு ஒவ்வொரு டிரான்சிஸ்டர் இந்த மாதிரி அதில் போட்டுட்டு கேட்டோன்னா நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும்.
2: ஒர்க் ஆகும்.
1: வீக்கான செல்லு ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு நாளைக்கெல்லாம் வீக் ஆகும். அதுக்குள்ள புது செல்லு வாங்கிட்டு போட்டுருவோம். அந்த காலத்துல கரண்ட் இல்லை. அப்போ இந்த டிரான்சிஸ்டருக்கெல்லாம் வந்து பேட்டரி செல்லு
2: தான்.
0: குறிப்பிட்ட டைம்ல வந்து கேட்டீங்கன்னா கூட ஒரு வாரம் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். அதில் ஒரு செல்லு கொஞ்சம் வீக் ஆனாலும் கூட என்ன ஆகும் அப்படின்னா
1: கொஞ்சம் நம்ம எவ்வளோ வால்யூம் வைக்கிறோமோ பேட்டரி அந்த அளவுக்கு இழுத்துட்டே இருக்கும். வால்யூம் கம்மியாக வச்சோன்னா மாசக்கணக்கில் வரும். நம்ம இப்படி வச்சுட்டு காது களவாக கேட்குற மாதிரி வச்சானா மாசக்கணக்கில் வரும், கேட்டுட்ருக்கலாம். அது சவுண்டு ஜாஸ்தி வச்சுட்டானா சீக்கிரம் பேட்டரி இழுத்தணும், வீக் ஆயிரும்.
0: ஸோ அந்த மாதிரி அனுபவங்கள் வந்து எப்படி இருக்கும்? இப்போ ஒரு நாலு பேட்டரி இருக்குன்னா ஒரு ரெண்டு பேட்டரி போச்சுன்னா ரெண்டு பேட்டரி வாங்கணும், கையில் காசு இருக்காது.
1: அப்போ அந்த டைம்லலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ரேடியோ கேட்கறதுக்கு. அதனால நேரத்துக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு போகும்போது ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம். வீட்டுக்கு வரும்போது பாட்டு கேட்போம்.
0: எனக்கு அதில் ஒரு கியூரியஸ் இருக்கு. இப்போ எங்கள் வீட்லேயே வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரேடியோ கேட்கும்போது மாத்திரம் அந்த பேட்டரி எடுத்து ஸ்லாட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, மற்ற நேரங்களில் வந்து அதை கழட்டி தனியாக வச்சிருவாங்க. கேட்டால் அதை தெரியாமல் பவர் இழுத்துரும், தீச்சிரும்.
1: தெரியாமல் விஷயம் தெரிஞ்சவங்க வந்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தெரியாதவங்க வந்துட்டு உள்ள பேட்டரி வச்சா வீக் ஆயிரும் அப்படின்னு கழட்டி வைக்குவாங்க. பெரும்பாலும் யாரும் அந்த மாதிரி கழட்டி வைக்க மாட்டாங்க. எல்லோரும் வந்துட்டு டிரான்ஸ்டர் கேட்பாங்க. கேட்குறவங்க வந்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கேட்குறவங்க நைட்டு 12 மணி வரைக்கும் கேட்பா, தூக்கம் முழிச்சிட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும்.
0: அந்த வீல் இருக்குல்ல, வீலை திருப்பிக்கிட்டே இருக்குங்க. இப்போ அந்த டக்குன்னு ஒரு சவுண்ட் வரும்போது என்ன ஆகுனா அது க்ளோஸ் ஆயிரும்.
1: குறிப்பிட்ட ஏரியா இந்த கடைசியில் வரும்போது வந்துட்டு அந்த முள்ளு மீட்டர் முள்ளு வந்துட்டு கடைசியில் வரும்போது ஸ்டக்காக நின்றுடும். இப்போ ஒரு அடி டிரான்சிஸ்டர் அப்படின்னா அந்த மொழிக்கு இந்த மொழிக்கு மீட்டர் இருக்கு. இப்போ 300 நம்பர் அப்படின்னா அது கோயம்புத்தூர் எடுக்கும். அது பக்கத்துலேயே திருச்சிராப்பள்ளி வானிலையும் அது எடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு மீட்டருக்கும் ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க.
0: நீங்கள் வந்து பேண்ட் வித் சொல்கிறீங்க, பேண்ட் வித் அட்ஜஸ்ட் பண்ணுறது அதை தனி விஷயம். அதாவது ரெண்டு வீல் இருக்கும், ஒன்று பேண்ட் வித் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு வீல் இருக்கும், அதில் இன்னொரு வீல் இருக்கும் இல்லைங்களா. அந்த வீல்லாம் வந்து இப்போ நம்ம எவ்வளோ திருப்புறமோ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவோம்
1: இல்லையா, அது வால்யூம் கண்ட்ரோல்.
0: எஸ், அந்த வால்யூம் கண்ட்ரோலில் தான் நான் கேட்குறேன். நம்ம சில டைமில் என்ன பண்ணியிருப்போம், அந்த வீலை வந்து க்ளோஸ் பண்ண கரெக்டாக க்ளோஸ் பண்ணாமல் வச்சுட்டு போயிருப்போம். அப்போ என்ன ஆகுனா இப்போ ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா பாட்டு போடும்போது தெரிஞ்சிடும் ரேடியோ வந்து ஆனில் இருக்குது
1: அப்படின்னு.
0: சில நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணிப்போம், கரெக்டாக க்ளோஸ் பண்ணாத போகும்போது என்ன ஆயிரும், ஸ்டேஷன் வந்து க்ளோஸாக இருந்தாலுமே அந்த இஸ் நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா பேட்டரி புரிஞ்சிருக்கும்.
1: ஒரு ஒரு டிரான்சிஸ்டர் வந்துட்டு வால்யூம் கண்ட்ரோல்லையே ஆன் ஆஃப் வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு டிரான்சிஸ்டர் வந்துட்டு தனியாக சுவிட்ச் வச்சுருப்பாங்க, ஆன் ஆஃப்க்கு தனியாக சுவிட்ச், வால்யூமுக்கு தனியாக, அந்த டியூனிங்க்கு வந்துட்டு தனியாக நாபு வச்சுருப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்.
0: செல்லுங்க போது இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சில வீட்டில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா செல் வந்து பவர் போய் அந்த செல் வந்து அப்படியே லிக்விட் எல்லாம்
1: அழுகின மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிற டைம்ல அந்த ஸ்பிரிங்கெல்லாம் பின்னால அந்த லைன் கான்டாக்ட் ஆகிற ஸ்பிரிங்கெல்லாம் துரு பிடிச்சி போயிடும். அப்போ பேட்டரி போட்டால் ஒர்க் ஆகாது. அதுக்கு தகுந்த மாதிரி பழைய டிரான்சிஸ்டர் எல்லாம் ரிப்பேர் பண்ற இடத்துல வச்சிருப்பாங்க.

0: அது வாங்கிட்டு வந்து அது ஃபிட் பண்ணி கொடுத்துருவேன். அப்போ கரெக்டாக காண்டாக்ட் ஆகும் ப்ளஸ்ஸும் மைனஸு வர்ற இடத்துல.
1: ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே
0: சின்ன சின்ன மைனர் ரிப்பேர் எல்லாம் பார்த்து கொடுத்துருவேன். எலக்ட்ரிக்கல் லைனில் இருக்கிறனால இந்த மைக் செட்டிலெல்லாம் இருக்கிறனால எல்லாத்துக்கும் ஆர்வமாக இருக்கும். இந்த ஒரு சின்ன சின்ன ரிப்பேர் இவர் செய்வார் அப்படின்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க, அது ரெடி பண்ணி கொடுத்துருவேன்.
1: நம்ம வந்து செய்கிற வேலை வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நமக்கு தெரியாது, செஞ்சிருவோம். அதில் இருக்க ஆர்வம்
0: இந்த மூணு தொழில் எலக்ட்ரிக்கலு ப்ளம்பிங்கு மோட்டர் வேலை செஞ்சாலும் எனக்கு இந்த எலக்ட்ரானிக்கில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. இந்த ரேடியோ ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் நான் வந்திருந்தேன், கிளப்பில் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அவர் மதுரை வானொலி நிலையத்தில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தவர் இங்கே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்திருந்தார். ரெக்கார்ட் போட்டுட்டு ட்ரையல் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அது நைட்டு 12 மணி வரைக்கும் கேட்டுட்டே இருப்பேன். நல்ல பழைய பாட்டு போடுவாங்க, திடீர்னு புது பாட்டாக போடுவாங்க. அப்போ நல்லா கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்புறம் அந்த வானொலி நிலையம் ஓப்பன் பண்ணும்போது நான் அந்த கிளப்புக்கு வந்து நிறைய ஜனம் கூட்டமாக இருந்தது. பெரிய பெரிய மினிஸ்டருங்கெல்லாம் வந்திருந்தாங்க ஓப்பன் பண்ணுற டைமில் வந்துட்டு. அப்புறம் ஆல் இண்டியா ரேடியோ உதகமண்டலம் வானொலி நிலையம்னு சொன்ன உடனே வெளியில் இருந்த ஜனங்களெல்லாம் அந்த கேட்டை தள்ளிட்டு உள்ளே போயிட்டாங்க.
1: ஸோ கேட்டில் யாரையும் உள்ளே
0: அது வரைக்கும் யாரையும் உள்ளே உள்ள எல்லோரும் ஜனங்களெல்லாம் நிறைய ஆளுங்க இருந்தாங்க. தள்ளிட்டு உள்ளே போனதும் அப்புறம் அந்த ஃபங்க்ஷனில் பார்த்துருந்தேன். புஷ்பவன குப்புசாமி அவங்கெல்லாம் வந்துட்டு நாட்டுப்புற பாடலெல்லாம் பாடியிருந்தாங்க
1: இந்த ஸ்டேஷனில்
0: கிளப்பில் அங்கே ஓப்பனிங்கில். அப்புறம்
1: எந்த கிளப் சொல்றீங்க?
0: இந்த எச்ஓப் கிளப். எச்ஓப் கிளப் பக்கத்தில் அங்கேதான் ஓப்பனிங் அந்த ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. இன்னும் தேதியில் வந்துட்டு ஓப்பனிங் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் எல்லாம் வந்திருந்தோம். அப்புறம் கேந்திர வித்யாலயா மாணவ மாணவிகள் எல்லாம் வந்துட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் இருந்தது. நல்லா ஆர்வமாக இருந்தது, பார்க்கறதுக்கெல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு இந்த ஸ்டேஷன் ஒலிபரப்பு நிலையம் எப்படி இருக்குது பார்க்கலான்ட்டு நான் வந்திருந்தேன். வந்துட்டு இந்த இசைத்தட்டு நூலகம்னு ஸ்டார்டிங் ரூமில் வந்துட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் எல்லாம் ரேக்கிலெல்லாம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. ரெக்கார்ட் பிளேயரு ஆம்ப்ளிஃபையரு எல்லாமே இருக்கும். இந்த ரெக்கார்ட் போட்டுட்டு இந்தந்த படம் பாடியவர் வந்துட்டு இன்னியவங்க அப்படின்னு எல்லாம் விவரம் சொல்லுவாங்க, சொல்லிட்டு ஒலிபரப்பு பண்ணாங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அப்போ வந்துட்டு எஃப்எம் வரல,
1: ஆம்ப்ளிஃபிகேஷன்
0: அந்த மாதிரி ஏஎம்ல அதில் கேட்போம்.
1: நிலையம் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள்
0: வந்திருக்கேன் 94 அது இந்த மைக் செட்டில் இருக்கிறனால இந்த ஒலிபரப்பு துறை ஆகிறதுனால ரொம்ப ஆர்வமாக இருக்கும்.
1: ஒரு பார்வையாளராக இந்த நிலையத்திற்கு வந்து நீங்கள் பார்த்ததற்கும் இன்னைக்கு வந்து ஒரு தொழில் முனைவாராக இந்த நிலையத்தில் வந்து உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
0: எனக்கு இந்த மாதிரி ஒரு சமய சந்தர்ப்பம் கிடைச்சதற்கு ரொம்ப நிலையத்துக்கு நான் நன்றி சொல்லணும். உதகமண்டல வானொலி நிலையத்துக்கு நன்றி சொல்லணும். அது மாதிரி கோயம்புத்தூர் ரேடியோ ஸ்டேஷன்லேயே நான் ஒரு மெக்கானிக்கல் ட்ரைனிங் முடிச்சுட்டு எங்களுக்கு லோன் கொடுத்துருந்தாங்க, கலெக்டரேட்டில் லோன் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த லோன் வாங்கிட்டு நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க. கலெக்டரேட்டில் வந்துட்டு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த வசதி கிடைக்கல, லோன் வாங்கிட்டேன் அந்த வசதி கிடைக்கல, அதனால் லோன் எல்லாம் நல்ல விதமாக கட்டி முடிச்சிட்டேன். அப்போ கோயம்புத்தூர் வானொலி நிலையத்துக்கு பேட்டி எடுத்துகிட்டு போய் ஒலிபரப்பு பண்ணாங்க. உதகமண்டல வானொலி நிலையத்துக்கு நான் ஓப்பனிங்க்கு வந்திருக்கேன், பேட்டிக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்திருக்கேன். ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குது.
1: இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நீங்க பங்கு பெறணும், எங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாமே கேட்டு எங்களுக்கான ஃபீட்பேக்ஸை நீங்க தரணும் அப்படிங்கிற ஒரு மூத்த நேயரா உங்களை வந்து நாங்க நேர்முகம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். மென்மேலும் தொழில் சார்ந்து நீங்க வளரணும் அப்படின்னு வாழ்த்துறோம்.
0: நிலையத்தில் பணியாற்றும் அத்தனை ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இதுவரை மின்னியல் பணியாளராக சுயதொழில் புரியும் சோலூர் பகுதியைச் சேர்ந்த ஆர் கணேசன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்டீர்கள். நன்றி, வணக்கம். அமைப்பில் உதவி ஆர் பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 8 சென்டிமீட்டர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு பகுதியில் 4 சென்டிமீட்டர், சின்கொனா நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் உபாசி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, நீலகிரி மாவட்டம் வென்ட்வர்த், மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, சென்னை அம்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி, மேல்பவானி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை தண்டையார்பேட்டை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகும்.

0: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஒரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். சேலம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கடலூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, ராமநாதபுரம், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. அதிகள வெப்பநிலை மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான இடிமழை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 3 தேதியன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 4 தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 5 தேதி முதல் 7 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று தொடங்கி இம்மாதம் 4 தேதி வரை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 3 தேதியன்றும் 4 தேதியன்றும் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். 4 தேதியன்று கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி இம்மாதம் 5 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உற்பத்தி துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 90 கோடிக்கும் மேற்பட்ட சுகாதார கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் நாள் ஒன்றுக்கு குறைந்தது 300 ரூபாய் ஊதியம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.

0: ஊரக வளர்ச்சித் துறையில் ஒப்பந்ததாரர்களை பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மகளிரணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதர்ஷ்னி ஸ்ரீ, தன்வி பற்றி, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரேலி ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினன் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ, இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டாண்டனில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 3:02. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்னைக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நீலகிரி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் நில எல்லைகளை கண்டறிந்து தீர்வு காணும் வழிமுறைகள் குறித்து மாவட்ட நில அளவை அலுவலர் எம் நிர்மல்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி நிகழ்ச்சியில தான் நீங்க கேட்க போறீங்க நீர்களே. ஓகே சார், ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: ஓகே, நில அளவை அலுவலர் எம் நிர்மல்குமார் இல்லைங்களா? ஓகே சார். இங்கே சார், இங்கே வந்துட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி அப்படின்னா, நில அளவை அப்படின்னா என்ன, அதோட அவசியம் என்ன சார்?
2: அனைவருக்கும் வணக்கம். நில அளவை என்பது நம்முடைய பட்டா நிலங்களை அதனுடைய எல்லைகளை தெரிந்து கொள்வதற்காக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆவணங்களில் இருக்கிற அளவுகளின்படி நம்ம இடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்குற ஒரு மனு கொடுக்குற நிகழ்ச்சி.
1: ஓகே சார், இதில் வந்து அரசு நிலம், தனியார் நிலம், இல்லாட்டி வந்து வேற வேளாண் நிலம் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்களா?
2: கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட இருக்கிற ஆவணங்களில் அந்தந்த பிரிவில் இருக்கிற நிலங்கள் தனித்தனியாக வந்துடும்.
1: ஓகே சார், இந்த நில அளவுக்கு இப்போ ஒருத்தவங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்க, இது என்னோட லேண்டு, உன்னோட லேண்டுன்னு சொல்லி நிறைய வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் இல்லைங்களா? அந்த பிரச்சனைகளை வந்து எப்படி மேற்கொள்றது சார்?
2: இப்போ நம்ம பட்டா நிலமா இருந்ததுன்னா, தனி பட்டாவா இருந்ததுன்னா இணையதளத்துல விண்ணப்பிக்கலாம், ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம். அதுக்குண்டான ஒரு உட்பிரிவுக்கு 800 ரூபாய் மேலே வரும். அந்த உட்பிரிவில் இருக்கிற எல்எஃப்எம்பியில் இருக்கிற அளவுகளின்படி அளந்து காண்பிப்பாங்க. கிராம நிர்வாக அலுவலர், வட்ட அலுவலகம், இந்த ரெண்டில் இருக்கிற ஆவணங்களின்படி தான் அளந்து காண்பிப்பாங்க.
1: ஓகே, அப்போ நிறைய வந்து யுக்திகள் இருக்கு இல்லைங்களா?
2: இருக்கு, நிறைய வழிமுறைகள் நிறைய
1: இருக்கு. ஓகே சார், ஓகே சார், தொடர்ந்து பேசலாம், ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். ஓகே நீங்களே ஸ்டே டியூன், இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்.
3: புதிரான கேள்விகள்,
4: எதிரான கருத்துக்கள்,
3: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
4: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
3: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
4: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
3: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
4: புதிரும்
3: கேட்க தவறாதீர்கள்.

0: ஓகே, பிரியமானவளை படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம் நேர்களே. இன்னைக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நீலகிரி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் நிலங்களை எப்படி கண்டறியது, அதற்கான தீர்வு முறைகள் என்னென்ன அப்படின்றது நில அளவை அலுவலர் எம் நிர்மல்குமார் அவர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. சார் கூட தொடர்ந்து பேசலாம். சார், நில அளவையை எப்படி வந்து நம்ம அளக்கலாம், அதுக்கு எப்படி வந்து பொதுமக்கள் வந்து விண்ணப்பிக்கணும், அதற்கான ஆவணங்கள் என்னென்ன, ஆன்லைன் மூலமாக பொதுமக்கள் வந்து விண்ணப்பிக்க முடியுமா, இதோட காலம் எவ்வளவு காலம் எடுக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார்.
1: நல்லது. நில அளவையில் இரண்டு வகையா இருக்கு. நம்ம எல்லைகளை பார்த்துக்கிறது ஒரு வகை, அது தெரியாம பட்டா மாற்றி உட்பிரிவு செய்யறதுன்னு ஒரு வகையா இருக்கு. நில அளவைன்றது

0: அதுக்குண்டான கால அவகாசத்துக்குள்ளார முதல்ல வந்து டாக்குமெண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆதார் நம்பர், மொபைல் நம்பர். மொபைல் நம்பர்ன்றது நம்ம நடவடிக்கை எல்லாமே வீட்டில் இருந்தே எல்லா நடவடிக்கையும் கவனிச்சுக்கிறதுக்காக அந்த மொபைல் நம்பர், அதில் ஒரு ஐடி கிரியேட் பண்ணி மெசேஜாக எஸ்எம்எஸ் குறுந்தாவில் அனுப்பிச்சிட்ருக்கிறாங்க. முதல்ல நம்ம ஆன்லைனில் போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அதை ஃபார்வர்ட் பண்ணி சர்வே ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் உட்பிரிவு செஞ்சு நம்ம வெளியில் போகவே வேண்டாம், பட்டா வாங்குறது வரைக்கும் நம்ம வீட்டிலருந்தே தெரிஞ்சுக்கலாம். முதல் முறையாக இணையதளத்தில் போகணும், இல்லைன்னா சிட்டிசன் போர்ட்டல்னு ஒரு போர்ட்டல் இருக்குது, அதுலேயும் நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்குண்டான வழிமுறைகள் பேங்க்கெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணிட்டோம்னா அதுக்குண்டான நடவடிக்கையை எடுத்துருவாங்க. ஒவ்வொரு ப்ராசஸும் நம்மளுக்கு நம்மளுடைய கைபேசியில் செல்ஃபோனில் மெசேஜ் வந்துடும். சர்வேயருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப முதல்ல சர்வேயருக்கு போகும், சர்வேயருக்கு அப்புறம் அவங்க ஃபீல்டு வர்றது பார்த்ததுக்கப்புறம் ப்ராசஸ் வந்து ஆஃபீஸ்க்கு, ஹெட் சர்வேயர் வட்டார துணையாளர் தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கிற அடுத்த ஸ்டாஃபுக்கு ஸ்டாஃப் போகும், அந்த மெசேஜ் வந்துடும். கடைசியாக வட்டாட்சியர் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வரும், ஒரு பட்டா நம்பரோட கிரியேட் ஆகிடும். அந்த பட்டா நம்பரை அங்கேயே அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து டவுன்லோட் பண்ணி பட்டா நம்பர் பேர் ஆயிருக்கா, நம்ம டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஏரியா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதாவது நம்ம வந்து டாக்குமெண்ட்டில் ஏக்கர் சென்ட் அந்த மாதிரி கணக்கில் வச்சுருப்போம், இப்போ நடைமுறைக்கு கொஞ்சம் வந்துருச்சு ஹெக்டேரியர்ஸில், ஆவணங்கள் எல்லாமே ரெக்கார்டு எல்லாமே ஹெக்டேரியர்ஸில் தான் இருக்குது. அதுக்குண்டான கால்குலேஷனில் பார்த்தோன்னா அதை தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
1: ஓகே சார், இப்போ சர்வேயர் வந்துட்டு நீங்கள் வந்து அளக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒருத்தவங்க லேண்ட் வச்சுருக்காங்கன்னா அந்த லேண்டை வந்து இன்னொருத்தவங்க வந்து ஆக்கிரமிச்சிருப்பாங்க சார், அது வந்து அவங்களோட லேண்டுன்னு சொல்லி இந்த பார்ட்டிக்கும் அந்த பார்ட்டிக்கும் நடுவில் சண்டை வரும். அது வந்து அரசு நிலமாக கூட இருக்கலாம், தனியார் நிலமாக இருக்கலாம். இப்போ வந்து அது என்னோட லேண்டுன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க, அதை எப்படி சார் கண்டறிவீங்க? இந்த இவங்கக்குள்ளே இருக்க கான்ஃப்ளிக்ட்டை வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க?
0: பண்ணலாம், அரசு நிலமாக இருந்தால் அந்த முழு பொறுப்பையும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் எடுத்துருவோம். அந்த துறை யாருக்கு அரசு நிலம்னா என்ன டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்ததோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஒத்துழைப்போடு நம்ம கையகப்படுத்திடுவோம். ஆக்கிரமிப்பில் இருந்ததுன்னா, பட்டா நிலமாக இருந்ததுன்னா நமக்குள்ளே இப்போ யார் ஆக்கிரமிச்சிருக்காங்களோ அவங்களும் பட்டா நம்மளோட பட்டா நிலமும் அவங்களோட பட்டா நிலமும் அடுத்தடுத்து இருக்கும்போது ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கக்குள்ளே பேசி நம்ம இது வந்து கிட்டத்தட்ட பஞ்சாயத்து மாதிரி தான் பேசி தான் தீர்த்துக்கணும். அப்படி இல்லையா நீதிமன்றம் மூலயமா நடவடிக்கை எடுக்கலாம், லேண்ட் கிராஃப்டிங் அந்த மாதிரி. அது வந்து நம்மளோட நிலத்தை விட அவங்க நம்ம நிலம் வந்து எவ்வளோ குறையுதுன்னு சொல்கிறோமோ அது அவங்க கையில் இருந்தால், அவங்களோட இடத்த விட கூட இருந்ததுன்னா.
1: ஓகே,
0: அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம தீர்வு கண்டி
1: வந்து கேஸ் ஃபைல் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம கோர்ட் மூலயமா மூவ் பண்ணணும் இல்லைங்களா சார்?
0: ஆமாம் ஆமாம்.
1: ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார் ஒரு பாடலுக்கு பிறகு. நேர்களை ஸ்டேட்டியோன் இது ஓட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

நேர்லி நீங்க கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்னைக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நீலகிரி மாவட்டத்துல அரசு மற்றும் தனியார் நில எல்லைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதற்கான தீர்வு காணும் வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத பத்தி நில அளவை அலுவலர் எம் நிர்மல்குமார் அவர்கள் நம்மள்கிட்ட நிறைய விஷயங்களை நம்மள்கிட்ட பகிர்ந்திருக்காரு. இன்னும் நிறைய கேள்விகளை கேட்கறதுக்காக ஆர்ஜே ஜெபராஜ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்டயும் பேசலாம், அவர்களும் கொஸ்டின் எல்லாம் கேட்பாரு.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101

0: 8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை. சிநேகிதியே,
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

0: ஹலோ ஊட்டி தொடர்கிறது. இல்லை, இவ்வளவு நேரம் நம்ம இந்த நீலகிரி மாவட்டத்தில் குறிப்பாக அரசு மற்றும் தனியார் நிலங்களை, அதாவது எல்லைகளை கண்டறிந்து தீர்வுகாணும் வழிமுறைகளை குறித்து மாவட்ட நில அளவை உதவி இயக்குனர் எம் நிர்மல்குமார் அவர்களோட தான் பேசிகிட்டு இருந்தோம். எல்சியாக பேசிகிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து நானும் சில கேள்விகளை அவரோட தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சார், நம்மளுடைய மாவட்டத்தில் பர்டிகுலராக அந்த மாதிரி ஒரு லேண்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கு நிறையா அதில் அதோடய ரோல் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட, ஒரு மூணு பேர் நாலு பேர்த்துக்கிட்ட ரொம்ப முக்கியமாக அதை ஸ்பெசிஃபிக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று, ரெஜிஸ்டர், லேண்டு ரெஜிஸ்டர் பண்ணுற அந்த ரெஜிஸ்டர், அந்த ரெஜிஸ்டரோட அவங்களோட இம்பார்ட்டன்ஸும் இதில் ரொம்ப முக்கியமாக. எடுத்த உடனே லேண்டு வாங்குகிறோம் அப்படின்னாலே சர்வேயரை கூப்பிட்டு நிலத்தை அளந்துருங்க அப்படின்றது தான் சாதாரணமாக சொல்கிறதுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இதில் உங்களுடைய ரோல் தான் ரொம்ப ஒரு மேஜர் ரோலாக இருக்குதோ என்னமோன்ற மாதிரி இருக்குது. இதை எப்படி ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி பார்க்குறது?
1: வருவாய்த்துறையினால் அதில் 60% நில அளவித்துறையை சேர்ந்துருது வந்துடுது. அதனுடைய ஒரு லேண்டு லேண்டை சப்ஜெக்டில் தான் எல்லாமே வருது. இப்போது நிறைய டிபார்ட்மெண்ட் வந்துட்டதுனால கொஞ்சம் அதுவும் வந்துடுது வருவாய்த்துறையில். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்றது நம்மளுக்கு ஒரு நம்ம நிலத்தினுடைய நம்ம ரெக்கார்டு ப்ராப்பர் ரெக்கார்டுன்றது ரெண்டு ரெக்கார்டு. ஒன்று ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணுற ரிஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு, அதுக்கு பேரலாக ஈக்குவலாக இது இணையானது தான் வருவாய்த்துறை ஆவணங்கள். பத்திரம் பதிவு முதல்ல பண்ணிடுறோம், அதற்கு இணையாக அதனுடைய டாக்குமெண்ட் பேரில் இருக்கிறதுல நம்ம ரெவென்யூ ரெக்கார்ட்லையும் மாற்றிடணும் அப்படின்றது தான். அப்போது நம்ம பேசுகிறது தான் பட்டா மாறுதல், சப்டிவிஷன் ஒரு போர்ஷன் வாங்கியிருந்தா உட்பிரிவு சப்டிவிஷன் பண்ணி அதை நம்ம பேரில் மாற்றிக்கிறது, அந்த மாதிரியானது.
0: ஓகே.
1: இதில் சிட்டா, ஆ பதிவேடு, ஏரிஸ்டர், சிட்டா, எஃப்எம்பி, மூணு வகையான வருவாய் ஆவணங்கள் இருக்குது. நம்ம அளவு பூமியில் இருக்கிற அளவுகளுடைய அளவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு பரப்பு, லென்த் அண்ட் பெர்த் மெஷர்மெண்ட்டு, அது வந்து எஃப்எம்பி ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கு வரைபடத்தில் வந்துடும். நம்மளுடைய பேர், அதற்குண்டான பட்டா எண், எவ்வளவு பரப்பு ஏரியா அப்படின்றது ஆப்பதிவேடுன்றதில் வந்துடும். அந்த மாதிரி இருக்குது.
0: இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த பட்டா அப்படி சொல்லும்போது ஈஸ்ட் வெஸ்ட் நார்த், அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த இப்போ ஒருத்தருடைய ஒரு பர்டிகுலராக ஒருத்தர் பேரில் இருக்குது அப்படின்னா அதை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த வட கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கில் இருக்கக்கூடிய அந்த லேண்டோட அந்த பர்டிகுலர்ஸும் உங்களுக்கு அவசியம் தானே?
1: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
0: இப்போ அதை வந்து நீங்கள் ஒரு சர்வேயராக அது வந்து எப்படி வந்து இப்போ எல்லாமே ஆன்லைனில் அப்டேட்டட் ஆகிருக்குதா, இல்லை வந்து நீங்கள் அது அதோடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி சர்வே ஆஃபீஸில் இருக்குமா?
1: ஆன்லைனில் இப்போ 2014 ஏற்றிட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 17-18 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதில் ரெண்டு ரெக்கார்டுமே, ஒன்று வந்து எஃப்எம்பி ஃபஸ்ட்டு, அதற்கு ஈக்குவலானது தான் ஏரிஸ்டர் வரைபடம், அதற்குண்டான பதிவேடு. பதிவேடில் என்ன, இப்போ வரைபடம் எவ்வளோ ஏரியா என்னன்றது டீட்டெயில் மட்டும் இருக்கும். அது புறம்போக்கு, பட்டா, யார் பேர், எவ்வளோ ஏரியா, அதுக்குண்டான அந்த கிளாஸிஃபிகேஷன் வகைப்பாடு, நிலம் என்னென்ன வகையை சேர்ந்தது எல்லாமே அந்த ஆப்பதிவேடுன்ற ஒரு ரிஜிஸ்டர்லாம் வந்துடும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
0: இப்போது நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவில் நிறைய இடங்களில் குறிப்பாக ட்ரைபல் ஏரியாவில் வந்து ஃபாரஸ்ட் லேண்டும் வருது. ஸோ அவங்களுடைய பவுண்ட்ரி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த காயின்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த பவுண்ட்ரி

0: வந்து அதுக்கு மட்டும் எல்லையை குறிப்பிடுறதுக்கு வந்து என்னென்ன ஒரு டூல்ஸ் எல்லாம் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ காயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சில இடங்களில் இப்போ அந்த கூடலூர் பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து செக்ஷன் 70 அப்புறம் கண்டிஷன் பட்டா அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போ எல்லைகளை குறிப்பிடுறதுக்கு சர்வேயர் மூலமாக அந்த எல்லையை குறிப்பிடுறதுக்கு என்னென்ன அந்த டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாம்?
1: நம்ம இதுவரைக்கும் பயன்படுத்துறது அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது சங்கிலி, அதுக்கப்புறம் டேப் நாடா, அந்த இது தான். சங்கிலி நடைமுறையில் கொஞ்சம் சிரமம் அதிகமாக இருக்குது, ஃபிசிக்கல் ஒர்க்கு அதிகமாக உழைப்பு அதிகமாகுதுன்றனால அதை பயன்படுத்துறது குறைச்சிக்கிட்டோம். டேப் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம், தெளிவான அளவு கிடைக்கும். ஒரு ஃபாரஸ்டில் இருந்தால் கொஞ்சம் சிரமமான இருந்த இடமா இருந்தாலும் பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் டேப் தான் பயன்படுத்துகிறோம்.
0: நீங்கள் அது சொல்கிறீங்க. அதே நேரத்தில் அந்த நான் சொல்கிறது அந்த எல்லையை குறிப்பிடக்கூடிய அந்த என்னென்ன மெஷர்மெண்ட்டு டூல்ஸ் நீங்கள் சொன்னது.
1: இப்போ எல்லை அட்வான்ஸாக ஒரு மிஷின் வந்திருக்கு, டிஜிபிஎஸ் டிஜிட்டல் குளோனிங் ப்ரொசீஜர்னு ஒரு சிஸ்டம் வந்திருக்கு, அது பெரிய அளவில் அளக்கிற ஏரியாவுக்கு பயன்படுத்துகிறோம்.
0: இப்போது எல்லையை மார்க்கிங் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க. அதே நேரத்தில் இப்போது ஃபென்ஸ் வந்து சில இடத்துல போடக்கூடாதுன்ருக்கு, சில இடத்துல போடலாம் அப்படின்ட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது அந்த ஓனருடைய அந்த அவங்களுடைய ரைட்ஸில் அடங்கிடுதா? சப்போஸ் அது ஒரு அரசாங்க நிலமாக இருந்தால் அதுக்கு வந்து இந்த மாதிரி வேலிகளை போட்டு அவங்களுடைய நிலத்தை பாதுகாத்துக்கலாம்.
1: நம்ம பட்டா நிலமாக இருந்தால் நம்ம வேலி நம்ம போட்டுடலாம். அதை ஃபாரஸ்ட் லெவலில் இருக்கிற லேண்டாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு ரேஞ்ச் வச்சுருக்கிறாங்க, இதுக்கப்புறம் தான் நம்ம பில்டிங் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர் நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்குது. அதை தாண்டி நம்ம பில்டிங் போடலாம், பவுண்ட்ரி பண்ணிக்கலாம் இல்லைன்றது. நம்ம பவுண்ட்ரி பண்ணுறதுன்னா பண்ணலாம், மற்றபடி பில்டிங் எடுக்கிறதுனா மட்டும்தான் அந்த இதெல்லாம் வருது போட்டா லேண்டில்.
0: இப்போ நிறைய இடங்களில் இந்த என்க்ரோச்மெண்ட் ப்ராப்ளம் வந்து அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. சில இடங்களில் சப்போஸ் அவங்களுடைய அட்ஜசன்ட் ஏரியாவில் இருக்கிறாங்க, வெளியூரில் இருந்தாலோ அல்லது வந்து நீண்ட நாட்களுக்கு ஒரு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கிளைம் பண்ணாமல் இருந்தாலோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த என்க்ரோச்மெண்ட்டை திரும்பி ரிக்கவர் பண்ணுறதுக்கு வழிமுறைகள் இருக்கு.
1: அதான் முதல்ல இப்போ கேட்டாங்க, கவர்மெண்ட் லேண்டாக இருந்தால் நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த லேண்டு எந்த துறைக்கு சேர்ந்ததோ அவங்களோட உதவியில் எடுத்துருவாங்க.
0: ஓகே சார்.
1: அப்படி இன்னொரு பட்டா நிலமாக இருந்தால் நம்ம உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன், லேண்ட் கிராஃப்ட் அந்த மாதிரி ஒரு இதில் சொல்லி எடுக்க வாய்ப்பு இருக்கு, எடுத்துக்கலாம்.
0: அதுக்கு நம்ம அதுக்கும் உங்களோட உதவி வேணும் இல்லைங்களா? சர்வே எடுத்து சர்வேயரோட ரிப்போர்ட் வேணும்.
1: அதான் உங்கள் எல்லை கேட்பு மனுன்னு சொல்லுவாங்க, பவுண்ட்ரி எஃப்லைன் மெஷர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான அவங்களோட டாக்குமெண்ட்டை சிட்டாவோ பட்டாவோ வச்சு அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க பவுண்ட்ரியை காமிச்சிருவாங்க. அதில் இவங்க இடம் முடிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல, அதில் அடுத்தவங்க என்ஜாய்மெண்ட்லேயும் இருக்குதுன்னா அதை அவங்கள்ட்ட சொல்லி இவங்க எடுத்துக்கிறது இண்டிவிஜுவலோட பொறுப்பு அந்த மாதிரி.
0: இப்போது ஒவ்வொரு சமயங்களில் வந்து தனியார் அதாவது சர்வேயரும் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் இதுலேயும் இருக்கிறாங்க. இப்போது நிறைய பேர் யோசிக்கிறது கவர்மெண்ட் சர்வேயரில் அவங்களுடைய சர்வே தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. அதில் பல விஷயத்தில் அது வந்து உண்மையாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய சர்வேயரை வச்சு ஒரு இடத்த வாங்கும்போது அல்லது விற்கும்போது அந்த மாதிரி பண்ணுறதுல ஏதாவது சிரமங்கள் ஏதாவது இருக்கா?
1: இல்லை, ப்ரைவேட்டில் அளக்கிறதுக்கு கவர்மெண்ட்டில் இன்னும் இப்போ இல்லை, சர்வேயர் மட்டும்தான், கவர்மெண்ட் சர்வேயர் தான் ரெக்கார்டு எல்லாமே. கவர்மெண்ட் ரெக்கார்டு ரெவன்யூ ரெக்கார்டு வந்து விஓஓ தாலுகா ஆஃபீஸ் ரெண்டு இடத்துலையும் மட்டும்தான் இருக்குது. விஓஓ ஆஃபீஸ் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்குது. இதை எடுத்து இதன்படி அளந்து காண்பிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றவர் அந்த பகுதியினுடைய குறுவட்ட அளவர்னு இருக்காங்க, பிரகாஷ் சர்வேயர். டவுனில் வந்து டவுன் டிப்டி சர்வேயர் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் அளக்கணும்.
0: இப்போது அப்போ தனியார் சர்வேயர் வந்து அவங்களுக்கு என்னென்ன ரோல் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம்?
1: தனியார் சர்வேயர்னு இல்லையா? தனியார் சர்வேயர் இல்லை,
0: சில இடங்கள் அந்த மாதிரி ப்ரைவேட் சர்வேயர் வந்து படிச்சு
1: சர்வேயர் கோயில் லேண்டு அந்த மாதிரி ஒரு இடக்கிறதுக்கு லைசன்ஸ் சர்வேயர்னு அவங்க ட்ரைனிங் மட்டும் ஒரு 90 நாள் உரத்தநாடு இன்ஸ்டியூட்டில் கொடுத்து அந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே பயன்படுத்துறதில்ல, நம்ம மாவட்டத்தில் லைசன்ஸ் சர்வேயர் பயன்படுத்துறதில்ல.
0: ஓகே, தொடர்ந்து நம்ம பேசலாம். நம்மளுடைய மாவட்டத்தில் வேறு ஏதாவது சிரமங்கள் இருக்குதா? அதுக்கு என்ன சரியான சர்வேயர் மூலமாக அதாவது கவர்மெண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட் மூலமாக சரியான விடை என்னென்ன அப்படின்றத நம்ம பேசுறதுனால ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். நேரில் இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: நெகில இன்றைய ஹாலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் நில எல்லைகளை கண்டறிந்து அதுக்கு வந்து எப்படி சரியான முறையில் தீர்வு காண முடியும் அப்படின்றத பற்றியும், இந்த சர்வே டிபார்ட்மெண்ட் மூலமாக நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தில் என்னென்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றத பற்றியும் நம்ம பேசிகிட்ருக்கோம். இதற்காக தான் நம்மளுடைய நீலகிரி மாவட்ட நில அளவை உதவி இயக்குனர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிஏ எம் நிர்மல் குமார் அவர்களோடு தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். தொடர்ந்து பேசலாம். சரி, சில சமயத்தில் நம்ம எல்லாமே தெரியும். இப்போ ஒரு தடவை நிலம் யாராவது விற்றோ இல்லைன்னா வாங்கின அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா சாதாரணமாக இதெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்றத அவங்களே சில நேரங்கள் நம்மளை விட அவங்க தெளிவாக இருக்கும். ரொம்ப மிஸ்டேக் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அதில் ஓவர் லுக் பண்ணுற அந்த சூழ்நிலையெல்லாம் கூட பார்த்துருப்போம். அப்படி இருக்கும்போது இருந்தாலும் பொதுமக்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. இப்போ மாவட்ட அளவில் இதுக்காக வேண்டிய நம்ம மக்களுக்கு எல்லா சர்வீஸும் போய் சேர வேணும் அப்படின்றது தான் நம்மளுடைய அரசாங்கம் அதனுடைய நோக்கமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது மக்கள் தொடர்புள்ள முகாம்கள் எல்லாம் நடத்தக்கூடிய வழக்கத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம நில அளவை மூலமாக பொதுமக்கள் வந்து என்ன மாதிரியெல்லாம் அவங்க கேட்குறாங்க, கிளைம் பண்ணுறாங்க, அந்த முகாம்களில் உங்களுடைய பங்கேற்பு எப்படி இருக்குது?
1: சொல்லிட்டீங்க, மக்களோட தொடர்பு இருக்கிற முகாம்னு கேட்டீங்க. அது முகாம் பேரே மக்கள் தொடர்பு முகாம் தான். நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடத்துவாங்க, மாதத்தில் ஒரு முறை நடத்துவாங்க. முன்ன காலத்துல எல்லாம் மாவட்ட வருவாயில் ஒரு தனியாக ரெண்டாவது நடத்துற மாதிரி இப்போ குறைஞ்சிருச்சு. மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்துகிற முகாமில் எல்லா துறை அதிகாரிகளும் இருப்பாங்க, அதே போல் நில அளவைத்துறையிலையும் இருப்பாங்க. அங்கே ஏதாவது நம்ம இசேவையும் கூடவே பக்கத்துலேயே அந்த முகாமில் இசேவை சென்டரும் ரெடிமேடாக தயார் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஏதாவது நம்மளுடைய பட்டா நிலத்தை அளக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வந்து கொடுக்க முடியலன்னா நம்ம அங்கே இசேவையில் இது தற்காலிகமாக பயன்படுத்தி இருக்கிறதுல மனு பதிஞ்சு உங்களோட அலைபேசி என்னோட மொபைல் நம்பரோட கொடுத்தோம்னா உரிய காலத்துக்குள்ளார அந்த டைம் பீரியடுக்குள்ளே சீனியாரிட்டி படி முதல்நிலை மனு கூட சீனியாரிட்டி படி வந்து அளந்து செஞ்சு கொடுப்பாங்க.
0: இப்போது ஒவ்வொன்றுக்குமே தனியாக கவர்மெண்ட்டில் ஆப் இருக்குது, அதை டவுன்லோட். இப்போ பென்ஷனர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆப் இருக்குது. அதே மாதிரி நம்ம மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அதில் வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அது தனியாக அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இது போல் இதுக்கு தனி ஆப் டவுன்லோட் பண்ணணும், பண்ணி அதுலேயே நம்மளுடைய இது இப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாமா? அல்லது வந்து இ சேவை மையத்தில் நம்ம அணுகி தான் அவங்களுடைய உதவியோடு தான் நம்ம செய்யணுமா?
1: இல்லை, நம்ம இசேவையில் போனால் சிட்டாட்டாக பிரிண்டவுட் எடுக்கலாம். நம்ம சிஸ்டத்தில் வீட்டில் பிரிண்டர் இருந்தால் அதிலே எடுத்துக்கலாம். கூகுள்லேயே போயிட்டு ஒரு வரைபடத்தை பார்க்கணுன்னா எஃப்எம்பி அப்படின்னு பண்ணலாம், புல வரைபடம் அப்படின்னு டைப் பண்ணாவே கேட்டுருவாங்க, ஆப்ஸ் ஓப்பன் ஆகிடும். அது எதுவும் டவுன்லோட்லாம் பண்ண வேண்டியதில்லை, ஆப் டவுன்லோட் பண்ண வேண்டியதில்லை. கூகுளில் எஃப்எம்பி புல வரைபடம் அப்படின்னு டைப் பண்ணால் கேட்கும். அந்த அடுத்த ஆப்ஷன் வரும்போது மாவட்டம், வட்டம், கிராமம், புலையன், இந்த டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கு, வில்லேஜ் சர்வே நம்பர் போட்டோன்னா அந்த டீட்டெயில் வந்துடும். அது ஒரு 10 digit கேட்குது, அந்த ஓபிடி வந்துடுது. அந்த ஓபிடி உள்ளீடு பண்ணோன்னா வந்து இன்சால் பண்ணோன்னா வந்துடுது. அதுக்கப்புறம் சிட்டாவும் அதே டைப்பில் தான், அந்த தனியாலாம் போய் பண்ண வேண்டியதில்லை. கூகுளில் சிட்டா பட்டா அப்படின்னு போட்டால் எல்லாமே மூணுமே ஒரே காலத்தில் வர மாதிரி வந்துடும்.
0: சில நம்மளுடைய நீலகிரி மாவட்டம் பெரும்பாலான இடங்களில் வந்துட்டு அது மேடும் பள்ளமுமாக இருக்கக்கூடிய

0: மாவட்டமாக இருக்குது. சில இடங்களில் இப்போ குறிப்பாக மழைக்காலங்களில் பெரிய அளவிலேயே கூட இந்த நிலச்சரிவு ஏற்படும். அப்போ நிலத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுல அதில் ஏதாவது சிரமங்கள் ஏதாவது இருக்குதா? அதில் சர்வேயருடைய ரோல் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைங்களா?
1: இல்லை, நிலச்சரிவில் நம்ம ரோல் வராது. ஜியோகிராஃபிக்கில் அவங்க ஏதோ பண்ணுறாங்க, ஹெல்ப் உதவி பண்ணுறாங்க, அது மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி அதெல்லாம் சரியானதுக்கப்புறம் நம்மளுடைய லேண்டை பார்த்துக்கணுன்னா அந்த அப்புறம் தான் நம்ம செய்ய முடியும். நிலச்சரிவில் இருக்கும்போது
0: இல்லை, நிலச்சரிவில் எப்படி கேட்குறேன்னா இப்போ படிமட்டங்கள் ஒரு விவசாய பூமி
1: லேண்டு
0: இப்போ நில அதை சரி வரும்போது அந்த ஒரு படிமட்டம் வந்து அப்படியே முழுசாக அடிச்சுட்டு போயிடும்.
1: ஆமாம்.
0: ஸோ அந்த மார்க்கிங்கில் வந்துட்டு அவங்களுக்கு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்போ அதில் வந்து இப்போ சில நேரத்தில் அந்த எல்லை அந்த அந்த கார்னர் ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட அடிச்சுட்டு போகிறது பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் மறுபடியும் சர்வே டிபார்ட்மெண்ட்டோட ரோல் அதில் ஏதாவது இருக்கு?
1: கண்டிப்பாக வரும். இல்லை, இப்போ நீங்கள் சாதாரணமாகவே சரியாக நல்லா இருக்கிற இடத்துலையே ஒரு சப்டிவிஷன் பண்ணுறதுக்கோ அளந்து காண்பிக்கிறதுக்கோ கேட்டிங்கன்னா நேராக வந்து நம்ம இடத்துல நின்ற மாட்டோம், அவங்களோட கேட்குறவங்களோட இடத்துல நிற்க மாட்டாங்க. பக்கத்தில் ஏதாவது ஸ்டோன், பக்கத்தில் ஏதாவது கரெக்டான ஸ்ட்ரக்சர், அவங்க மேப்பு படி ஒரு நத்தத்தில் போனால் வீடு பழைய அந்த வீடு இருக்குதுன்ற சிம்பிள் போட்டிருக்காங்க, அந்த வீடு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வீடை கண்டுபிடிச்சா, இல்லை ஒரு ஸ்டோன் ஒரு பவுண்ட்ரி வில்லேஜ் பவுண்ட்ரி அந்த ஸ்டோன்லேருந்து வந்து தான் நம்மளோட இடத்த ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சப்டிவிஷன் டாக்குமெண்ட்டில் பண்ணியிருக்கிற லேண்டு எங்கே இருக்குது என்னன்றது எவ்வளோ லென்த்து பர்த்துன்ட்டு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சப்டிவிஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எது இருந்தாலுமே ஒரு ப்ராப்பர் ஜங்ஷன் கரெக்டாக கரெக்டில் இருக்கிற ஸ்லோப் ஆகிடுச்சு ஏதோ ஒரு ஆகிடுச்சுனாக்கா அந்த பவுண்ட்ரியிலேருந்து தான் அளந்து ரீஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க மறுபடியுமே.
0: இப்போது ஒரு சொத்து வச்சிருக்கிறாங்க, ஒரு விவசாய பூமியாகட்டும் வேறு எந்த நிலவை வச்சிருக்கிறவங்களாகட்டும், இந்த நகை சொத்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எது மறந்தாலும் இது மறக்காது
1: மறக்காது.
0: அதே மாதிரி எல்லை கோடுகள், இப்போது பெரியவங்க இறக்கும்போது கூட இவ்வளோ பவுன் நகை இருக்குது அப்படின்னா அதையே தலைகாணி கடையில் வச்சுட்டு கடைசி நேரத்தில் அந்த மாதிரிலாம் இருந்தவங்கெல்லாம் பார்க்குறோம்.
1: ரொம்ப காலம் வாழ்ந்தவங்களும்
0: அதை வச்சு
1: வாழ்ந்துட்டு போயிட்டு
0: இருக்கோம், அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ சொத்தும் அதே மாதிரி தான், ஏன்னா ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்கு கூட அது வேல்யூபிள் லேண்டாக தான் அது ரொம்ப முக்கியமாக முக்கியத்துவப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு அவங்கவுங்களுடைய லேண்டு எந்த அளவில் இருக்குது அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. இதில் டெக்னிக்கல் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில இடங்களில் ஒரு புறம்போக்கு நிலம் இருக்கும் அட்ஜசன்ட் லேண்டில், சில இடங்கள் வந்து அவங்களுடைய பக்கத்தில் இருக்கிற நிலம் வந்து அதாவது நீங்கள் அதில் சொல்கிற மாதிரி ஒரு புறம்போக்கு நிலம். இதில் அந்த ஐடென்டிஃபை பண்ணும்போது நீங்கள் அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் அப்படின்னா, நீங்கள் சர்வே பண்ணும்போது உங்களுடைய அந்த சர்வேயர் வந்து அதை எப்படி அந்த ஒரு ஸ்கொயர்
1: லேண்ட்
0: துல்லியத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிற அந்த டெக்னிக்கலையும் நீங்கள் சொன்னீங்க, டெக்னிக்கல் பாயிண்ட்டையும் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சதுர அடி அப்படின்போது 10x10 ஒரு ரூம் அப்படின்னா அது சாதாரணமாக ஈஸியாக அளந்துடலாம். சில இடங்களில் ரொம்ப கூர்மையாக போகும், சில இடங்களில் அது குறுக்கடாக இருக்கும். ஸோ இந்த அளவு இந்த இதை அளக்கிறது எப்படி சர்வேயர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் சாதாரணமாக எல்லாருக்கும் ஒரு எழக்கூடிய ஒரு கேள்வி. அது நீங்கள் அந்த உங்களுடைய டூல்ஸை வச்சு நீங்கள் அதை எப்படி இது பண்ணுறீங்கன்னு கூட சொல்லலாம்.
1: சரிங்க சார். கீழ மாவட்டத்துங்களை விட ஊட்டியில் வந்து சின்ன ஒரு கிராமமாக இருந்தாலும் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது, ஒர்க்கு சிரமம்லாம் இருக்குது, ஆனாலும் லேண்டோட வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பர்மனன்ட் ஜங்ஷன் ஒரு ஸ்ட்ரக்சர், அதுலேருந்து நம்ம டேப்புன்றது துல்லியம் தான், மில்லி மீட்டர் அளவில் பார்த்துட்ருக்கோம். மில்லி மீட்டர் அளவில் ரெக்கார்டெல்லாம் இல்லை, சென்டிமீட்டர் அளவில் தான் இருக்குது, மீட்டர் அளவில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த பர்மனன்ட் ஜங்ஷன் சொல்கிறோம் இல்லையா, ஸ்டோன் அதோடைய பாயிண்ட்லேருந்து தான் எடுத்து டேப்பில் தான் அளக்குறாங்க. அதனால் அது மிக துல்லியமாக தான் அளப்பாங்க, எல்லாருமே அளக்கிறது துல்லியமாகவே அளந்து.
0: நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டேப்பில் இது பண்ணும்போதே அதில் இன்ச்சு சென்டிமீட்டர் அதெல்லாமே கரெக்டாக வந்துடும். எதுக்காகன்னா அதில் வந்துட்டு ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்கும், இல்லைன்னா அந்த எக்ஸகன் ஒரு நாலாப்புறமும் கொஞ்சம் வளைவு நெளிவு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்.
1: சரி சரி,
0: அதையும் உங்களுடைய இன்ச் டேப்லேயே எல்லாம் கரெக்டாக அளந்து
1: பண்ண முடியும். பண்ண முடியும். நம்ம புல வரைபடம்னு டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்போ சைடில் வந்து லேடர்னு சொல்லுவாங்க, ஏணின்னு வாங்க, ஒரு மெஷர்மெண்ட் ஒரு பாக்ஸ் பாக்ஸாக போட்டிருப்பாங்க. நம்ம வீட்டில் செல்ஃபில் ரேக் அடிக்கிற மாதிரி மெஷர்மெண்ட் மட்டும் இருக்கும், ரைட்டில் லெஃப்டில், ரைட்டில் லெஃப்டில், சென்டரில் வந்து ஒரு ஏ, அப்போ ஒரு கண்டினியூ ஒரு ரெண்டு மூணு மெஷர்மெண்ட் போட்டு அப்புறம் பீன் முடியும், அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூ ஒரு ரெண்டு மூணு மெஷர்மெண்ட் போட்டு அந்த மெஷர்மெண்ட்டு லேடர்னு சொல்லுவோம், ஏணின்னுவோம். அந்த இதில் இருக்கிற ஒவ்வொரு பெண்டுக்கும் அந்த மெஷர்மெண்ட்டு அதில் வந்துடும்.

0: அது தனியாக வந்துடும். அதாவது என்னன்னா, அந்த எஃப்எம்பின்ற வரைபடத்தில் ஒரு நேர் கோட்டுல நடுவில் இருக்கிற வளைவுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அது ரெட்டிங்கில் நம்பர் கொடுத்துரும், சிகப்பு மையில் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் வந்து பக்கத்தில் சைடில் இருக்க அந்த ஏனின்னு சொல்கிறோம்ல லேடரில், அதில் அந்த ரெட்டிங்கில் இருக்கும். அதற்கு உண்டான லேட்ல நேர் கோடு இல்லை செங்குத்து கோடுன்னு அதை வச்சு துல்லியமாக அளந்துருவாங்க.
1: இப்போது ஒரு காலத்தில் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் நம்ம மெஷர்மெண்ட்டை சர்வே டிராஃப்ட்ஸ்மெண்ட்கிட்ட கொடுத்து தான் அதனுடைய வரைபடத்தை நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சர்வேயரோட டிராஃப்ட்ஸ்மேனோடைய ரோல் வந்து ஒரு பில்டிங்கோடைய சிவில் டிபார்ட்மெண்ட்டாகட்டும் சர்வேயில் லேண்டோடைய அந்த டிராஃப்ட்ஸ்மேன் ஆகட்டும், அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோலாக இருந்தது. அதுக்காக இப்போ ரோல் இல்லை அப்படின்னு சொல்ல நான். இப்போ எதுக்காக அப்படின்னா, நம்ம ஏஐ டெக்னாலஜி மெஷர்மெண்ட்டை கொடுத்தா வரைபடத்தை அதே கிரியேட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நம்மளுடைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் டிராஃப்ட்ஸ்மேனோடைய ஃப்யூச்சரை நான் கேட்குறேன்.
0: இல்லை, இப்போது நம்மளுக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும்தான் பர்மிஷன் கொடுத்துருக்கிறது. நிறைய டெக்னாலஜி இருக்குது, நிறைய இடத்துல பயன்படுத்துகிறோம், ஆட்டோ கேடு ஏஐ அந்த மாதிரிலாம் பண்ணுறோம். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே டிஜிபிஎஸ் இருக்குது, ட்ரோன் இருக்குது, அதெல்லாம் ட்ரையல் பார்த்துட்ருக்காங்க. கோயம்புத்தூர், தஞ்சாவூர் இந்த மாதிரி இடத்துலலாம் அட்வான்ஸ் மெஷின்ஸை வச்சு பார்த்துட்ருக்காங்க, ட்ரையல் பார்த்துட்ருக்காங்க. இன்னும் நம்மளுக்கு அது வரலை. டிஜிபிஎஸ் வச்சு அளக்கிற மாதிரியே, டோட்டல் மிஷினை வச்சு அளக்கிற மாதிரியே ட்ரையல் பைலட் தாலுக்கான ஒரு தாலுக்கா கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஒரு 10 மாவட்டத்தில் மட்டும் அளந்துட்டுருக்காங்க. அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சுன்னா கூடிய சீக்கிரம் வந்துடும். அந்த அளவுக்கு இங்கேயும் பயன்படுத்துகிறாங்க. அப்போ சொல்கிறீங்களே துல்லியமான இடம், பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அளக்கிறது, ஓரளவுக்கு அது வந்து சேட்டலைட் லிங்க் வச்சு தான் பண்ணுறாங்க. மேலே டிஸ்டர்பன்ஸ், க்ளவு, மேகம், மலை, மரம்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா அதுலேயும் அளக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், மிக துல்லியமாக அளந்துருவாங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் நடைமுறையில் இருக்குது.
1: நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்குள்ளே வந்துட்டோம். ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம பேசுகிறதுக்கு முன்னால் ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். மாவட்ட ஆட்சியரோட நேர்முக உதவியாளராகவும் நீங்கள் இருக்கீங்க, அந்த அங்கே வந்து உங்களுடைய பங்கேற்பு எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு சில கேள்விகளோடு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். அதுக்கு முன்னால் ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். நேரில் இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நம்மளுடைய மாவட்ட நில அளவை உதவி இயக்குனர் எம் நிர்மல்குமார் அவர்களோட தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஒரு சில கேள்விகளோடு நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். சார், இப்போ நீங்கள் மாவட்ட ஆட்சியரோட நேர்முக உதவியாளராக இருக்கிறீங்க. குறிப்பாக ரெண்டு கேள்வி சேர்த்து ஒன்றா கேட்டுறேன். இப்போ நம்ம நிறைய இடங்களில் இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கறது, அதோடு சேர்ந்து கலெக்டரோட நீங்கள் என்னென்ன பணிகளெல்லாம் செஞ்சுட்டு வரீங்க?
1: சரி சார், கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் போவாங்க, புலாய்வுன்னு போவாங்க. அப்போதைக்கு அவங்க கூட இருந்து அவங்க கேட்குற டீட்டெயில்ஸை நம்ம கொடுப்போம். ஏதாவது ஒரு புறம்போக்கில் இஷ்யூ இருந்ததுன்னா, இது புறம்போக்கு, இது பட்ட இடம், ஃபாரஸ்ட் இடம்,
0: ஆன் தி ஸ்பாட்லேயே நீங்கள் சொல்லணும்.
1: கூட இருப்போம். அவங்க அதை வச்சு தானே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்.
0: சில சமயத்தில் நம்ம போகிற இடத்துல சரியான தகவல் கிடைக்காமையும் இருக்கலாம்.
1: ஆமாம், இல்லை அப்படி தெரிஞ்சதை தகவலை சொல்லிடுவோம். அதுக்கப்புறம்
0: பப்ளிக்லேருந்து வரதை நான் சொல்லுவேன்.
1: டவுட் வரும்போது ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிப்போர்ட் கொடுப்போம் மேடம்க்கு, கலெக்டருக்கு கொடுப்போம். ஏதாவது இது பவுண்ட்ரி எங்கே இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அவங்க ஏற்கனவே பார்த்து வச்சுட்டு இருந்தாங்கன்னா சொல்லிடுவோம். அப்படி இல்லைன்னா டைம் கேட்டுட்டு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி ரீசர்வே பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேடம்க்கு தகவல் சொல்லுவோம். என்ன பேரில் இருக்குது, என்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குது, யார் பேர் வருதா, என்ன வருதா, இது உங்களுக்கு உள்ளே இருக்க டிசி போட்டு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அந்த இலவச பட்டான்றது ஆட்சேபனையற்ற புறம்போக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்ஜெக்ஷனல் புறம்போக்கு, நத்தம் அல்லது ஒரு தரிசு இந்த மாதிரி இடங்களில் இருந்ததுன்னா அதில் பட்டா கொடுக்குறாங்க. இது வந்து தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃபு அளந்து ரெடி ரெக்கார்ட் ரெடி பண்ணி டிஆர்ஓ சார் மாவட்டத்துக்கு மாவட்ட வருவாயில்

0: அனுப்பி அதன் பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு போய் ஒப்புதல் போட்டு அதுக்கப்புறம் பட்டா கொடுப்பாங்க. முன்மொழிவு தாசில்தார் அனுப்பிச்சு விட்டு ரெக்கமெண்ட் பண்ணி அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி நிலங்களில் மட்டும்தான் பட்டா ஆட்சேபணம் இல்லாத புறம்போக்கு நத்தம்ன்றது வகைப்பாடு. அதுக்கப்புறம் இந்த தரிசு அந்த மாதிரி மற்ற இது மேய்ச்சல் மந்தை வெளி அந்த மாதிரில இருந்தால் கொடுக்கறதுக்கு இல்லை, நீர்நிலையில அது சுத்தமாக கிடையாது.
1: நீங்கள் ஃபியூ செகண்ட்ஸில் முடிச்சிட்டிங்க. தாசில்தார் கிட்ட போய் அதுக்கப்புறம் சர்வேக்கு வந்து அதுக்கப்புறம் ஆடியோக்கு போயிட்டு கலெக்டர் ஒப்புதல் பேட்டெல்லாம் கொடுத்துட்றாங்க. பட் இந்த ப்ராசஸிங் முடியறதுக்கே கிட்டத்தட்ட
0: மாசக்கணக்கில் ஒரு வாரம் கணக்கு, குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் ஆகிடும். ஒரு எந்த வேலையும் இல்லை,
1: ஒரு வாரம் தான் சந்தோஷமான விஷயம் தான். இல்லை ஆனால் சில நேரத்தில் ரொம்ப
0: சர்வே ஒர்க் முடியறதுக்கு மட்டும், அதுக்கப்புறம் சார் தாசில்தார் லெவலில் இன்ஸ்பெக்ஷன் பார்க்கணும், அதுக்கப்புறம் அவங்க கிளியரன்ஸ்லாம் வாங்கி ரெக்கார்ட்லாம் வாங்கிட்டு ஆடியோக்கு அனுப்பி அவங்க பார்த்து
1: அவங்க ஒரு ஒப்புதல் கொடுக்கணும். அதே மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட் முனிசிபல்ல இருந்து, அதே போல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருந்தனா, அந்த மாதிரி அஞ்சு டிபார்ட்மெண்ட் மூலமாக இருந்து அங்கே ஒப்புதல் வாங்கிட்டு தான் கட்டணும். ஏன்னா ஃப்யூச்சரில் எதுவும் அந்த லேண்ட்லேயோ கன்ஸ்ட்ரக்ஷன்லேயோ எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அரசாங்கத்து மூலமாக கண்டிப்பாக அதெல்லாம் கரெக்டாக செயல்படுத்துறாததுனால தான் நிறைய இடத்துல சேதங்களையும் தவிர்க்கலாம் அப்படின்னு.
0: கண்டிப்பாக.
1: ஓகே சார், இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க, விளக்கமாகவும் தெளிவாகவும் நீங்கள் பதில் சொன்னீங்க. அதே நேரத்தில் நம்ம இவ்வளோ தானா ஒரு சர்வேயர் அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் விளக்கம் சொன்னீங்க. கேட்டிருக்க நேர்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நிலையத்தின் சார்பிலும் நேர்களின் சார்பிலும் உங்களுக்கு மிக்க நன்றி. நேயர்கள், இதுவரை நீலகிரி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் நில எல்லைகளை கண்டறிந்து அதற்கான தீர்வு முறைகள் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி சர்வே டிபார்ட்மெண்ட் மூலமாக என்னென்ன பணிகள் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க, குறிப்பாக மாவட்ட ஆட்சியினுடைய உதவி இல்லை அவங்க நடந்துட்டு வர வேலைகளை பற்றியும் சொன்னார். நம்மளுடைய நிலையத்துக்கு வந்து நில அளவை உதவி இயக்குனர் எம் நிர்மல்குமார் அவர்கள். இத்துடன் இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரத்தில் நேரம் 4 மணி. நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். எதிரும் புதிரும்ல வார்த்தை விளையாட்டு. இன்னைக்கு வார்த்தை விளையாட்டுல நம்ம விடுகதைகள் மற்றும் பழமொழிகளோட தான் விளையாட போறோம் நேர்களே. நீங்களும் கால் பண்ணும் நினைச்சிங்கன்னா 8300-1910-18 இந்த நம்பருக்கும், 9344-90-1018 இந்த நம்பருக்கும், 9342-90-1018 இந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம். எதிரும் புதிரும் விளையாட்டை எங்களோட விளையாடலாம். ஓகே, எல்லாரும் லைன்ல போனை எடுத்து எல்லாருமே ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். நிகழ்ச்சியில முதல் நேர்கிட்ட பேசிடலாம். அவர்கிட்ட அவர் எப்படி விளையாடுறதானு பாக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சரவணகுமார் பேசுறேன்.
0: சரவணகுமார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு டாபிக் தெரியும்ல, பழமொழிகள் மற்றும் விடுகதைகள் தான் உங்கள்ட்ட கேட்க
1: போறேன்.
0: ஓகேவா? கேட்டுலாமா? ஓகே. ஒரு பொண்ணுக்கு வந்து 5 மகள்கள் இருக்காங்களாமா. ஒவ்வொரு மகளுக்கும் வந்து தனித்த ஒரு சகோதரர்கள் இருக்கிறாங்களாமா. அந்த பொண்ணுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்க மொத்தமா? போ
1: சொல்லுங்க. ஒரு பொண்ணுக்கு,
0: ஒரு பெண்ணுக்கு வந்து 5 மகள்கள், 5 டாட்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு மகளுக்கும் ஒரு சகோதரன் இருக்காரு. அப்போ அந்த பெண்ணுக்கு மொத்தம் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் கொடுக்கப்படும்.
1: 5 சகோதரர்கள்.
0: 5? எப்படி சொல்றீங்க 5 சகோதரர்கள் அப்படின்னு?
1: ஒரு ஒரு பெண்ணுக்கு 5 குழந்தைகள் இருக்காங்கன்னா 5 சகோதரர்கள் சொல்றீங்க.
0: ஒரு பெண்ணுக்கு வந்து 5 மகள்கள் இருக்காங்க, ஆனா சகோதரர் ஒண்ணுதான், கடைசியா தம்பி. அப்ப எல்லாத்துக்குமே அவருக்கு தம்பி தானே, எல்லாமே சகோதரர் தானே? அப்ப மொத்தம் எவ்வளவு குழந்தைங்க? 6 பேர். ஓகே, சரி. இனினும் நீங்க வந்து ட்ரை பண்ணீங்க, சூப்பர். உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கலாமா? ஓகே, பழமொழி கேட்கலாமா, விடுகதை கேட்கலாமா?
1: விடுகதை.
0: ஓகே, 1 கிலோ இரும்பு இருக்கு, 1 கிலோ பருத்தி இருக்கு, எது அதிக எடை இருக்கும்?
1: பருத்தி தான் அதிக எடை இருக்கு.
0: ரெண்டாவது கேள்வி
1: ஏற்கனவே சொல்லிட்டாங்க.
0: அப்படியா? ஓகே, அப்ப என்ன, ரெண்டுமே சம எடை தானே இருக்கும்? அப்புறம் ஏன் தப்பா சொன்னீங்க? ரெண்டுமே ஒவ்வொரு கிலோ தானே?
1: ரெண்டுமே 1 கிலோ தான். குவாண்டிட்டி வந்து பருத்தி தான் அதிகமா இருக்கு.
0: கிலோ வெயிட், வெயிட் சொல்லிடு.
1: பை வெயிட்ல வந்து குவாண்டிட்டி அதிகமா இருக்குங்க.
0: ஆமா. ஓகே ஓகே, சரி. இனிமே ட்ரை பண்ணீங்க. நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்கு நன்றி.
1: ஓகே,
0: நேர்களை நீங்களும் கால் பண்ணணும் நினைச்சீங்கன்னா 8300-1910-18 நம்பருக்கும், 8342-90-1018 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் நேர்களை. நிகழ்ச்சியின் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டேடியோட எதோ எஃப்எம் 101.8 எங்க எல்லாமே சமைட்டு.

0: பேக் டு த ஷோ எதிரும் புதிரும் நேர்களை. இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில விடுகதைகள் மற்றும் பழமொழிகளை தான் நம்ம இன்னைக்கு வார்த்தை விளையாட்ட விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியோட ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 30 நிமிடம் டைம் கொடுக்கப்படும், 30 செகண்ட்ஸ் வந்து டைம் கொடுக்கப்படும். அந்த டைம்ல நீங்க சொல்லலைன்னா அடுத்த காலருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். பழமொழிகள் மற்றும் விடுகதைகள் உங்களிடம் கேட்கப்படும் நேர்களை. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களா? நேயர் அவர் இணைப்பு கட் ஆயிடுச்சு. அடுத்த நேயர் ஒருவர் இணைப்புல இருக்கிறார். ஹலோ வணக்கம்.
1: மாவட்டம் கோயில்பட்டத்திலிருந்து பேசுறேன்.
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேங்க.
0: ஓகே, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
1: ஒற்றை
0: கால் வெள்ளைசாமி ஓடையிலே மீன் பிடிக்கிறான், அவன் யார்?
1: கொக்குங்க.
0: கரெக்டா சொல்றீங்க. மரம் ஏறும் மன்னவனுக்கு முதுகிலே 3 கோடு.
1: அணில்.
0: பார்க்கும் போது கருப்பு, பாடும் போது இனிப்பு.
1: குயில்.
0: ஓகே, அழகான பெண்ணு ஒரு அதிசயமான பெண், பாதி நாள் குறைவாள், பாதி நாள் வளர்வாள். எல்லாமே கரெக்டா சொல்றீங்களா? எப்படி, ஈஸியா இருக்கா? ஈஸியா
1: கேட்டனும்.
0: சரி, பழமொழி வந்து சொல்லுங்க. நான் ஒரு வேர்ட்ஸ் சென்டென்ஸ் சொல்றேன், ஒரு கதை சொல்றேன், அதுக்கு ஏத்த மாதிரி பழமொழி சொல்லணும். ஓகேவா? ரமேஷ் அப்படின்றவர் எந்த வேலையும் செய்யும் முன் நன்றாக யோசிப்பாரு, திட்டமிட்டு தான் செய்வாரு, அதனால அவருக்கு தவறே செய்வதில்லை. இதற்கேற்ற பழமொழி
1: என்ன?
0: இப்ப மாட்டீங்களா? 5க்கு சீக்கிரம் சொல்லிட்டீங்க, இப்ப மாட்டீங்களா? ரமேஷ் என்பவர் எந்த வேலையும் செய்ய முன் நன்றாக யோசித்து திட்டமிட்டு செய்கிறார், அதனால் அவர் தவறு செய்வதே இல்லை. இதற்கேற்ற பழமொழி என்ன? எண்ணி துணிக கருமம். ஓகே ஓகே, இருந்தாலும் சூப்பரா அந்த 5 விடுகதை சூப்பரா சொன்னீங்க. இன்னுமே நிறைய வந்து நீங்க கால் பண்ணி உங்களுடைய டேலண்ட் நீங்க வெளிப்படுத்துங்க. ஓகே, தேங்க்யூ. அப்படிங்களா? லைன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கும், இனிமேல் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா
1: கிடைக்கும்.
0: அப்படிங்களா? சரிங்க சரிங்க, தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க, இன்னைக்கு கிடைச்ச மாதிரி எப்போதுமே கிடைக்கும்.
1: ஓகே
0: ஓகே, உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
1: சரிங்க.

உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போடலையா?

0: ஓகே, வெல்கம் பேக் டு த ஷோ எதிரும் புதிரும் நேர்களை. இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில பழமொழிகள் மற்றும் விடுகதைகளை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மஞ்சுளா பேசுறேன் மேடம்.
0: மஞ்சுளா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கேன். ஓகே, ரெடியா?
1: ரெடிங் மேடம்.
0: கேட்டலாமா? ஓகே. அடித்தாலும் உதைத்தாலும் அழமாட்டான், ஆனால் உங்கள் எல்லாரையும் ஓட வைப்பான், அவன் யார்?
1: அடித்தாலும் உதைத்தாலும்
0: அழுக மாட்டாங்க, ஆனா எல்லாத்தையும் ஓட வச்சிருவாங்க.
1: எல்லாத்தையும்
0: ஓட வச்சிருவாங்க
1: மேடம்.
0: என்னங்க
1: க்ளூ? க்ளூ கொஞ்சம் கொடுங்க.
0: க்ளூவா?
1: ஆமா.
0: விஜய்னு வந்து ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு, அந்த படத்தோட மெயின் கான்செப்ட் வந்து அதுதான்.
1: அண்ணன் தம்பிகளோட உதவ மாட்டாங்க.
0: இல்ல இல்ல,
1: எங்களுக்கு தெரிஞ்சு சொல்லிட்டே இருந்தோம்.

0: ஈஸியா சொல்றீங்க. அந்த எப்படி டஃபா கேட்டா பாத்தீங்களா? ஓகே சரி, அது என்னன்னா பந்து. எப்படி ஈஸியா சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப கஷ்டமா கேட்டீங்களா? ஓகே சரி, விடுங்க. பழமொழிய வந்து நீங்க நான் ஸ்டார்ட் பண்றேன், நீங்க முடிக்கணும். ஓகேவா?
1: சரி
0: ஓகே, ஃபர்ஸ்ட் ஈஸியா கேக்குறேன். பாம்பின் கால்
1: பாம்பறியும்.
0: ஓகே, விளையும் பயிர்
1: மொழியில் தெரியும்.
0: ஓகே, அறிந்தவன்
1: அறியாதவன்.
0: அறிந்தவன்
1: புரிந்தவன்.
0: அரை மனிதன் வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே, உங்களுக்காக ஒரு சாங் போட்டுலாமா?
1: நன்றி.
2: நேயர்களே, இனி தினந்தோறும் மாலை 6:40 வெட்டத கமலு படுகமொழி பாடல்கள். நமது ஊட்டி FM 101.8 உலாவர கேட்கலாம்.

0: ஸ்னேகிதைய படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேரம் ஒருவர் இணைந்திருக்கிறார், உங்கள்ட்ட பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ எல்சி, வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
1: ராஜ்குமார். நல்லா இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ராஜ்குமார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேங்க.
0: ஓகே, சாப்பிட்டேங்க. நீங்க சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேங்க.
0: ஓகேங்க, இன்னைக்கு ஷோக்கு நிகழ்ச்சிக்கு போலாமா? க்வெஸ்சன் கேட்கலாமா?
1: நிகழ்ச்சி நல்லா சுறுசுறுப்பா போயிட்டு
0: இருக்குது. தேங்க்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட விடுகதை கேக்குறேன், ஓகேவா? அண்ணன் தம்பி அஞ்சு பேரும் ஒன்னா பறக்குறாங்க, ஆனா பறக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உயரமாவும் குட்டையாவும் இருக்காங்க, அவங்க யார்?
1: விடுகதைங்களா? ஆமா, ஒன்னா பறக்குறாங்க, ஒரு ஒரு மெத்தையா குட்டையா இருக்காங்களா?
0: ஆமா, அண்ணன் தம்பி அஞ்சு பேர்
1: போடலாங்களா?
0: போடலாங்க, எப்படி அஞ்சு பேர் இருப்பாங்க? ஒன்னா பிறக்குவாங்களா?
1: ஓ, இது முக்கணிக்கலாம்.
0: இல்ல, அதுல மூணு தானே வரும், அஞ்சு பேர் இல்ல. ஓகே, தெரியலையா?
1: சொல்லுங்க.
0: கை விரல்கள்.
1: ஓ,
0: ஓகே, சரி விடுங்க. பழமொழி வந்து கேக்க ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன், அதுக்கு வந்து நீங்க ஏற்ற பழமொழி சொல்லணும், ஓகேவா? ஒரு இளைஞர் வந்து வெளிநாட்டுல பெரிய பெரிய வேலை கிடைக்குது, அது இது வேணா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு சின்ன வேலையை செய்யலாம்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள வராரு. அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதே இல்ல, மனசு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதற்கு ஏற்ற பழமொழி சொல்லுங்க பாக்கலாம்.
1: சிறுதுளி பெருவெள்ளம்.
0: அது எப்படி வரும்? அவருதான் வேலை வாய்ப்பு விட்டுட்டு
1: வந்துட்டாரு. சொல்லுங்க.
0: ஒரு இளைஞருக்கு வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்குது, பெரிய பெரிய வேலை கிடைக்குது, பெரிய பெரிய சம்பளத்துல வேலை கிடைக்குது, ஆனா அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு சின்ன வேலைய ஊருக்குள்ள வந்து சின்ன வேலையை தேர்ந்தெடுக்கிறாரு. அதனால அவருக்கு வருமானம் சரியா கிடைக்கிறது இல்ல, அதனால அவரு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. சோ இது இல்லையே சொல்லிட்டா, காற்றுல போதே தூற்றிக்கொள். ஓகே, சரி, இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து கால் பண்ணுங்க இதுவும் புதுரும் நிகழ்ச்சிக்கு. நன்றி நன்றி நன்றி. ஒரு சாங்க்கு அப்புறம் மீண்டும் இணையலாம் நேர்களே. நீங்களும் கால் பண்ணும் நினைச்சீங்கன்னா 8300-1910-18 இந்த நம்பருக்கும், 9342-90-10-18 இந்த நம்பருக்கும், 9344-90-10-18 இந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம். நிகழ்ச்சியின் ஒரு பாடலை கிட்ட மீண்டும் இணையலாம். ஸ்டேடியோன் இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமைட்டு.

0: ஓகே, நேரத்தில் 4:33 ஆயிடுச்சு. நேர்களே, நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு. இன்றைக்கி வார்த்தை விளையாட்டில் விடுகதைகள் மற்றும் பழமொழிகளை தான் நம்ம கேட்டுட்டு நம்ம இங்கே நிகழ்ச்சி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நாகர்கோயில இருந்து பேசுறீங்க. ஓகே, எப்படி இருக்கீங்க? ஆயிரம் பேர் சேர்ந்த செதுக்கிய சிற்பம், ஆனால் ஒரு தட்டு தட்டினால் உடைந்து போகும். எப்படி கரெக்டா சொல்லிட்டீங்க?
1: ஆயிரம் ஆயிரம்
0: அடுத்தது. உடம்பெல்லாம் பட்கள் உண்டு, ஆனால் கடிக்க தெரியாது. ஓ, இல்ல, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே, நான் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லுவேன், அதுக்கு நீங்க வந்து ஒரு பழமொழி சொல்லணும், ஓகேவா? ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை வந்து ரொம்பவே குறும்பு செய்வாங்களாமா. பக்கத்து வீட்டுல எல்லாம் போயிட்டு ஏதாவது குறும்பு செஞ்சுட்டு வருவாங்க. அவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியுமே இவங்க அம்மா வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க. என் குழந்தை தான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுவாங்களாமா. இதற்கு ஒரு பழமொழி சொல்லுங்க. ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர், கரெக்ட். அடுத்தது, ஒரு மாணவன் இருக்காரு. ஒரு மாணவர் சிறு வயதிலிருந்தே மிகவும் புத்திசாலியா இருந்தாராமா. டீச்சர்ஸ் கேக்குற எந்த ஆன்சருக்கும் பதில் சொல்றது, எல்லாத்துக்குமே வந்து முன்னோடியா இருக்கிறது, மத்தவங்க வந்து ஏதாவது கேட்டாலும் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு ரொம்பவே புத்திசாலியா இருந்தாராமா. அதுக்கப்புறம் பின்னர் வந்து அதுக்கப்புறம் படிச்சு முடிச்ச பிறகு ஒரு பெரிய விஞ்ஞானி ஆயிட்டாராமா. இதற்கு ஒரு ஒரு பழமொழி. மூணு கரெக்டா சொல்லிட்டு எப்படி வாட்டீங்க? மூணு கரெக்டா கேட்டு கடைசியில செக் வச்சோமா? ஓகே, தெரியலையா? ஓகே, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். ஓகே, இருந்தாலும் மூணு ஆன்சர் கரெக்டா சொன்னதுக்காக உங்களுக்கு மறுபடியும் ஒரு கிளாப்பிங். ஓகே, நிகழ்ச்சியில ஒரு பாடலை கேட்கலாம், தொடர்ந்து நீங்க வந்து நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. நிகழ்ச்சியில ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன், இது ஓடி எஃப்எம் 105.8. எல்லாமே செம ஹிட்டு.

0: ஓகே, நிலையத்துல 4:41 ஆயிடுச்சு. நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வார்த்தை விளையாட்டு. வார்த்தை விளையாட்டுல இன்னைக்கு விடுகதைகள் மற்றும் பழமொழிகளை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். உற்சாகமான மாலை வணக்கம். ரொம்ப ஸ்பீடா பேசுறத பார்த்தா ரொம்ப எனர்ஜியா வந்திருக்கீங்க நினைக்கிறேனே.
1: ஆமா ஆமா, நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.
0: சண்முகசுந்தரம் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு, நீங்களா எப்படி இருக்கீங்க?
0: எல்லாம் நல்லா இருக்கும். மதுரையில எப்படி இருக்கு?
1: மதுரை இப்பதான் கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருக்கு.
0: ஓகே, உங்களுக்காக ஒரு விடுகதை கேட்டலாமா?
1: கேளுங்க, முயற்சிக்கிறேன்.
0: ஓகே, ஒரு வீட்டுல 4 மூலையில இருக்கு, 4 மூலையிலயும் ஒவ்வொரு பூனை அமர்ந்திருக்கு. ஒரு வீட்டுல 4 மூலை இருக்கு, 4 கார்னர்ஸ். 4 கார்னர்ஸ்லயும் 4 மூலையிலயும் 4 பூனை வந்து உட்கார்ந்துருக்கு. ஒவ்வொரு பூனையோட ஆப்போசிட்லயும் 3 பூனை இருக்கு. மொத்தம் எத்தனை பூனை இருக்கு?
1: ஒவ்வொரு பூனை ஆப்போசிட்லயும்
0: ஒவ்வொரு பூனையோட எதிரிலையும் 3 பூனை இருக்கு.
1: ஓ அப்படியா, ஒவ்வொரு பூனை ஆப்போசிட்லயும் அப்ப 3 தான் ஆன்சர்.
0: எப்படி சொல்றீங்க 3ன்னு?
1: ஆமா, ஒவ்வொரு பூனை ஒரு நடுவுல உள்ள பூனை ஆப்போசிட்ல ஒரு பூனை இருக்கும், அதுக்கு எய்தாப்ல ஒன்று இருக்கும், இதுக்கு லெஃப்ட்ல ஒன்று இருக்கும், அப்ப 3 தான் வரும்.
0: நீங்க சொன்ன பதில் தவறே. அப்போ ஒரு வீட்டுல 4 மூலை, ஒரு ரூம் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ரூம்ல 4 மூலை இருக்கு, 4 மூலையிலயும் 4 பூனை உட்காந்துருக்கு. அப்போ ஒரு பூனைக்கு ஆப்போசிட்ல எவ்வளவு இருக்கும், அது எப்படி பார்க்க முடியும்? 4 மூலையில இருக்க மிச்சம் 3 பூனையை பார்க்க முடியுமா இல்லையா? உங்களுக்கு வந்து ஒரு பழமொழி, ஒரு ஸ்டோரி சொல்லுவேன், அதற்கேத்த பழமொழி நீங்க சொல்லணும். ஓகேவா? ஒருத்தர் வந்து எவ்வளவு வந்து அறிவுரை கூறினாலும் வந்துட்டு அதை ஏற்கவே மாட்டாராமா, தான் பண்றது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிடுவாராமா, ஆனா தப்பு பண்ண பிறகு மத்தவங்க வந்து அறிவுரை சொல்லுவாங்களாமா, இதை பண்ணாத நீ தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாராமா, ஆனா அவர் கேட்கவே மாட்டாராமா, அது மீண்டும் மீண்டும் அதை தப்பு பண்ணிட்டே இருப்பாராமா. ஸோ அவங்க அந்த அவருக்கு வந்து அறிவுரை கூறுறதை விட்டுட்டாங்களாமா. இதுக்குரிய பழமொழி சொல்லுங்க.
1: புத்தர் சொல்லியும் நாய் வால் நிமிருமா.
0: சூப்பரா சொன்னீங்க, கண்டி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஓகே ஓகே, உங்களுக்கு சூப்பராக சொன்னதுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு. கால் பண்ணதுக்கு நன்றி. ரெண்டு கொஸ்டினுக்குமே சூப்பராக ஆன்சர் சொன்னீங்க, நன்றி.
1: நன்றி.
0: நேர்களை ஒரு பாடலை கேட்டு மீண்டும் ஸ்டேட்டியூன் இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: ஓகே, தாஜ்மஹால் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம். நேர்களே, நிலையத்தில் நேரம் 4:50 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியின் கடைசி நேயர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் காட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க? சந்திரசேகர், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. எப்படியாவது உங்களை பிடிச்சிட்டேன் மேம்.
0: கடைசி நேரம் வந்துட்டீங்க இல்லையா?
1: இல்ல, 2:00 ஷோக்கு லைனே கிடைக்கல. என்னடா இது, பாட்டுக்கு தான் லைன் கிடைக்கல, கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு பார்த்தா அதுக்கு லைன் கிடைக்கலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: இன்னைக்கும்
1: அப்படி ஆயிடுமான்னு யோசிச்சேன், பட் எப்படியோ இல்ல, கடைசி லைன் கிடைச்சிருச்சு.
0: ஓகே, ஹாப்பியா?
1: ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம்.
0: ஓகே, உங்களுக்கான ஒரு விடுகதை.
1: ஈஸியா கேளுங்க மேம்.
0: ஈஸியாவா? சரி, கேக்கலாம். ஒரு வகுப்பு, ஒரு பள்ளியில வந்து வகுப்பறை இருக்கு இல்லையா? பள்ளியில எப்போதுமே வகுப்பறை இருக்கும். அந்த வகுப்பறையில டீச்சர் மட்டும் தான் இருக்காங்க.
1: சரி,
0: அங்க யாருமே இல்ல, ஆனா அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்?
1: ஒரு வகுப்பறை இருக்கு, அந்த வகுப்பறையில டீச்சர் இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து அந்த வகுப்பறையில இருந்து ஆன்லைன்ல கிளாஸ் அப்படிங்கறது நடத்திருக்காங்க, அதனாலதான்.
0: வெரி குட். எப்படி எப்படி சந்திரசேகர் கரெக்டா சொல்றீங்க?
1: இல்ல, நம்ம எல்லாருமே டெக்னாலஜியோட இருக்கிறோமா, அதனால யோசிச்சு.
0: ஓகே, நெக்ஸ்ட். நான் பிறந்ததும் உயரமாக இருப்பேன், ஆனால் இறக்கும் போது சின்னதா குட்டையா மாறிடுவேன், நான் யார்?
1: மெழுகுவர்த்தி.
0: ஓ, இப்படி கரெக்டா சொல்றீங்க.
1: சூப்பர் சூப்பர். அவ்வளவுதானே? இன்னும் ஒண்ணு இருக்கா?
0: ஈஸியா ஈஸியா கேக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாதான் ஈஸியா கேட்டீங்களா?
1: இன்னும் ஒண்ணு கேளுங்க.
0: ஓகே, ஒரு வந்து ஒரு எஜமான் இருக்காரு, ஒரு வந்து விவசாயி இருக்காங்க, இல்லாட்டி ஒரு ஏழை ஒருத்தங்க இருக்காங்க. விவசாயி வந்து ரொம்ப ஏழையா இருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து எஜமான் வந்துட்டு ஏதோ ஒரு வேலையில வந்து தப்பு பண்ணிடுறாரு, அதனால ரொம்ப பெரிய நஷ்டம் அடைஞ்சிடறாரு.

0: அந்த எஜமானுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. அப்போ இந்த ஏழை என்ன போய் சொல்றாரு, ஏழை விவசாயி போய் சொல்றாரு, நீங்க இப்படி பண்ணாதீங்க, நீங்க இப்படி பண்ணும் போது நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா, நீங்க இப்படி பண்ணாதீங்க, நீங்க வேற மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா இந்த நஷ்டம் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்காது, இதை நீங்க கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த எஜமான் என்ன பண்றாரு, நீ என்னத்த வந்து எனக்கு சொல்றது, எனக்கு நீ அட்வைஸ் பண்றியா, வந்து இதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா திருப்பியுமே வந்து அந்த தவறை செஞ்சு ரொம்ப மனசு வருத்தப்பட்டுறாரு. அப்புறமா தான் இந்த விவசாயி, ஏழை விவசாயி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. சோ இவர் சொன்ன ஐடியாவை நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை பாக்குறாரு. அவர் வந்து பெரியும் வந்துட்டு லாபத்துக்கு வந்துடுறாரு. ஓகேவா, இந்த ஸ்டோரிக்கு ஒரு பழமொழி சொல்லுங்க பாக்கலாம்.
1: அதுல
0: ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிருந்தேன் இந்த ஸ்டோரி சொல்லும் போது.
1: எந்த வார்த்தை மேம்?
0: ஓகே, நானே சொல்லிட்டா? ஓகே, அப்ப நீங்க வந்து இதுல வந்து தோத்துட்டீங்களா?
1: வெற்றி வாகை சூட முடியல சொல்லுங்க மேம்.
0: ஓகே, ஏழை பேச்சு அம்பலம் ஏற்காது.
1: சரி சரி, ஓகே,
0: ஏழை ஏழைன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணல. அப்போ அதோட பழமொழி வந்து ஏழை பேச்சு அம்பலம் ஏற்காது. ஓகே, இருந்தாலும் ரெண்டு க்வெஸ்சனுக்கு வந்து சூப்பரா ட்ரை பண்ணீங்க. நன்றி சந்திரசேகர், உங்களுக்காக ஒன்னொரு கிளாப் எம்பிஎம் கொடுத்துடலாம். நன்றி.
1: ரொம்ப ஹாப்பி மேம்.
0: ஓகே, ஒரு பாடலை கேட்கலாம். ஸ்டே டியூன், இது ஊட்டி FM 91.8. எல்லாமே செம ஹிட்டு.

இதில் இன்றைய ஹல ஊட்டி நிகழ்ச்சியில் பழமொழிகள் மற்றும் விடுகதைகளை எல்லாருமே கண்டுபிடிச்சி எல்லாருமே ட்ரை பண்ணி ரொம்ப சூப்பராகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறோம். எல்லா நிகழ்ச்சியில் நம்ம பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்கும் ஓடிஎஃப்எம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நேயர்களே. இத்துடன் எதிரும் புதிரும் விடுகதைகள் மற்றும் பழமொழிகள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் நாளொன்றுக்கு குறைந்தது 300 ரூபாய் ஊதியம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் ஒப்பந்ததாரர்கள் பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மகளிர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக பிஜேபி தெரிவித்திருக்கிறது. மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. உலக பாரா வெல்வித்தை போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதர்ஷினி ஸ்ரீ, தன்வி பத்ரி, தயான் சந்தோஷ், தேவ் ரூபரேலியா ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினந்த் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில்

0: இன்று தொடங்கியது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுட்டனில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 5:02, ஊட்டி எஃப்எம் 101.8. பொன்மாலை பொழுது. வாடாமலர் பழைய தமிழ் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம்.

பகல் கனவு காண்பதில் ஒரு ஆர்வமும் உண்மையும் ஒரு பக்கம் என்றால், இரவிலே காணும் கனவிலும் ஒரு இன்பம், அது தனி இன்பம்.

இரண்டில் ஒன்று அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சரீரம் தான் ஆனால் இரண்டு கண்கள், ஒரு உலகம் அப்படின்றதுல அதில் பகலும் இருக்குது இரவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஆண் என்றால் பெண், ஆணும் பெண்ணும் இணைந்திருப்பது திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். இரண்டில் ஒன்று அப்படின்றதுல நிறைய அடிக்கிட்டே போகும்போது நமக்கு இந்த பாடலை கேட்கணும்போது அதுலேயும் நமக்கு நிறைய ஞாபகம் வரும்.

ஆசை அப்படின்றது அது ஒரு தொடுவானமாக நம்ம பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எவ்வளவு ஆசை இருந்தாலும் மனித குலத்திற்கு அது ஒரு அளவே இல்லாதது, எல்லை இல்லாதது அப்படின்றதுனால தான் அதை தொடுவானம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் அலங்காரம் பண்ணுறதும் அதே போல தான் சொல்ல முடியும். கண்ணுக்கு ஒரு அலங்காரம் அப்படின்னா உடல் உறுப்பில் வெளியில் தெரிகிறதுக்கு, அதாவது வெளியில் தெரிகிற உறுப்புகள் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு உறுப்புகளையும் வெளிப்புற அலங்காரத்தில் அதை அலங்காரப்படுத்துறதுல எல்லாருக்குமே விருப்பம். குறிப்பாக பெண்களுக்கு அது அதிகமாகவே இருக்குது. எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஆபரணத்தினால அலங்கரிக்க முடியுமோ அப்படியே அலங்கரிப்பது இயற்கை தானே.

காதலுக்கும் பயன்படக்கூடியது, இறப்புக்கும் பயன்படக்கூடியது, சந்தோஷத்திலும் பங்கெடுக்கக்கூடியது, கவலையிலும் பங்கெடுக்கக்கூடியது, மனத்திற்கும் அது பெயர் போன்றது, மலருவதற்கும் அது பெயர் போன்றது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம்.

வலிமை வாய்ந்த எதையாவதும் ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அதை வந்து ஒப்பிட்டு பேசுவதும் பெயர் சூடுவதும் வழக்கமாக இருக்குது. ஒருவேளை சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆண் சிங்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தங்க மகள் அப்படின்போது தங்கத்துக்கு ஒப்பிட்டு தங்க மகன் அப்படின்னு சொன்னால் தங்க மகள் அப்படின்னு சொல்கிறோம். பொன் மகன் அப்படின்னு சொல்லும்போது பொண்ணுக்கு ஒப்பிடுறோம், பொன் மகன் அப்படின்போது பொன் மகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி அதை ஒப்பிட்டு பேசும்போது அந்த விலை உயர்ந்த பொருள் அல்லது வலிமை வாய்ந்த ஒரு அனிமல் ஆகட்டும், அதுக்கு வந்து வலிமையானவன் வலிமையானவள் அழகானவள் அழகானவன் அப்படின்றத வலியுறுத்துறது திரைப்படத்திலையும் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது.

காதலுக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம்? ஏறக்குறைய ஒன்று தான். காதலும் ஆகட்டும் அன்பாகட்டும் வார்த்தைகள் வடிவமைத்து தான் வரணும் கவிதை நடைமுறைப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. கவிதையாகவும் இருக்கலாம், சரளமாகவும் பேசலாம், வாய்க்கு வந்த வார்த்தைகளோடையும் விளையாடலாம். இனிப்பு அப்படின்னா தேன் மட்டும் சொல்ல முடியாது, சர்க்கரையும் இனிக்குது, கடலை மிட்டாயும் இனிக்குது, பஞ்சு மிட்டாயும் இனிக்குது, வேற என்ன இனிக்கும்?

பொன் பற்றி ஏற்கனவே பேசியாச்சு. இருந்தாலும் பொண்ணை பற்றி பாடல் வரும்போது அதுக்குள்ளே பூந்து இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணால் என்ன நமக்கு கிடைக்கும்? சாதாரண மெட்டலை தகரம் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது இரும்பு அப்படின்னு சொல்கிறோம், இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் பளபளப்பாக இருந்துச்சுன்னா சில்வர் அப்படின்னு சொல்கிறோம், காப்பர் அப்படின்னு சொல்கிறோம், இதையும் தாண்டி அதை வந்து இதுக்கு மேலே இன்னும் விலை உயர்ந்ததாக நம்ம கருதணும் அப்படின்னா காப்பர் அப்படின்னு சொல்லும்போது செம்பு அப்படின்னு சொல்கிறோம், பித்தளை அப்படின்னு சொல்கிறோம், இதையும் தாண்டி யோசித்து அதை நம்ம பார்க்கும்போது சில்வருக்கும் மேலே தங்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தங்கத்தை உருக்கி அதை வந்து இன்னும் ரொம்ப கரெக்ட் பண்ணி பொன்னாக மாற்றுறது தாங்க இது வந்து ரொம்ப பியூட்டி. அதுக்கப்புறமா வைரம் வைடூரியம் இதெல்லாம் அப்படி போயிட்டே இருந்தாலும் இந்த பாடலை மட்டும் கேளுங்க. பூக்காரி திரைப்படத்தில் இந்த பாடலோட நம்மளுடைய பொன் மாலை பொழுது பொன் அப்படின்றதுலேயே நிறைவு செய்ய விரும்புகிறேன். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: இன்று தேசிய மருத்துவர்கள் தினம். மருத்துவர்களை நாம் மதிப்போம், மருத்துவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுப்போம். இந்த வருஷம் டாக்டர்ஸ் தேசிய மருத்துவர்கள் தின தீம் என்ன அப்படின்னா, குணமாக்கும் மருத்துவர்களை குணமாக்குவோம் அப்படின்றது தான். அவங்களுக்கும் ஒரு மனிதர்கள் தான், அவர்களை எப்படி வழிநடத்த வேண்டும் அப்படின்றது தெரிஞ்சு மனிதர்களாக அதற்கு மேலே ஒரு மரியாதையோடு நடத்த வேண்டும் அப்படின்றது தான். ஊட்டிஎஃப்எம் 101.8 நேரம் 6 மணி.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

தொடர்கிறது நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து ஆராய்ந்து காங்கிரஸ் செய்திகள் எஞ்சல் 6:10 விளக்கேற்றும் வேளை, 6 புதுக்கு மாநில செய்திகள் சென்னை எஞ்சல், 6:40 பெற்றது கமலு படுகு மொழி பாடல்கள், 7 திரைகாலம், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் சீன காய்கறி சாகுபடிகள் குறித்து விவசாயி நஞ்சன் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியமாக நடைபெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் இருக்கும். 9 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 திரையான, 9:30 நாடகமலர், விடியலை நோக்கி நாடகமே, இவர் எம் கே சுப்பிரமணிய அவர்கள் நடிக்கும். முரளிதரன், ராஜன், அப்பாசாமி, பரத்ராம், மீனாட்சி, விஸ்வநாதன், நந்தகோபால், பாலசுப்ரமணியம், அமைப்பு, அண்ணாமலை பாண்டியன். 10 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி நாளை காலை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளில் 6:05 ஆங்கிலத்தில் செய்தியில், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் வன மகோத்சவம் அல்லது வன திருவிழா வாரம் குறித்து உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் பசுமை தீர்ப்பாணையத்தின் ஒருங்கிணைப்பாளர் சிவதாஸ் அவர்களின் உரை. 7 காலை கதிர், நலமுடன் மாற, பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டும் சரியான முறை குறித்து பல்வேறு தகவல்களை வழங்குகிறார் டாக்டர் ஏஞ்சல். தொடர்ந்து திரைக்கானம். நிறைவாக சட்டம் அறிவோம். இந்திய தண்டனை சட்டம் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் மில்ட்ரிஸ் புதிய தகவல்களுடன், புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், தொடர்ந்து புதின பக்கங்கள், எழுத்தாளர் நாம் பாரத் சாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பலவம் புதின தொழில் 3rd பருவம். நிறைவாக சிகரம் தொடு விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 டீ கடி பேச்சு நகைச்சுவை, தொடர்ந்து திரைக்காலம், 8:45 திரைக்காலம் சென்னை என்று, 9 ரெட்ரோ ராகங்கள், 9:10 சைபால் வாங்க தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10 என்சிஆர்டி வழங்கும் விளம்பர தார நிகழ்ச்சி, 10:30 உழவர் மனம் நேரில் கருத்து பகிர்வு, 11 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை, தலைப்பு கடவுளாக வந்த மருத்துவர், தேசிய மருத்துவர்கள் தின நிகழ்ச்சி, 12:00 காங்கிரஸ் செய்திகள், 12:10 சிநேகிதியே நலவாழ்வில் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இனி தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: 20 பிரேக். 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 20 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவிக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வரி விதிப்பு செயல்படுத்தப்பட்டு 9 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் 1,95,000 கோடி ரூபாயை எட்டியதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 13.9% அதிகமாக என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரி கட்டமைப்பில் 1,65,00,000 பேர் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரி வருவாய் அதிகரித்ததோடு வரி விதிப்பிற்கான நடைமுறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிக தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தவிக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் இளையராஜாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒருவர் 35 கோடி ரூபாய் தர முன்வந்ததாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சட்டப்பேரவை தலைவருக்கு எதிராக கொண்டுவரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தொகையை தர அவர் முன்வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியதில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாரின் அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் இந்த தொகையை தர முன்வந்ததாகவும் இதுகுறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தவிக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிக அரசு பொறுப்பேற்ற 50 நாட்களில் மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மருத்துவர்கள் உரிய ஊதியம் கோரி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இக்கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3ஆம் தேதி வாக்கில் உருவாகக்கூடும். மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பு ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
2: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநகராட்சி முன்கள பணியாளர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் உணவு மற்றும் முகக்கவசம் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே வெறிநாய் கடித்ததில் 20க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்தன. தாம்பரம் போடி இடையேயான சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கங்களிலும் வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் ஆணையர் திரு அமல்ராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவில் ஆணி பிரம்மோற்சவ தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தில் உலமாக்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்ய அதற்கான இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப்பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவு வெண்கலப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர் 4-3 என்ற புள்ளி கணக்கில் ஜப்பானின் நரு செம்பாவை வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங் விஜய் சுண்டி இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இத்தாலியின் டேவிட் பெட்டோனி ஸ்டெஃபானோ இணையை வென்றது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபினந்த் பிரதிபாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 11-6, 11-7 என்ற செட்கணக்கில் சீனாவின் டாங் யுரேன் ஜாங் யீயி இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்மை பற்றி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18 21-6 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் கிறிஸ்டபல் காலிஸ்டா புர்வான்டோவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் ஆதர்ஷ்னி ஸ்ரீ, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரேலியா ஆகியோர் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: நேரம் 6:40, ஊட்டி எஃப்எம் 101.8.
5: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
6: நாக்குபிட்டன ஜனலாக நமஸ்காரம். இது ஊட்டி எஃப்எம் 101.8. ஜனகு சந்தித்தோ 6:41 இஜுமணி கட்டா நங்க ஊட்டி எஃப்எம் தொகைக்கே தூண்டித்தா இது பிட்டத கமலு எம்ப தலைப்பு தொகை பப்பா படுகுமொழி பாடல். இதோ இந்துன ஜனதொகை நிகழாய் இயக்காது. எத்தேயா நாம எகிவோ எத்தேய பாதவ தேடுவோம். நாங்க குலதேவராத நாங்க எத்தேயம்னா நாங்க நினைசாதி புதுகு முடுதறவா ஏனா சத்தியவாத எத்தேனி ஈரமாசி எத்தே துக்க எல்லாவ தீரு எத்தேயம்மா எங்கவ கண்ணாகி காத்துபா கண்ணெருடுன காத்துபா எல்லாவும் எல்லாவும் பேக்கெந்தோ நீ எங்க ஆசீர்வாதமாடோ எத்தேயம்மா.

0: நங்க என்னகிட்ட கேட்டதோ இதோ பெட்டத கமலும் படுகுமழி பாடல்கள். ஜனாவோ சந்தித்து ஆறு நலவத்துக்கு ஊட்டி எஃப்எம்ல டியூன் மாடுறது மாதிரியே பேடுவி. நீங்ககாய் படுக்காது நீங்கவ தேடி பண்ணுறா நீங்க ஊட்டி எஃப்எம் தோகை மர்ச்சி நீங்கவ நாயகி சந்து இதே ஜாமதோகை சந்திச்சினேன்.
1: திரு மேழ்மணி ஊட்டி எஃப்எம் 101.8 திரைக்காணம்.

ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு சல்லாக்குட்டி.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் ஹரிஹரன்.
1: கோவை வாவூசி மைதானத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரசு பொருட்காட்சியினை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத் ஆகியோர் ஜூன் 11 தொடங்கி வைத்து பொருட்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 459 பயனாளிகளுக்கு சுமார் 4 crore மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் பேரூராட்சியில் வனத்துறை மற்றும் கிரஷர் குவாரி உரிமையாளர் நலச்சங்கம் சார்பில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 20 acre நிலப்பரப்பில் 1200 மரக்கன்றுகளை நடும் பணிகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. இப்பணிகளை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை துணை இயக்குநர் ஜெயபால், இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் உஷா நந்தினி மற்றும் மாநில கிரஷர் குவாரி உரிமையாளர் நலச்சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மத்திய அரசின் சிறுபான்மையினர் விவகாரங்கள் அமைச்சகத்தின் சார்பில் நபார்டு ஆலோசனை சேவைகள் கழகம் மற்றும் பெங்களூரு ஆதித்யா பயிற்சி நிறுவனம் ஆகியன இணைந்து நடத்தும் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாடு பயிற்சி திட்டத்தின் துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குநர் ரவீந்திரன், வேளாண் வணிக மேம்பாட்டு மையத்தின் இயக்குநர் சோமசுந்தரம், திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் துறை பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தில் கோவை, பொள்ளாச்சி, ஈரோடு, நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சுமார் 4 நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்புகளில் வேளாண்மையின் பல்வேறு துறைகள் குறித்த நேரடி களப்பயிற்சி வழங்கப்படும் எனவும், மத்திய மாநில அரசுகள் சார்பில் பயிற்சி பெறுபவர்களுக்கு மாதந்தோறும் நிதியுதவி வழங்கப்படும் எனவும் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். ஜூன் 12 சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் தலைமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இதனை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் துவக்கி வைத்தார். இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான காலணி தயாரிப்பில் உள்ள தரக்கட்டுப்பாடுகள் குறித்த மானாக் மந்தன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள சீமா அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் இயக்குநர் கே ரமேஷ் மற்றும் துணை இயக்குநர் ரமித் சுரேஷ் ஆகியோர் பங்கேற்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கான காலணி தயாரிப்பில் கடைபிடிக்க வேண்டிய தர

0: வரவேற்பு மற்றும் வசதிகள் வழங்கப்பட்டன. மேலும் விமான நிலைய பணியாளர்களுக்கு உடற்பரிசோதனை மற்றும் கண் பரிசோதனை முகாம்கள் நடைபெற்றது. மேலும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரியோடு இணைந்து இரத்த தான முகாம் விமான நிலையத்தில் நடத்தப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட விமான நிலைய பணியாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். மேலும் விமான போக்குவரத்து துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து 50க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. பிரதமர் மோடி அரசின் 12 ஆண்டுகால சாதனைகளை விளக்கும் வகையில் கோவை உக்கடம் பகுதியில் உள்ள பெரியகுளம் ஸ்மார்ட் சிட்டி திட்ட குளக்கரையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பாராளுமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவருக்கு கோவை மாநகர மாவட்ட பாஜகவினர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரவிசங்கர் பிரசாத் மரக்கன்றுகளை நட்டு வைத்ததோடு பாஜக நிர்வாகிகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இந்நிகழ்வில் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத், பிரதமர் மோடி அவர்களின் 12 ஆண்டுகால ஆட்சியில் புரிந்த சாதனைகளை விளக்கும் வகையில் நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம். ஹரிஹரன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் நெல்சன் மண்டேலா மார்க் பகுதியிலிருந்து துவாரகா அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் 6 வழி சுரங்கப்பாதைக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 8.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6,969 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேற்கு தில்லியையும் தெற்கு தில்லியையும் இணைக்கும் வகையில் இந்த வழித்தடம் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் மாகில்பால்பூர் இடையே உயர்மட்ட சாலை அமைக்கவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் 7,54,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் 9,80,000 வேலை நாட்கள் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் காப்ரா இடையே 117 கிலோமீட்டர் நீள 4 மற்றும் 6 வழி சாலை அமைக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். 7,145 கோடி ரூபாய் செலவில் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் கான்பூர் காப்ரா ஆகிய இடங்களுக்கு சாகர், போபால் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள இடங்களுக்கும் நெடுஞ்சாலை இணைப்பு கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் மூலம் 1,20,00,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிடைக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நாட்டின் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை விரைந்து அளிக்குமாறு இதற்கென அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பான முதல்கட்ட தகவல்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாக அமைப்புகள் தரும் தகவல்களையும் சேர்த்து உரிய பரிந்துரைகளை அரசுக்கு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களுடன் இதுகுறித்து ஆலோசித்து கருத்துக்களை கேட்டு பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். தகவல்களை சேகரிப்பதற்கான வினாப்படிவம் தயார் நிலையில் இருப்பதாக உயர்மட்ட குழுவினர் தெரிவித்தனர். இப்படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்து பெற இருப்பதாகவும் கூறப்பட்டது. உயர்மட்ட குழுவின் செயல் திட்டத்தை பாராட்டிய திரு அமித்ஷா, இக்குழுவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருமாறு உள்துறை செயலருக்கு உத்தரவிட்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளில் அவர் ஈடுபட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், முதலீடுகளை ஊக்குவித்தல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகிய முக்கிய விஷயங்கள் குறித்து பிரான்ஸ் நாட்டு தலைவர்களுடன் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தவிருக்கிறார்.

0: அந்நாட்டின் நிதியமைச்சர் திரு ரொலான் லெஸ்கியூருடன் அவர் முக்கிய பேச்சுக்கள் நடத்தவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பல்வேறு துறைகளில் முக்கிய முடிவுகளை எடுப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைகளையும் திருமதி நிர்மலா சீதாராமன் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்தியாவின் வலுவான பொருளாதார கட்டமைப்பு, பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் அமைச்சர் எடுத்துரைக்கவிருக்கிறார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் மத்திய அரசு நியமித்துள்ளது. 1997 இந்திய வெளியுறவு பணியில் சேர்ந்த திரு கோஷ் சிகாகோவில் துணை தூதராக பணியாற்றி வருகிறார். திரு சோம்நாத் கோஷ் விரைவில் தமது புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது தாங்கள் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான், கைபர் பக்துன்வா மாகாணங்களில் பதுங்கியிருந்த தீவிரவாத குழுக்கள் மீது நேற்றிரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ISIS அமைப்புக்கும் அதன் ஆதரவு குழுக்களுக்கும் அதிக அளவில் உயிர்ச்சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் போது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் உள்ள 3 மாகாணங்களில் பாகிஸ்தான் படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 36 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். 163 பேர் காயமடைந்தனர். இதற்கு பதில் தாக்குதலாக ஆப்கானிஸ்தான் நேற்றிரவு ISIS ஆதரவு குழுக்கள் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முறைகேடான நடவடிக்கைகளை ஐநா அமைப்பும் சர்வதேச சமுதாயமும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் ஆப்கானிஸ்தான் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறது. இதனையடுத்து ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் உடனடியாக பிணை கைதிகளை விடுவித்து அமைதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் காபூலில் உள்ள பாகிஸ்தான் தூதரை அழைத்து அந்நாடு நடத்திய தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள சிவில் கைதிகள் மற்றும் மீனவர்கள் குறித்த பட்டியலை தூதரகங்கள் வாயிலாக பகிர்ந்து கொண்டுள்ளன. கடந்த 2008 மேற்கொள்ளப்பட்ட தூதரக உடன்படிக்கையின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் தேதி மற்றும் ஜூலை முதல் தேதி இந்த பட்டியலை இரு நாடுகளும் பகிர்ந்து வருகின்றன. இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், பாகிஸ்தானைச் சேர்ந்த 386 சிவில் கைதிகளும் 53 மீனவர்களும் தங்கள் வசம் இருப்பதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள பட்டியலில் 52 இந்திய சிவில் கைதிகளும் 198 மீனவர்களும் தங்கள் வசம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்தியர்களையும் மீனவர்களையும் படகுகளையும் காணாமல் போன இந்திய பாதுகாப்பு வீரர்களையும் விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. திரிபுராவில் போக்குவரத்து கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக திரிபுரா முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரியை சந்தித்து பேசியபோது அவர் இதை தெரிவித்தார். திரிபுராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப்பணிகள் குறித்து மத்திய அமைச்சரிடம் அவர் ஆலோசனை நடத்தினார். திட்டப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள உதவிடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். அமர்நாத் யாத்திரைக்கு செல்லும் முதல் குழுவினர் இன்று ஜம்முவில் உள்ள பகவதி நகர் முகாமுக்கு வந்து சேர்ந்தனர். அமர்நாத் யாத்திரைக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் யாத்ரீகர்கள் தங்குவதற்கான வசதியும் செய்து தரப்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். 57 நாள் அமர்நாத் யாத்திரை நாளை மறுநாள் பஹல்காம் மற்றும் பால்தால் வழியே மிகுந்த பாதுகாப்புடன் தொடங்க உள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. இப்போட்டி இரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி

0: இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபிநந்தன் பரிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25, ஊட்டியப்பம் 101.8. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்,
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: நேயர்களே, நாளை காலை 10 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: இனி தொடர்கிறது விவசாயிகளுக்கான சில அறிவிப்புகள்.

வானிலை அறிக்கை. அடுத்த 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னல் ஏற்பட வாய்ப்புள்ளது. புயல் மற்றும் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் விவசாயிகள் தங்களுடைய நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடுகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். கேரட் நடவு செய்துள்ள விவசாயிகளே, விதைத்த 45, 50 மற்றும் 60 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ லோட்ரோ ட்ரானிக் லிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். முட்டைகோசு சாகுபடி செய்துள்ள விவசாயிகளே, முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோய் காணப்பட்டால் இதனை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 1 லிட்டர் நீரில் 2.5 கிராம் என்ற அளவில் இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பூண்டு நடவு செய்துள்ள விவசாயிகளே, பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை, பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணுண்டு சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.5 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க மேங்கோசெப் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் அல்லது காப்பராக்சி குளோரைட் 1 லிட்டர் நீரில் 2.5 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும்.

பாகற்காய் நடவு செய்துள்ள விவசாயிகளே, காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள் நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் மலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2 முதல் 3 வரிசை மக்கா சோளம் அல்லது சோள வரம்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீலம் மற்றும் மஞ்சள் முறையே

பெருக்க 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். தேவையெனில் டைமெத்தியோட் 2.0 அதாவது 1 லிட்டர் நீரில் 2 மில்லி, தையாமிதக்சம் அல்லது 1 லிட்டர் நீரில் 2 மில்லி லிட்டர், இமிடாக்ளோரோபிட் 0.2 மில்லி 1 லிட்டர் நீரில், தெளிப்பான் கொண்டு மழை இல்லாத நேரங்களில் தெளிக்கலாம். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நேரம் 7:30, ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. தோட்டமும் தொழிலும்

0: வளம் தரும் வேளாண் காடுகள். வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில தமிழகத்துல வேளாண் காடுகளின் தேவை மற்றும் பயன்பாடு அப்படிங்கிற தலைப்புல நம்ம தமிழகத்துல வேளாண் காடுகளின் தேவை எந்த அளவுக்கு இருக்கு, எந்தெந்த தொழிற்சாலைகள்லாம் இந்த மரங்களினுடைய பயன்பாடு அதிக அளவுல இருக்கு, குறிப்பா நம்மளுடைய தமிழகத்துல அப்படிங்கறத பத்தி எல்லாம் பல தகவல்களை தரப்போறாரு பார்த்திபன் சார். வாங்க கேக்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம இந்த ஆல் இண்டியா ரேடியோ வேளாண் காடுகள் சார்ந்த தகவல் களஞ்சியம், அதாவது வளம் தரும் வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் மிகப்பெரிய தகவல் களஞ்சியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இதுல விவசாயிகளுக்கு தேவையான வனம் சார்ந்த புரிதல், வேளாண் காடுகள் சார்ந்த புரிதல், தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண் காடுகள், வன கொள்கைகள், வனச்சட்டங்கள், இதனுடைய தொழில் முறைகளை உருவாக்குதல், இது மாதிரி பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை நம்ம பல்வேறு விதமான எபிசோட்ல பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் கடந்த ஒரு 5-6 எபிசோடுகளை பாத்தீங்கன்னா, ஒரு முன்னோட்டமாக இந்திய வனங்கள், இந்திய வேளாண் காடுகள், இந்திய வனங்கள் சார்ந்த வேளாண் காடுகள் சார்ந்த தொழில் நிறுவனங்கள், வேளாண் காடுகள் சார்ந்த மரம் சார்ந்த நிறுவனங்கள், மரம் சாரா நிறுவனங்கள் மற்றும் தேசிய வேளாண் காடுகள் கொள்கை, இதை பத்தி எல்லாம் பார்த்தோம். இப்ப இந்த வாரம் நம்ம நேரா எங்க போறோம்னா, இதெல்லாம் இந்திய அளவுல பார்த்துட்டோம், தேசிய அளவில். இப்ப தமிழ்நாட்டில் வந்து உண்மையிலே இந்த வேளாண் காடுகளுக்கு தேவை இருக்கா, இதன் மூலமாக தமிழ்நாட்டில் வேளாண் காடுகள் எடுத்து செல்ல முடியுமா, இதன் மூலமா விவசாயிகள் வந்து ஒரு மரப்பயிரை ஒரு மாற்றுப்பயிராக எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, இது உண்மையிலே இந்த வேளாண் காடுகள் தமிழ்நாட்டில் இப்போ தான் அறிமுகப்படுத்தப்படுகிறதா, இதெல்லாம் பத்தி எல்லாம் பாக்குறதுக்கு தான் இந்த தமிழகத்தில் எப்படி வேளாண் காடுகளுடைய தாக்கம் எப்படி இருக்கும், எப்படி வேளாண் காடுகள் வந்து தமிழகத்தில் ஒரு சமூக பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும், அதை பத்தி பார்ப்பதற்கான ஒரு தகவல் களஞ்சியை தான் இந்த வாரம் நாம் பார்க்க போவது. ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் அக்ரோஃபாரஸ்டின் தமிழ்நாடு. ஏன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இறக்குறைய உங்களுக்கு மொத்த நிலப்பரப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு 130 லட்சம் ஹெக்டேருக்கு மேல இருக்கு. இல்ல இறக்குறைய ஒரு 45-55 ஹெக்டேர் வந்து இறக்குறைய விவசாயம் நல்லாக நடந்து கொண்டிருக்கிறது. 20 லட்சத்திற்கு மேல மேக்சிமம் 26 லட்சம் ஹெக்டேர் வந்து பாத்தீங்கன்னா

ஒரு ஃபேலோஸ் சும்மாவே லேண்டு கிடக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்டு இருக்கு, ஃபேலோ லேண்ட்ஸ் இருக்கு. இது எல்லாம் நம்ம எப்படி வேளாண் கடலில் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கு, அதற்கு நம்ம என்ன பண்ணணும், தமிழ்நாட்டில் மரங்களின் தேவையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். மரங்களின் தேவை என்றுன்னா, இன்றைக்கு மரம் பயன்படுத்தாத நிறுவனங்களே இருக்கவே இருக்காது. அது தேசிய அளவில் மட்டுமில்லாமல் தமிழகத்திற்கும். தமிழகத்தில் ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம எல்லாரும் காகிதம் பயன்படுத்துவோம். இந்த காகிதம் வந்து என்ன நினைக்கிறோம், இன்றைக்கி நம்ம எல்லாம் டிஜிட்டல் ஏரால இருக்கிறோம், காகிதத்தின் பயன்பாடே இருக்காதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பெர் கேபிட்டா பேப்பர் கன்சம்ப்ஷன் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே கூறிய மாதிரி ஒரு 16 கிலோ ஒரு ஆண்டுக்கு ஒரு இண்டிவிஜுவல் பயன்படுத்துகிறார் என்று சொல்லுவேன். இந்த பேப்பர் வந்து முன்னாடியால் ரைட்டிங் பேப்பர், நியூஸ் பேப்பர் மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கு பேப்பர்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பேப்பர், டிஷ்யூ பேப்பரில் ஆரம்பித்து சானிட்டரி நாப்கின், ஃபார்மா பேப்பர், ஆல்மோஸ்ட் ஆல் பேக்கேஜிங் பேப்பர், ஃபுட் இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியும் இன்னைக்கு காகிதம் பயன்படுத்தாத தொழில் நிறுவனங்கள் இருக்கவே இருக்காது. அப்போ என்னாகும், 1 கிலோ காகிதம் உருவாக்குவதற்கு குறைந்தபட்சம் 2.5 கிலோ மரம், அதிகபட்சம் 4-4.5 கிலோ மரம் தேவைப்படுகிறது. அந்த மரத்துடைய பண்பாடை பொறுத்திருக்கு, மரக்கூலினுடைய தன்மையை பொறுத்திருக்கு. அப்ப என்னாகும், இவ்வளவு பேப்பர் உற்பத்திக்கு இவ்வளவு மரங்கள் தேவை. இந்த மரங்கள் காடுகளிலிருந்து ஒன்று பெறப்பட்டது, கடந்த 10-15 ஆண்டுகளாக காடுகளிலிருந்து மரம் பெறப்படாத சூழல் உருவாக்கப்பட்டது. அப்ப எங்கிருந்து எடுக்க முடியும், வேளாண் காடுகளிலிருந்து எடுக்க முடியும். அதுதான் இந்த வேளாண் காடுகளின் தேவை. அந்த வகையில் உண்மையிலே தமிழகத்தில் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 டிஃபரெண்ட் செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியிலே மரங்களின் தேவை பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு 200,00,000 டன் மரம் தேவைப்படுகிறது. இது தமிழகத்தில் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. நம்ம மற்ற சின்ன சின்ன செக்டர் இண்டஸ்ட்ரி எல்லாம் எடுக்கல, மேஜர் செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி மட்டும் தான் எடுத்திருக்கேன். இந்த 8 செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் தமிழகத்திற்கு மட்டும் ஆண்டுக்கு 200,00,000 டன் மரம் தேவைப்படுகிறது. இதை கேட்டாலே நமக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா இவ்வளவு மரங்கள் தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. சில மரங்கள் விவசாயிகளிருந்து வருகிறது, சில மரங்கள் வெளிநாடுகளிலிருந்து வருகிறது, சில மரங்கள் வந்து பிற மாநிலங்கள்லேருந்து வருது, சில மரங்கள் வந்து வனத்துறையிலிருந்து எடுக்கப்படுகிறது. அதாவது எப்படின்னா இந்த டேப்கான் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் அங்கிருந்து கூட எடுக்கப்படுகிறது. இதற்கெல்லாம் டோட்டல் தேவை பார்த்தீங்கன்னா 200,00,000 டன் மரம் தேவைப்படுகிறது. இந்த கேட்டகரிஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு 7-8 விதமான கேட்டகரி சொல்லலாம். முதல் கேட்டகரி என்று பார்த்தீங்கன்னா தடிமரம் தொழிற்சாலைகள். இந்த தடிமரத்துடைய தேவை வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னென்ன, ஹவுசிங் பாலிசி. எல்லாரும் வீடு கட்டணும்னு நினைச்சா எல்லா தேக்கு மரத்துலாம் வீடு கட்டணும்னு நினைப்பாங்க. இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் நல்ல ஸ்கோப் வந்துருச்சு. இன்னைக்கு கிச்சன்னா மாடர்னைஸ்டு கிச்சன் வரணும், ஹாலுனா அப்படித்தான் இருக்கணும், பெட்ரூம்னா அப்படித்தான் இருக்கணும். இது எல்லாமே என்ன, இன்டீரியர் டெக்கரேஷன். ஹவுசிங்கே பத்தி பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் டிசைன் ஹவுசிங். அன்னைக்கெல்லாம் வீடு கட்டுறப்ப நம்ம லோக்கல்ல ஒரு கொத்தனார் வாங்கி நம்ம வீட்டில் வீடு கட்டிகிட்டே இருப்போம். இன்னைக்கு அப்படி இல்லை, அதுக்கு ஒரு டிசைன் வாங்குறாங்க, ஒரு இன்டீரியர் செட் பண்றாங்க, இன்டீரியருக்கு ஏற்ற மாதிரி பிளைவுட்டு, பார்ட்டிகல் போர்டு, எம்டிஎஃப், எல்டிஎஃப், டிம்பர் எல்லாமே இருக்கு. ஏன்னா மரத்துடைய பயன்பாடுகள் வந்து இன்னைக்கு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஹவுசிங் பாலிசினால என்ன ஆகுது, மக்களுடைய தேவைகள் நிறைய கூடியிருக்கு. அந்த தேவைகள் மரம் சார்ந்த தேவைகள் கூடியிருக்கனால மரத்தின் தேவை, அது தடிமரத்தின் தேவை. தமிழகத்துல தடிமரத்தை பாத்தீங்கன்னா டிம்பர் இண்டஸ்ட்ரீஸ் என்று அழைப்பார்கள். சில பேர் உட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் என்று அழைப்பார்கள். ஆனா டிம்பர் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுக்கலாம், தடிமரம் எக்ஸ்க்ளூசிவ் செப்பரேட் பண்றதுக்காக. இதுல 3 விதமான கேட்டகரிஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு தமிழ்நாட்டில். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், பெரிய தொழில் நிறுவனங்கள். அவர்களே பாத்தீங்கன்னா மேக்சிமம் இம்போர்ட்டர் மரத்தை தான் நம்பி இருப்பாங்க. அது வந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இவர்களுக்கு ஆண்டுக்கு தேவை பாத்தீங்கன்னா மரத்துடைய தேவை ஏறக்குறைய 2000-2700 சிபிஎம் மரம் தேவை. இவர்கள் மேக்சிமம் இந்த பெரிய நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா வெளிநாடுகள் தான் மரம் இம்போர்ட் பண்ணப்படுது. அது குறிப்பா வந்து தேக்கு எடுத்துக்குங்க, நீங்க எந்த சந்தைக்காலும் போங்க, தேக்குன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் வந்து சொல்றது ஃபர்ஸ்ட் கேட்க என்ன தேக்குன்னு தான் கேட்பாங்க. நம்ம ஆல்வேஸ் தேக்கு தான், என்ன தேக்கு வேணும்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், பர்மா தேக்குன்னு தான் சொல்லுவோம். நீங்க பர்மா தேக்குன்னா பர்மாக்கு தான் போய் வாங்க முடியணும். ஏன்னா இன்னைக்கு காலம் ஃபுல்லாக மாறிடுச்சு. இன்னைக்கு அவங்க பாத்தீங்கன்னா 22 நாடுகள்ல இருந்து தேக்கு நம்ம ஊர்லயே தமிழ்நாட்டில் கிடக்கு. ஸோ இது ஏன் சொல்றேன், நம்ம ஊர்ல உள்நாட்டு மரங்கள் இல்லை. இந்த நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள் பூராமே வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மரங்களை சார்ந்து அதன் மூலமாக நம்ம டொமஸ்டிக் கன்சம்ஷனுக்கும் தொழிற்சாலை பயன்பாட்டுக்கும் அறுத்து கொடுத்து வருகிற மதிப்பு கூட்டு கொடுத்து வருகிறார்கள். இது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ரெண்டாவது மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். இந்த மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் குறைந்தபட்சம் ஒரு 5000-6000 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு 600 சிபிஎம் மரம் பயன்படுத்துவாங்க. இவருடைய மொத்த தேவை, அதாவது ஆனுவல் வுட் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு குறைந்தபட்சம் ஒரு 400,000 சிபிஎம் மரம் தேவைப்படுகிறது. அதே வந்து இந்த மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் நான் சொன்னேன்ல, 5000 இண்டஸ்ட்ரீஸ்க்கு மேல இருக்கிறாங்க. இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவை பார்த்தீங்கன்னா ஒரு 600 சிபிஎம் பெர் இயர் யூஸ் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும், இவர்களுக்கு தேவையான மரங்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது. கடைசியா பாத்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், இவர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. இண்டிவிஜுவல் கூட ஒரு இண்டஸ்ட்ரியா இருப்பாங்க, ஒரு சின்ன கார்பெண்டர் கூட வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி ஆக்ட் பண்ணுவார். அவருடைய தேவையை பாத்தீங்கன்னா மரங்கள் தேவை நிறைய இருக்கும். ஒரு மாசத்துக்கு 5 சிபிஎம் பண்ணுவார், கியூபிக் மீட்டர் பண்ணுவார். அப்ப என்ன ஆகும், இவர்களின் ஆண்டு தேவை இவருக்குரிய 15,00,000 சிபிஎம்க்கு மேல தேவைப்படும். ஸோ டோட்டலா இதெல்லாம் டன்னு கணக்கில் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 30-35 லட்சம் டன்னு இந்த தடிமரத்திற்கு மட்டும் தேவைப்படுகிறது. இந்த 3 செக்டர்

0: സബ് ഇൻഡസ്ട്രീസ്. എണ്ണ സെക്ടർ സബ് ഇൻഡസ്ട്രി, ലാർജ് സ്കെയിൽ ഇൻഡസ്ട്രി, മീഡിയം സ്കെയിൽ ഇൻഡസ്ട്രി, സ്മാൾ സ്കെയിൽ ഇൻഡസ്ട്രി, இவர்கள் அனைத்துமே தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல ஏற்கனவே தமிழகத்தை சுற்றியுள்ள ஒரு 4-5 சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் தென்னிந்திய மாநிலங்களுக்கு போடாமே இங்கிருந்து தான் மரம் வந்து வேல்யூ ஆர்டர்ட் ப்ராடக்ட்ஸா செய்யப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறது. ஸோ இவர்களுக்கு ஆண்டுக்கு மரத்தின் தேவை பார்த்தீங்கன்னா கூடிக்கொண்டே இருக்கிறது. இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் ஈவன் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசக்கெல்லாம் கூட இங்கிருந்து மரப்பொருட்களை செஞ்சு அனுப்புறாங்க. இந்த மாதிரி நிறைய தேவைகள் இருக்கு. தடிமரத்தின் தேவை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. இவ்வளவு நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. தடிமரம்னா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, சாமில் இருக்கிறது மட்டும் தான் தடிமரம் நினைச்சிட்டு இருப்பாங்க. சாமில் என்ன பண்றாங்க, தே ஆர் பிரைமரி ப்ராசஸிங் சென்டர்ஸ். மரத்தை அறுத்து பலகையா தான் கொடுப்பாங்க. அந்த பலகை இன்னொரு இடத்துக்கு போகுதுல, அங்கதான் இது மதிப்பு கூட்டப்படுது. அதனாலதான் மூணு கேட்டகரியா பிரிச்சிருப்பேன் நான். ஒண்ணு வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மரத்தை மட்டும் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க, எங்க தேவையோ அறுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், இவர்கள் மரம் தேவை மரம் அறுத்து. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா பெரிய அளவுல சாமில்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, ஆனா அவர்கள் தான் இந்த மரத்தின் பயன்பாட்டை டிசைட் பண்றாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான ஆராய்ச்சி மூலமாக தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு செக்டர்ஸ் ஆஃப் தடிமரம் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ், டிம்பர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இருக்கும். இவர்களுக்கு தேவையான ஆண்டுக்கு தேவையான மரங்கள் மட்டும் குறைந்தபட்சம் 30 லட்சம் டன், அதிகபட்சம் 35-38 லட்சம் டன் மரம் தேவைப்படுகிறது என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அப்ப இதுக்கு தேவையான மரங்கள்னா எவ்வளவு ஏரியா வரணும்னு பாத்துங்க, எவ்வளவு மரம் வளர்க்க வேண்டும் என்று. இன்றைக்கு கணக்கெடுப்பு பிரகாரம் 80-88% இந்த தடிமரங்கள் வந்து இம்போர்ட் பண்ணப்படுறவங்க மூலம் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தேக்கு தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது, ஆனா இம்போர்ட் தான் செய்யப்படுகிறது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி தமிழகத்தில் மட்டும், நான் இந்தியா முழுவதும் சொல்லல, தமிழகத்திற்கு மட்டும் தான் சொல்றேன். இரண்டாவது கேட்டகரி பாத்தீங்கன்னா பிளை அண்ட் பேனல் இண்டஸ்ட்ரீஸ். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பிளைவுட் இண்டஸ்ட்ரீஸே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 50-க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இவர்கள் என்ன பண்றாங்க, எங்கெங்கெல்லாம் தடிமரம் உட்ல வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து சாலிட் வுட், மரத்தை டைரக்டா அப்படியே கதவா மாத்துவாங்க. இரண்டாவது வந்து இன்ஜினியர் வுட், கம்போசிட் வுட் என்று அழைப்பார்கள். மரத்தை ஷீட் ஆக்குவாங்க, சீட்டை ஒண்ணுக்கு மேல ஒட்டு ஒட்டி பிளைவுட். மரத்தை சின்ன சின்ன பொடி தூளாக்குவாங்க, அப்ப என்ன அது பார்ட்டிகிள் போர்டு. மரத்தை கூழாக்குவாங்க, எம்டிஎஃப் மீடியம் டென்சிட்டி ஃபைபர் போர்டு. மரத்தை சிப் ஆக்குவாங்க, சிப் போர்டு. லேமினேட்ஸ், லேமினேட் போர்டு. இந்த மாதிரி பிளாக் போர்டு, மரம் எங்கெங்கெல்லாம் வேஸ்ட் மரம் இருக்கோ அதில் சின்ன சின்ன கலியை பிரித்து அந்த கலியை போட ஒட்டி அதுக்கு மேலே ரெண்டு வினி ஷீட்டை ஒட்டி பிளைவுட் ஷீட்டை ஒட்டி உங்களுக்கு பிளாக் போர்டை கொடுத்துருவாங்க. இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில் இந்த மல்டிஸ்டோரி பில்டிங்கில் பூரா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிச்சன் மாடர்னைசேஷன் பூரா பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். ஸோ இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் பூரா சாலிட் வுட் பயன்படுத்துறது குறைஞ்சிருச்சு. ஒரு காலத்தில் இன்டீரியர் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா மரம் சார்ந்த வேலைப்பாடுகள் தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 90% மரம் சார்ந்த வேலைப்பாடுகள். இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா, கடந்த 10 ஆண்டுகளில் 90% இன்டீரியர் டெக்கரேஷன் எதில் இருக்கு, இன்ஜினியர் வுட் ப்ராடக்ட்ஸ். ஸோ மரத்தை டைரக்டாக பயன்படுத்துவதில்லை, சாலிட் வுட் வேற, இன்ஜினியர் வுட் வேற. இன்றைக்கு கதவே பார்த்தீங்கன்னா சாலிட் வுட்டை விட்டுட்டாங்க, இன்ஜினியர் வுட்டுக்கு வந்துட்டாங்க. பார்ட்டிகல் போர்டு, பிளைவுட், பிளாக் போர்டு, இதெல்லாம் தான் பெரிய பெரிய வீடுகள் எல்லாமே இப்படி வந்தாச்சு. ஏன்னா இதனுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த இன்ஜினியர் வுட்ல என்ன அட்வான்டேஜ்னா சாலிட் வுட்டில் இருக்க குவாலிட்டி வந்து ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, அதை மாற்ற முடியாது. ஆனா இன்ஜினியர் வுட்ல குவாலிட்டியை மாத்தலாம். எப்படி, அடர்த்தியை கூட்டம்னா கூட்டிக்கலாம், அடர்த்தியை குறைக்கணும் குறைச்சிக்கலாம். உங்களுக்கு அறுக்கக்கூடிய இந்த பிளக், டியூரபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி, இவை அனைத்தையும் உருவாக்க முடியும். அதனால தான் என்ன ஆகுது, கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் புது புது இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வராமிச்சு. இன்றைக்கு ஏறக்குறைய 50-ல் இருந்து ஒரு 60-65 இண்டஸ்ட்ரீஸுக்கு மேல லார்ஜ் ஸ்கேல் கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் ஸ்கேல் வினீர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வந்தா ஆரம்பிச்சு. தமிழ்நாட்டில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்ட்டிகல் போர்டு இண்டஸ்ட்ரியே கிடையாது, இன்றைக்கு வந்தாச்சு புது இண்டஸ்ட்ரீஸ். 2023 மேல பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் போர்டுக்குன்னே தனி இண்டஸ்ட்ரி வந்தாச்சு. தமிழ்நாடோட பார்டர்ல பாத்தீங்கன்னா எம்டிஎஃப் இண்டஸ்ட்ரி வந்தாச்சு, ஆந்திரால கலகசி பக்கத்துல பாத்தீங்கன்னா பாட்டிகள். அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பொருட்கள் எங்கிருந்து போகுது, தமிழ்நாடுல தான் போகுது மூலப்பொருள். அப்ப என்ன ஆகுது, இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் கருத்தில் கொண்டீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 50-65% இண்டஸ்ட்ரீஸ் வந்தாச்சு. அது பாட்டிகல் போர்டு இண்டஸ்ட்ரி, பிளைவுட் இண்டஸ்ட்ரி, வினீர் இண்டஸ்ட்ரி, டோர் இண்டஸ்ட்ரி, ஈவன் இந்த பிளஷ் டோர் என்று அழைப்பார்கள், இந்த எதாவது வேஸ்டா இருக்க மரம் ரீப்பர் இருக்கலாம் அதை போல வச்சு பிளஸ் டோர் பண்ணிடுறாங்க, பிளஸ் டோர் இண்டஸ்ட்ரீஸ். இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இதனுடைய தேவை மட்டும் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 10 லட்சம் டன், அதிகபட்சம் 15 லட்சம் டன். இதெல்லாம் மீறி ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடியில வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பர்னிச்சர் பார்க் வந்தாச்சு. அந்த பர்னிச்சர் பார்க்ல மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினியர் வுட் இண்டஸ்ட்ரீஸ் தான் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவர்களுக்கு ஆண்டுக்கு தேவையான மரத்தின் அளவு குறைந்தபட்சம் 10 லட்சம் டன், அதிகபட்சம் 15 லட்சம் டன். இது வந்து இன்னும் கூடத்தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரீசெண்டா ஒரு எஸ்டிமேட் என்ன சொல்லுது, அதாவது ஒட்டுப்பழக, அதாவது கம்போசிட் வுட், இன்ஜினியர் வுட் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் ஆண்டுக்கு 10-12% வளர்ச்சியை கண்டுள்ளது. தேவை வந்து இன்றைக்கு என்ன தேவையோ அதுல இருந்து 3-4 மடங்கு அடுத்த 15 ஆண்டுகளை கூடுன்றாங்க. இன்னைக்கு 10-15 லட்சம் டன்னா இது குறைந்தபட்சம் 40-60 லட்சம் டன் போயிருன்றாங்க. அப்ப என்ன ஆகும், எங்கிருந்து மரம் இருக்கிறது, இன்ஜினியர் வுட் எல்லாமே என்ன மீடியம் டென்சிட்டி ஃபாஸ்ட் குரோயிங் ஸ்பீசிஸ்ல இருந்தா வருது. இதெல்லாம் மரத்துக்குரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறனால தான் தமிழ்நாட்டில் இந்த இண்டஸ்ட்ரீஸ் கூடிட்டே இருக்கிறதுனால வேளாண் காடுகளுடைய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. செகண்ட் செக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இப்ப நம்ம பாக்குறது பூராமே தமிழகத்தை மட்டும்தான், பேன் இண்டியா லெவல் இல்ல, அதை பத்தி நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம். மூன்றாவது செக்டர் இண்டஸ்ட்ரி பல்ப் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 200 மேற்பட்ட பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அதுல 2 இண்டஸ்ட்ரி தான் வந்து மரம் சார்ந்த பேப்பர் இண்டஸ்ட்ரி. மித்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேஸ்ட் பேப்பரை வச்சுதான் பேப்பர் எடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம அதை பத்தி பார்க்க தேவையில்லை. இந்த மரம் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டே ரெண்டு இருக்காங்க. ஒன்னு கரூர்ல இருக்கு, இன்னொன்னு ஈரோடுல இருக்கு. மூணாவது ஒரு இண்டஸ்ட்ரி கரூரோட செகண்ட் பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி மணப்பாறை பக்கம் முண்டிப்பட்டின்ற இடத்துல வந்துச்சு. இந்த இண்டஸ்ட்ரிக்கு தான் தேவை. வேளாண் காடுகள் திட்டத்தை தமிழகத்தில் ஆரம்பிக்கிறப்ப 2004-05 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் காகிதக்கூழ் நிறுவனங்களுடன் இணைந்து காகிதக்கூழ் ஒப்பந்தப்படி சாகுபடி தடுத்து அறிமுகப்படுத்தினோம். அப்ப அறிமுகப்படுத்துறப்ப அன்றைக்கு காலகட்டங்களில் அன்றைக்கு மரத்தின் தேவை ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா 2,00,000 டன் தான். இன்னைக்கு 2026 இன்றைக்கு ஆண்டுக்கு தேவை 17,50,000 டன் மரம் 2 நிறுவனங்களுக்கு மட்டும். 2,00,000 டன் எங்க இருக்கு, 17,00,000 டன் எங்க இருக்குன்னு பாத்துங்க. ஏன் சொல்றேன்னா மரத்தின் தேவை அதிகமாயிருச்சு, காகிதத்தின் பயன்பாடு அதிகமாயிருக்கு, காகிதத்தின் தேவை அதிகமாயிருச்சு. அப்ப என்ன ஆகும், மரத்தின் தேவை அதிகமாயிருச்சு. 2,00,000 டன் இருக்கிறப்ப 100% வனத்துறை இருந்து பெறப்பட்டது. இன்னைக்கு 17,00,000 டன் கிடைக்கிறப்ப குறைந்தபட்சம் 90% விவசாயிகளிடம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளது. அதனாலதான் இன்னைக்கு சவுக்கு மரமாகட்டும், தைல மரமாகட்டும், மலைவேம்பு மரமாகட்டும், இதற்கெல்லாம் தமிழகத்துல வந்து நிறைய டிமாண்ட் இருக்கு. காரணம் என்னன்னா இந்த நிறுவனங்களின் தேவை அறியும். மூணாவது செக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி என்ன, காகித கூழ் நிறுவனங்கள். இதுதான் அடுத்த செக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் வந்து தடிமரங்கள், டிம்பர் மட்டும் பார்த்தோம். இரண்டாவது என்ன பண்ணோம், ஒட்டுப்பலகை, கம்போஸ் இன்ஜினியர் வுட் ப்ராடக்ட்ஸ். ஒட்டுப்பலகை மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாம் கம்போசிட் வுட்ஸ், இன்ஜினியர் வுட் ப்ராடக்ட்ஸ் அழைக்கக்கூடிய இந்த பிளை அண்ட் பேனல் இண்டஸ்ட்ரியை பார்த்துட்டோம். மூன்றாவது இண்டஸ்ட்ரி என்ன பார்த்தோம், பல்ப் அண்ட் பேப்பர். இதற்கு ஆண்டுக்கு தேவை 17,00,000 டன். தடிமரத்துக்கு 30-35 லட்சம் டன், பிளைவுட்டுக்கு வந்து 10-15 லட்சம் டன், அண்ட் காகிதக்கூழுக்கு வந்து 17,00,000 டன் குறைந்தபட்சம் தேவைப்படுகிறது ஆண்டுக்கு. அப்ப இதெல்லாம் எங்கிருந்து எடுக்க முடியும், அப்ப என்ன ஆகும், இந்த மரத்தின் தேவை எங்கிருந்து பூர்த்தி செய்ய முடியும்னா வேளாண்காரர்களை தமிழகத்தில் இன்டென்சிவா ப்ரமோட் பண்ணாதான் இந்த நிறுவனங்களுக்கு தேவையான மரங்கள் கிடைக்கும். இந்த நிறுவனங்களுக்கு மரங்கள் மட்டும் இல்ல, விவசாயிகளுக்கு மரம் வளர்ப்பு மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த தேவை உருவாக்கியுள்ளது. இப்ப என்ன வேணும், மண்ணுக்கேற்ற மரம், சூழலுக்கேற்ற மரம், இதையெல்லாம் கொண்டு வரணும். இதை அடுத்து பார்ப்போம். இது வந்து மூணாவது செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஏன்னா தமிழகத்துல மரங்களின் தேவையை தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து வேளாண் காடுகள் தொழில்நுட்பங்களை பாக்குறப்ப ஈஸியா இருக்கும். உண்மையிலேயே உங்களுக்கு இந்த தகவல் களஞ்சியத்தை மூலம் நல்ல இந்த தகவல் பரிமாற்றங்களை பரிமாறுவதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை உள்ள நல்ல தொழில்நுட்ப தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேர்களை, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வேளாண் காடுகள் ஏன் தேவைப்படுது, அது சார்ந்திருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் பார்த்திபன் சார் சொல்ல கேட்டோம். இது இதோட முடியலைங்க, இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரமும் கேட்கலாம். இதே மாதிரி தொடர்ந்து வேளாண் காடுகள் சார்ந்த தகவல்களை தாங்கி இந்த நிகழ்ச்சி 100 உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மிஸ் பண்ணாம கேளுங்க.
2: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள்.
1: மண்ணின் பௌதீக, ரசாயன மற்றும் உயிரியல் பண்புகள் சமநிலையில் இருக்கும் பொழுது அது வளமான மண்ணாக கருதப்படுகிறது. ஒரு நாடு உணவு தேவையில் தன்னிறைவு பெறுவது அந்நாட்டின் மண்வளம் மற்றும் பயிர் உற்பத்தி தன்மையை சார்ந்து இருக்கிறது. பயிர் உற்பத்தி தன்மையை பெருக்கிட பல்வேறு தொழில்நுட்பங்களை கையாளுகிறோம். அதில் ஒன்றுதான் ரசாயன இடுபொருட்களை பயன்படுத்துவது. பயிர் உற்பத்தியில் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சி பூஞ்சான கொல்லிகளை பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமாக பயன்படுத்துவதால் மண்வளம் வெகுவாக குறைக்க சுற்றுச்சூழலும் மாசுபட்டுள்ளது. இதனால் மண்ணில் வாழும் உயிரினங்களில் நுண்ணுயிரிகள், புழுக்கள் எண்ணிக்கை மற்றும் வகைகள் குறைந்துவிட்டது. மேலும் பயிர்களை தாக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்கள் பெருகிவிட்டதால் சாகுபடி செலவு அதிகரித்ததுடன் வேளாண் விளைபொருட்களின் தரமும் குறைந்துவிட்டது. இவ்வாறு ஏற்படும் இழப்பீடுகளையும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டினையும் தடுத்திட அங்கக வேளாண்மையின் வழிமுறைகள் மிகவும் அவசியமானதாக திகழ்கிறது. உயிர் உரங்கள். உயிர் உரங்கள் என்பன மண்ணில் உள்ள கண்ணுக்கு தெரியாத நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகள் சில. வளிமண்டலத்தில் உள்ள தலைசத்தை நைட்ரஜனை நிலைநிறுத்தவும் மண்ணில் உள்ள பயிர் எடுத்துக்கொள்ள இயலாமல் கரையாத நிலையில் உள்ள மணிச்சத்தை கால்சியம் பாஸ்பேட், அலுமினியம் பாஸ்பேட் மற்றும் இரும்பு பாஸ்பேட் இவற்றை கரைக்கவும் கிடைக்காத நிலையில் இருக்கும் சாம்பல் சத்தை பயிரின் வேருக்கு கிடைக்க செய்யும் திறன் கொண்ட வீரியமிக்க நுண்ணுயிரிகளை ஆய்வகத்தில் தனித்து

0: தூய்மைப்படுத்தி பேரளவு உற்பத்தி முறையில் அதன் எண்ணிக்கையை அதிகரித்து உரங்களாக மாற்றிக் கொடுப்பதே உயிர் உரங்கள் என்பன ஆகும். இவ்வகை உயிர் உரங்களை விதை அல்லது மண்ணின் வழியாக அளிக்கும் போது பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்க உதவி செய்கிறது. எனவே இந்நுண்ணுயிரிகளின் உதவியால் பயிர்கள் மண்ணிலிருந்து ஊட்டச்சத்துக்களை எளிதில் எடுத்துக்கொள்ள முடிகிறது. நுண்ணுயிரி உரங்கள் அவற்றின் செயல்பாட்டின் அடிப்படையிலும் அவற்றின் தன்மையின் அடிப்படையிலும் வகைப்படுத்தப்படுகின்றன. நுண்ணுயிரி உரங்களை உபயோகப்படுத்துவதால் 30% தலைசத்தும் 20% மணிசத்தும் சேமிக்கப்படுகிறது. சில நுண்ணுயிரிகள் தலைசத்தை நிலைநிறுத்துவதோடு பயிர் வளர்ச்சிக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகளான இண்டோல் அஸ்டிக் அமிலம் மற்றும் ஜிப்ரலிக் அமிலம் ஆகியவற்றை உற்பத்தி செய்கிறது. இதனால் பயிர்களில் அதிக வேர்களும் தூர்களும் இலைகளும் தோன்றி துரித வளர்ச்சி அடைகிறது. திரவ உயிர் உர பயன்பாட்டு முறைகள். விதை நேர்த்தி 125 மில்லி லிட்டர் ஹெக்டருக்கான விதை, நாற்று நேர்த்தி 375 மில்லி லிட்டர் ஒரு ஹெக்டருக்கு, மண்ணில் ஈடுதல் 500 மில்லி லிட்டர் ஒரு ஹெக்டருக்கு. ஊட்டச்சத்து மேலாண்மையில் நுண்ணுயிரி உரங்களில் பங்கு. ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தினை சரியான அளவில் சரியான பருவத்தில் அளித்து பயிர் விளைச்சலை அதிகரிப்பதாகும். மண் வளத்தை பாதுகாத்திடவும் உயிர் உற்பத்தியை பெருக்கிடவும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையை பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக விளங்குகிறது. ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தினை வழங்குகிறது. இதன் முக்கிய நோக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு பயிரிடப்படும் செலவினை குறைப்பதாகும். பழங்காலம் முதலே உழவர்கள் தங்கள் மண் வளத்தை பாதுகாத்திட அங்கக உரங்களை பயன்படுத்தி வருகின்றனர். பயிர் அறுவடைக்கு பின்னர் பண்ணை உரத்தை பயன்படுத்தும் வழக்கத்தை அவர்கள் கடைபிடித்து வந்ததால் மண்வளம் மற்றும் அங்கக கரிமம் குறையாமல் இருந்து வந்தது. இதனால் மண்ணின் ரசாயனம், பௌதீக மற்றும் உயிரியல் பண்புகள் மேம்படுத்தப்பட்டது. பெருகி வரும் மக்கள் தொகைக்கு உணவளிப்பதற்காக ரசாயன உரங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டதால் மண்ணின் வளம் குறைய தொடங்கியது. அங்கக வேளாண்மை இப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வாக அமைகின்றது. இதில் ரசாயன உரங்களுக்கு பதிலாக அங்கக உரங்கள் பயன்படுத்தப்படுவதால் மண்ணின் வளம் பாதுகாக்கப்படுகிறது. உயிர் உரங்கள் எனப்படுவது பயிர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை கொண்டு தயாரிக்கப்படுவதாகும். இவற்றினை பயிர்களுக்கு இடும் பொழுது இவை மண்ணில் சென்று அதிக அளவில் பெருக்கமடைந்து பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை எளிதில் பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாற்றியளிக்கிறது. நாம் சுவாசிக்கும் காற்றில் 78% தலைச்சத்து உள்ளது. இதனை ரைசோபியம் என்னும் பாக்டீரியா பயிர் வகை பயிர்களில் வேர் முடிச்சுகளில் வாழ்ந்து கொண்டு அதனை கிரகித்து பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாற்றி தருகிறது. இவ்வகை பாக்டீரியா பொதுவாக மண்ணில் வாழக்கூடியது. ஆனால் இவை பயிர் வகை பயிர்களோடு கூட்டு வாழ்க்கை நடத்தும் பொழுதுதான் தலைசத்தை நிலைநிறுத்தும் தன்மை கொண்டிருக்கும். இக்காரணத்திற்காக நம் முன்னோர்கள் பயிர் வகை பயிர்களை பயிர் சுழற்சியின் ஒரு அங்கமாக பின்பற்றி வந்தனர். நம் மண்ணில் மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து அதிக அளவில் இருக்கிறது. ஆனால் இவை பயிர்கள் கிரகிக்க முடியாத நிலையில் இருக்கும். பாஸ்போ பாக்டீரியா மற்றும் சாம்பல் சத்திற்கான பாக்டீரியா போன்றவை தன் செல்களில் இருந்து சுரக்க அங்கக அமிலங்கள் மற்றும் நொதிகள் மூலமாக அதனை கரைத்து பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாற்றியளிக்கின்றது. உயிர் உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துவதன் மூலம் மண் வளத்தை பாதுகாப்பதோடு பயிர் விளைச்சலையும் அதிகரிக்கலாம். மண் வளமும் உயிர் உரங்களும். மண் வளம் என்பது அதன் ரசாயன, பௌதீக மற்றும் உயிரியல் பண்புகள் சரியான விகிதத்தில் அமைய பெற்றிருப்பதாகும். வளமான மண் என்பது அதில் பயிரிடப்படும் பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை சரியான அளவில் சரியான தருணத்தில் அளிக்கும் தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். இல்லையே பயிர்களின் வளர்ச்சி குன்றி விளைச்சல் இழப்பு ஏற்படும். பெருகி வரும் மக்கள் தொகைக்கு உணவளிப்பதுடன் நம் மண்ணின் வளம் குறையாமல் பாதுகாப்பதும் நம் கடமையாகும். இதற்கான தீர்வாக அங்கக வேளாண்மை விளங்குகிறது. நீரின்றி அமையாது உலகு என்பது போல நுண்ணுயிரியின்றி அமையாது மண் என்றும் கூறலாம். மண்ணில் நடக்கும் ஒவ்வொரு ரசாயன மாற்றத்திற்கும் நுண்ணுயிரிகளின் செயல்பாடு மிக முக்கியமாகும். மண் வளத்தினை மேம்படுத்த நம் முன்னோர்கள் அதிக அளவில் அங்கக உரங்களை பயன்படுத்தி வந்தனர். அதற்கு காரணம் அதிக அளவு அங்கக உரங்களை மண்ணில் இடும் பொழுது அதிக அளவில் நுண்ணுயிரிகள் பெருக்கமடைந்து மண்ணில் ஊட்டச்சத்து கிடைக்கையே அதிகரிக்கும். அதனால் அம்மண்ணில் பயிரிடப்படும் பயிர்களும் நன்கு செழிப்பாக வளர்ந்து அதிக விளைச்சலை கொடுக்கும். ஆகையால் மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து மண் வளத்தை மேம்படுத்த உயிர் உரங்களை பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் நாம் உள்ளோம்.
1: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி ஏ புவனேஸ்வரி, நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உற்பத்தி துறையின் வளர்ச்சி சீராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுதொடர்பாக செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை காணப்பட்ட போதிலும் இந்தியாவில் உற்பத்தி துறை வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதன்படி திரு விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் வரும் 14ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் தற்போது அடுத்த ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான ஊதியம் உள்ளிட்ட நிர்வாக செலவுகளை மத்திய அரசே முழுமையாக ஏற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். பொருட்களுக்கான செலவினங்களை பொறுத்தவரை 75% மத்திய அரசும் 25% மாநில அரசும் மேற்கொள்வதற்கு ஏதுவாக மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த திட்டத்தினை மகாத்மா காந்தியின் பெயரிலேயே தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். தவிக தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவேக அரசு பொறுப்பேற்ற 50 நாட்களில் மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது.

0: அரசுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங் விஜய் சுண்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபினன் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வநாத் சுரேஷ், நீரஜ் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஜகார்த்தாவில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுண்டனில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05.

நினைத்தாலே இனிக்கும். எங்களை நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கக்கூடிய நேரம் தான் இது. உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னீங்கன்னா 80s 90s ஒளிபரப்பான பாடலை நீங்கள் கேட்கலாம். அந்த பாடலை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9344910018 அப்படின்ற நம்பரில், அல்லது 9342901018 அப்படின்ற நம்பர்லேயோ, அல்லது 8300019018 அப்படின்ற நம்பளையும் நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். முதல் பாடல் ஜீவா படத்துலேருந்து.

0: நேரம் 8:10. நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன்
0: சார். சொல்லுங்க.
1: படம் வந்து 3 முடிச்சு, பாடல் வந்து வசந்த கால
0: நதியில. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சத்யநாராயணன்?
1: உங்க
0: பாட்டையும் எதிர்பார்க்கறீங்க, அடுத்தவங்க என்ன பாட்டு கேட்க போறாங்கன்றதையும்
1: எதிர்பார்க்கிறீங்க.
0: ஓகே ஓகே, நல்லதான். உங்க பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி
1: நன்றி சார்.

0: நேரம் 8:16 ஆயிருக்கு. நீங்க கேட்டிருக்காது இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இன்னைக்கு அடுத்த நைட்டு நம்ம பேசலாம். வணக்கம்.
1: வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் ரவிச்சந்திரன்.
0: சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரவிச்சந்திரன்?
1: டூட்டி முடிஞ்சதுங்க, வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இடையில உங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சுங்க.
0: எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க?
1: திருப்பூர் மாவட்டங்க. திருப்பூர்ல இருந்து ஒரு 13 கிலோமீட்டருங்க.
0: பாட்டையும் என்ன பாடல்,
1: அக்னி நட்சத்திரம் படத்துல இருந்து தூங்காத
0: கேட்டுலாமா?
1: கேட்டுலாங்க. நன்றி.
0: நன்றி.

0: நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில 8:21:29 இணையக்கூடிய அடுத்த நேற்று நம்ம பேச போறோம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
1: வணக்கம், அந்த அறிவிப்பாளரே, நாங்கள் நலம் தானா?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அறிவிப்பாளர் அறிவித்த பொன்னான நேரத்தில் நலத்தோடு இசையோடு இணைந்து ஊட்டி எப்படி ரவிச்சந்திரன்,
0: எப்படி இருக்கீங்க, எங்க இருக்கிறீங்க, என்ன பாடலோட வந்திருக்கீங்க? மூணு கேள்விக்கும்
1: அன்பு அறிவிப்பாளரே, உங்களின் உரையாடலும் உறவாடலும் சுகமாக இருக்கிறது. மயிலருகில் வருகிறதை போல இந்த இரவு நேரத்தில் ஒரு அழகான பாடல், இரண்டில் ஒன்று சங்கீத பூமழகே என்கிற ஒரு அருமையான பாடலை இந்த இரவு வேளையில் தவழ விடுங்கள். சங்கீத பூமழகே
0: பாடல் வந்துட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி சமீபத்துல சந்திச்ச நண்பர்கள் யாராவது பத்தி ஏதாவது விஷயம் இருக்கா?
1: ஆஹா, நீங்கள் ஏதாவது ரோபோ போல ஏதாவது கேமரா கேமரா வைத்திருக்கிறீர்களா என்று தெரியவில்லை. ஆச்சரியம், வியப்பு. காரணம் என்ன சொல்லி சொன்னா சார், நேத்து என்னோட 50 வயது நண்பர் சார், 50 வருஷமா எனக்கு வந்து 85 வயசு இருக்கும். அவரு ஏறக்குறைய ஒரு புத்தகம்னு சொல்லலாம், ஒரு டிக்ஷனரின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவரு. எல்லா விஷயங்களும் பேசக்கூடிய ஜனரஞ்சகமான ஒரு நல்ல நண்பர், அனுபவம் மிக்க ஒரு நல்ல நண்பர், முதியவர்னு சொல்ல முடியாது, ஒரு இளைஞர். அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட்னு சொல்லி உடனே கூடலூர் இருந்து கேள்விப்பட்டு உடனே கிளம்பி வந்தார் சார். உடனே தட்டாபுடான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சார். பரவாயில்லை சார், அவருக்கு கொஞ்சம் பரவாயில்ல, என்ன பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆனந்த கண்ணீர் வழிந்தது. ஆனா எதுக்கப்பா நீ அழுகிற, அதெல்லாம் ஒன்னும் அழாத அப்படின்னு சொல்லி சொல்லி ஆறுதல்
0: படுத்தினேன்.
1: அந்த இருவரின் நினைவாட்ட நினைவுகளோடு.
0: ஓகே, விரைவில் குணமடையட்டும், உங்களுடைய பாடல் நம்ம கேட்டுடலாம்.
1: நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி,
1: இரவு வணக்கம்.
0: நன்றி சார்.

0: நேரம் 7:27:47 ஆயிருக்குது. நீங்கள் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்தில், அதாவது நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நல்ல நல்ல திரைப்படங்கள்லேருந்து பாடலை கேட்டிருக்கீங்க. நல்ல திரைப்படத்திலேருந்து நல்ல பாடலை கேட்கக்கூடிய அடுத்த நல்ல நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: கோவை மாவட்டம்
0: சின்னவன் கண்டிப்பா நீங்க கேக்குற பாடல அவங்க விரும்பலைன்னாலும் நீங்க இதை கேளுன்னு சொல்லிடுவீங்க,
1: அப்படிதானே? சொன்னேன்.
0: சரி, என்ன பாடல், என்ன படம்?
1: பாட்டுக்கு ஒரு தலைவர் வந்து நினைப்பது யாரு? நான் தான் அந்த பாட்டுங்க சார்.
0: கேட்டலாமா?
1: ஓகே சார்.
0: பாடலை கேட்டு அப்படியே கை தட்டிட்டு ரெண்டு பேரும் அப்படியே டூ இட் பாடுங்க, சரியா?
1: இல்லைங்க சார், டூ இட் பாடும் போது கை தெரியல
0: சார். அதனால கை அங்க வச்சிருக்கிறேன் அப்படின்றீங்களா? பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துங்க.
1: ஓகே சார், இருட்டா இருக்குங்களே சார்.
0: அப்படியா? சரி, எப்படி உங்களுக்கு கேட்கணும்னு இஷ்டமோ அப்படி
1: கேளு. டூ இட் பாட முடியாது சார்.
0: ஏன், வெக்கமா இருக்கா?
1: இல்லைங்க சார், எப்படி முடியே?
0: வேலை முக்கியம்ன்றீங்களா? மனசுக்குள்ள, உங்க மனசுக்குள்ள ஏதோ இருக்குது சொல்றதுக்கு அப்படியே கஷ்டப்படுறீங்க. சரி, பரவாயில்ல.
1: ஆமாங்க சார்,
0: பரவாயில்ல, பாடல கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி.

0: ஃபிஃப்டிஸில் இருக்கிறவங்களுக்கு எயிட்டிஸ் சாங்கை கேட்கும் போது ஒரு தனி சுகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலில் நான் நினச்ச மாதிரியே கேட்கலாம். அது கேட்கும்போதே ஒரு தனி சுகம் தான். அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: நான் சொல்கிறது கரெக்டுங்களா?
1: கண்டிப்பாக சார்.
0: உங்களுக்கு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சா
1: சார்?
0: 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சா? அதுக்கு கீழே தானா?
1: இல்லை இல்லை இல்லை, அதுக்கு கீழே இருக்கேன்.
0: அதுக்கு கீழே தான் இருக்கிறீங்க, தப்பிச்சிட்டீங்க. அப்போ 40க்கு மேலே 50க்கு கீழேயா?
1: 40க்கு மேலே.
0: 40க்கு மேலே. 40க்கு மேலே ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறீங்களா?
1: இல்லையே.
0: என்றும் என்றும் இளமையா?
1: என்றும் இளமை தான். ஆமாம் கண்டிப்பாக.
0: சரி, என்ன பாடல், என்ன படத்துலேருந்து?
1: என்ன
0: வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: என்ன
0: டிசைன்?
1: நீங்களே
0: உருவாக்கணுமா?
1: சில ஐடியாஸ் அவங்க கொடுப்பாங்க, அது கரெக்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல, அது கரெக்டாக அந்த இது வரலாம், அதை நாங்கள் எங்களுடைய ஐடியாவை தனிப்பட்ட முறையில் ஐடியா பண்ணி அதை பண்ணுவோம். அந்த ஒர்க்,
0: அந்த மயில் ரெக்கை போடுங்க, இல்லை இந்த ரோஸாப்பு போடுங்க, இல்லை வந்து வேற வானவில் போடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்களா?
1: அப்படி சொல்லுவாங்க. அந்த மயில் ரெக்கையிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில பேர் லென்த்து கேட்பாங்க, ஒரு சில பேர் இது ஷேப்னஸ் அது மாதிரிலாம் கேட்பாங்க, அது மாதிரி போடுவோம். அப்படின்னா சில பேர் வேற மாதிரி டைப்லேயும் கேட்பாங்க.
0: எது எப்படி இருந்தாலும் அந்த மயில் ரெக்கை ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா?
1: கண்டிப்பா.
0: சரி, உங்க பாடல் கேட்டலாமா?
1: கண்டிப்பா கேட்கலாம் சார். நன்றி.

0: 8:42 ஆயிருக்குது. நீங்க கேட்டிருக்கீங்க நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி. லைன்ல வந்து யாரோ இனிப்பு இனிப்பை உணர்ந்து அவர் சுவைத்து பார்த்த மாதிரி சிரிக்கிறாரு. யார் லைன்ல சிரிக்கிறீங்க? வணக்கம். என்ன சிரிச்சீங்களா? எதுக்காக சிரிச்சீங்க? இனிக்கும் போது உங்களுக்கு சிரிப்பும் வருமா?
1: இனிப்பான உணவுகள் சாப்பிடும் போது ஜாலியா இருக்கும். நல்ல விஷயங்கள் பேசும்போது நல்லா சிரிக்கும். நினைத்தாலே இனிக்கல அப்படி பேசும்போது அது ஜாலியா சிரிச்சுக்கிட்டே அது ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம்.
0: என்ன ஜோக் ஞாபகம் இருக்கா? யோசிக்க கூடாது, என்ன கேட்டாலும் பதில் டக்குன்னு சொல்லுவேன்னு சொன்னோம்னா சொல்லிருக்கணும்.
1: என்ன
0: பார்த்து கேக்குற மாதிரி நீங்க நினைச்சிட்டு அப்படியே சிரிக்கிறீங்க பாருங்க. என்ன படம், என்ன பாடல் கேக்க போறீங்க?
1: காதல் ரோஜாவே, படம் பேர் ரோஜா.
0: கேட்டலாமா?
1: கேக்கலாம், ஜாலியா கேக்கலாம்.

0: நேத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்குள்ள நெருங்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அதாவது பாட்டு கேட்டவங்களுக்கு திருப்தி, பாட்டு கேட்ட திருப்தி, பாட்டு கேட்காதவங்களுக்கு டைம் ஆயிட்டே இருக்குதே அப்படின்ட்டு என்னமோ சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. யார் அது, என்ன பேசுறது சொல்லுங்க. ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம். நீங்க போன்ல வச்சிட்டு இருக்கீங்க, ஆனா பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுது. யார் அது டெவலப் பண்றது?
1: பிள்ளைங்க
0: கூட என்ன பேசிட்டு இருக்காங்க, அதை நாங்க கேட்காம விடுவோமா சும்மா?
1: அப்படிங்களா? பொண்ணு வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு, பொண்ணு கூட பேசிட்டு இருக்காங்க.
0: பேசிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா?
1: ஆ, சாப்பிட்டாங்க சார்.
0: என்ன சாப்பிட்டீங்க? தோசைக்கு என்ன சட்னியா சாம்பாரா இல்லைன்னா வேற ஏதாவது?
1: சட்னி சட்னி சட்னி பொரியல சட்னி.
0: அது யாரு சமைச்சது?
1: வீட்டுக்காரம்மா
0: தான். உங்களுக்கு பிடிக்குமா அது? அவங்களுக்கு பிடிக்குமா?
1: எனக்கு பிடிக்கும்.
0: உங்களுக்கு பிடிச்சதுனால அவங்க சமைச்சிட்டாங்க.
1: ஆமா.
0: நல்லா டேஸ்டா இருக்க, டேஸ்டா இல்ல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்?
1: அப்படி சொல்ல முடியாதே.
0: சொல்ல முடியாது. சொன்னா என்ன ஆகும்னு தானே கேக்குறேன் நான். என்ன பாட்டு, என்ன படத்துல இருந்து
1: ராஜாதிராஜா பாடல் வந்து மலையாள கரையோரம்
0: கேட்டலாமா?
1: நன்றி சார்,
0: நன்றி.
2: சிலு சிலு வென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்ற

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுருக்க அடுத்த கேட்க போகிற அடுத்த பாடல் யார் எங்கேன்னு பேசுகிறாங்க நான் அவங்ககிட்ட கேட்கலாம். 8:55 ஆயிடுச்சு, சொல்லுங்க யார் எங்கேன்னு பேசுறீங்க?
1: இரவு வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டா ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் என்ன பாடல் என்ன படம் கேட்க போறீங்க?
1: கண் சிம்டம் நேரம் படத்தில் இருந்து விழிகளில் கோடி அபிநயம் என்ற பாடல்.
0: ரொம்ப நேரம் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்களா?
1: ஆமாங்க சார்.
0: உங்களுடைய பசிக்கும் நீங்க ஆகாரத்தை எடுத்துக்குவீங்க அப்படிதானே?
1: ஆமா, ஒரு ரெண்டு ஒரே நேரத்துல.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி சார்.

0: கேட்ட பாடலோடு நினைத்தாலே நீக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, ஊட்டி எஃப்எம் 101.8 என்ற எமது இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இனி தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Government approves two major highway infrastructure projects in Delhi and Uttar Pradesh worth over 14,000 crore rupees. Vikasit Bharat G. Ramji Act comes into force across the country. Centre notifies revised wage rates under the scheme. Supreme Court issues guidelines on assessing income of motor accident victims for uniformity in compensation claims. Prime Minister of Japan Sanae Takaichi arrives in New Delhi on a three-day visit to India to take part in 16th India-Japan Annual Summit tomorrow. In men's cricket, India to take on hosts England in first T20 international of five-match series tonight. And in FIFA World Cup, England to face DR Congo in round of 32 at Atlanta in US tonight.

0: Congo in round of 32 at Atlanta in US tonight. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் மக்களே, நம்ம எல்லாருமே ஹெல்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கிறோமான்னு கேட்டால் நம்மள பல பேர் எடுக்கிறது கிடையாது. ஒரு நோய் வந்து அதுக்கப்புறம் அதுக்கான மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நோய் வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்றத பார்க்கறது ரொம்ப அவசியம். அதுக்காக நம்ம வாழ்க்கை முறையை மாற்றணுமா? யோகா, ஆயுர்வேதா, சித்தா, இது எல்லாத்தோடையும் முக்கியத்துவமும் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கு? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் நம்மளோட இணைந்திருக்கிறார் டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்கள். இவர் 25 வருஷத்துக்கு மேல சித்தா, யோகா, ஆயுர்வேதா இது எல்லாத்தையும் மாடர்ன் மெடிசனோட இணைச்சு லைஃப் ஸ்டைல்ல ஒரு ரெவல்யூஷனே கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். இதுக்காக அவர் பல விருதுகளையும் பெற்றிருக்கார். வெல்கம் டு தி ஷோ சார்.
4: வணக்கம்
3: சார். இப்போ நம்மள நிறைய பேரு முதுகு வலி, கழுத்து வலி, கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல கஷ்டப்படுறாங்க. முன்னாடிலாம் ஒரு 50 வயசுக்கு மேலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு 40 வயசுக்கு மேலேயே எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்பெல்லாம் நிறைய பேர் 25-30 வயசுலயே முதுகு வலி, கழுத்து வலி இதெல்லாம் கஷ்டப்படுறாங்க. நீங்க சர்ஜரி இல்லாமலே ஸ்பைன் ப்ராப்ளம்ஸை ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி சாத்தியம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
4: முன்காலத்துல எல்லாம் வந்து நமக்கு 50 வயசுக்கு மேல, 60 வயசுக்கு மேல தான் முதுகு வலி வருது அல்லது வலி வருதுன்னு நம்ம சொன்னோம். இப்போ 25 வயசுலேயே வருது அப்படின்னா போதிய உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது. ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சியோ, நமக்கு உடம்புக்கு தேவையான சக்தியூட்டம் கொடுக்கக்கூடிய உணவு பழக்கமோ இல்லாமல் இருக்கிறதுனால முதுகு தண்டுவடமாக இருக்கலாம் அல்லது மூட்டுகளாக இருக்கலாம். இந்த இயக்கத்துக்கு உயவுத்தன்மையை கொடுக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிடு இருக்கிறது. உடற்பயிற்சி இல்லை அப்படின்னால் தசைகள் வலுவிழந்து போகும். ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறோம் அல்லது நம்ம டூ வீலர் டிரைவ் பண்ணுறோம் அல்லது நிறைய ட்ராவல் பண்ணுறோம் அல்லது நாம் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னால் அந்த இடத்துல தசைகள் வலு இல்லாமல் இருக்கிறதுனால இந்த அழுத்தம் வந்து நேரடியாக எலும்புகளுக்கு போகிறது, தண்டுவடத்துக்கு போகிறது. உராய்வுத்தன்மை அதிகமாகும் போது அந்த தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் தேய்ந்து போகிறது. இதுதான் வலிக்கு காரணமாக இருக்கிறது. ஸோ இந்த வலி ஆரம்பத்திலேயே நாம ஒரு நல்ல ஆயுர்வேதா அல்லது சித்தா அல்லது ஒரு இயற்கை மருத்துவரை பார்க்கறதா இருந்துச்சுன்னா இந்த வலி எதனால வருதுன்னு கண்டுபிடிச்சு அந்த காரணியை வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்றோம். அதே போல அந்த எலும்புகளுக்கு, நரம்புகளுக்கு, தசைகளுக்கு வலுவாக்கக்கூடிய சிகிச்சை முறைகளும் உணவு பழக்கங்களும் சொல்லி கொடுக்கும் போது ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய எந்த வலிகளா இருந்தாலும் முழுமையா குணமடைஞ்சிடுறது. இல்லை நம்ம அதை ஃபாலோ பண்ணலை, ஒரு தீவிரமான பாதிப்பில் இருக்கிறோம், அறுவை சிகிச்சை தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னால் அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை முறையில் நம்ம எந்த மாற்றமும் பண்ண முடியாது. அப்போது இந்த அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய கம்ப்ரெஷனை தான் அவங்க ரிலீவ் பண்ணுறாங்க. அந்த தசைகளுக்கோ அந்த ஜவ்வுகளுக்கோ எந்த விதமான சக்தியூட்டக்கூடிய எந்த விஷயங்களும் நவீன சிகிச்சையில் பண்ணுறதில்லை. அப்போ நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணாலும் அடுத்த ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதத்தில் திரும்பவும் உங்களுக்கு அந்த வலி துவங்கும். அப்போது நம்மளோட இயற்கை மருத்துவம் என்ன சொல்கிறது அப்படின்னால் சர்ஜரி உங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது. உங்களுக்கு சாதாரணமாக ஒரு வலி ஸ்டார்ட் ஆகி அது நாளடைவில் தீவிரமாகக்கூடிய கண்டிஷனாக இருக்கிறதா இருந்துச்சுனால் அந்த கண்டிஷன் வந்து நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் முழுமையாக குணப்படுத்த முடியும். ஒரு இடத்துல நீங்கள் ஆக்சிடென்டல் காஸ், உங்களுக்கு அடிபடுறது, அந்த இடத்துல போன் உடஞ்சி போயிடுறது, இல்லை ஆக்சிடென்ட் ஆகிறது, உங்களுக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதுக்கு சர்ஜரி தேவையா? நிச்சயமாக தேவை. அது நல்ல ஆயுஷ் மருத்துவர் எந்த கண்டிஷனில் சர்ஜரி தேவையில்லை, எந்த கண்டிஷனில் சர்ஜரி தேவைங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சர்ஜரி தேவையில்லாத கண்டிஷனில் இருக்கக்கூடிய, எவ்வளவு தீவிரமாக இருக்கக்கூடிய முதுகு வலியாக இருந்தாலும், தண்டுவட வலியாக இருந்தாலும், டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருந்தாலும், டிஸ்க் ஹெர்னியேஷனாக இருந்தாலும் நிச்சயமாக ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவத்தில் குணப்படுத்த முடியும்.
3: அதாவது நம்ம ஜென்ரலாகவே ஆயுர்வேதா, சித்தா இது எல்லாத்துலேயுமே எல்லா நோய்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மருந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம உடல் அமைப்பு எப்படி அப்படின்றத நம்மளாவே தெரிஞ்சுக்க முடியுமா? அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை வச்சு நம்ம

0: ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் எடுக்கலாமா?
1: நிச்சயமா. ஸோ நீங்க என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிட்றீங்க, நீங்க எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க, நீங்க என்ன வேலை பண்றீங்க, எந்த மாதிரியான இடத்துல இருந்து நீங்க வர்றீங்க, இதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட ஆரோக்கியத்தை டிசைட் பண்ண முடியும். எல்லாருக்கும் பொதுவா இதுதான் ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல், இந்த மருந்து தான் நீங்க சாப்பிடணும் அப்படி கிடையாது. அது வந்து உடல் உள்ளுறுப்புகளுக்கு நவீன மருத்துவம் சொல்லக்கூடிய வழி. ஆனால் ஒருங்கிணைந்த இயற்கை மருத்துவம் என்ன சொல்றது அப்படின்னா, ஒவ்வொருவரோட சக்தி ஓட்டத்துக்கு தகுந்தாப்புல அவங்களோட உணவு பழக்கத்தை அமைச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு உடல் உழைப்பு தேவை, உங்களோட பாரம்பரியம் வந்து அசைவ உணவு சாப்பிட்டுருக்கிறது அப்படின்னா, நான் ஒரு ஜெனரலைஸாக உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நான் ஒரு இயற்கை மருத்துவர், இயற்கை மருத்துவம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது, அதனால நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. உங்களோட ஜெனட்டிக் மெமரி, உங்களோட கட் வந்து அதை அக்செப்ட் பண்ணுமா? பண்ணாது. அப்போ அந்த இடத்துல இந்த ஒருங்கிணைந்த சிகிச்சைன்னு சொல்கிறது வந்து, உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுனால அது டைஜஸ்ட் ஆகாம ப்ராப்ளம் கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னா, ரிகவரி ஆகிறது வரைக்கும் நீங்க நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். உடல் அமைப்பு பொறுத்தளவுல இது வாதமா பித்தமா கஃபமா, உடலோட பிரகிருதி அப்படின்னு சொல்றோம். இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்க தயிர் சாப்பிடுறீங்க, உங்களுக்கு பிடிக்கிறது, ஆனால் தயிர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப மந்தமா ஃபீல் பண்றீங்க, யார்கிட்டயும் நீங்க கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, தயிர் உங்களுக்கு சூட் ஆகல, உங்க உடம்பு வந்து கஃப பிரகிருதியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தயிர் சூட் ஆகாது. இது உங்களுக்கு தெரியறதா இருந்துச்சுன்னா நீங்க அதை அவாய்ட் பண்ண முடியும். அப்ப இது வாதமா பித்தமா கஃபமா நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமா நல்ல ஒரு ஆயுர்வேதா அல்லது சித்த மருத்துவரை நீங்க சந்திச்சு ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இதை தெளிவா சொல்லிடுவாங்க. இது ஒரு தடவை இது நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஒரு வேலைக்காக நம்ம டிராவல் பண்றோம், டிராவல் பண்ணா என்ன ஆகும், வாதம் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும், வாதம் அக்ரவேட் ஆனா கொஞ்சம் வலி வரும், இது நார்மல் தான். என்ன பண்ணணும், வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு அவங்களோட உடம்பு வாதமா பித்தமா கஃபமானு தெரிஞ்சுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான உணவு பழக்கம், எந்த விதமான வாழ்க்கை முறை வச்சுக்க முடியும். அதே போல மனசை பொறுத்தளவுலையும் சாத்விக் ரஜசிக் தமசிக் இப்படி மூணு நிலை இருக்கிறது. ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட நீங்க பேசுறீங்க அல்லது ஒரு ரிலேட்டிவ்கிட்ட பேசுறீங்க, நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுறதா இருந்துச்சுன்னா அவங்க தமசிக் மனோபாவத்தில் இருக்கிறாங்க. எதிர்காலத்தை பற்றி அதிகமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ரஜசிக் மனோபாவத்தில் இருக்கிறோம். இல்லை நிகழ்காலம், நமக்கு தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நம்ம என்ன பிரச்சனை சொன்னாலும் அதுக்கு பெருசாக அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க, அவங்க சாத்விக்கில் இருக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கிறது இல்லை ஆன்சைட்டி இருக்கிறது, நமக்கு தெரியணும் நம்மளோட மனசு எந்த நிலையில் இருக்கிறது. நான் ஒரு சாத்விக் பர்சனாலிட்டியா, நான் ஒரு ரஜசிக் பர்சனாலிட்டியா, நான் ஒரு தமசிக் பர்சனாலிட்டியா அப்படி தெரியறதா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது இது என்னோட நேச்சர். அடிக்கடி கோபம் வருது, பித்த பிரகிருதி இருந்து ரஜசிக்கா இருந்துச்சுன்னா கோபம் வரும். அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக சாப்பிடணும். இல்லை ஒரு நாள் நான் நல்லா போய் சாப்பிட்டுட்டேன், ஐ செலிப்ரேட்டட் த டின்னர், ஐ செலிப்ரேட் த ட்ரீட், அந்த வாரம் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு உங்களோட உடல் அமைப்பும் மன அமைப்பும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
0: இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே பிரகிருதி அப்படின்னு, அதாவது இது வந்து நம்ம எப்பவுமே நம்மளுடைய உடல் அமைப்பு இந்த மாதிரி தான் அப்படின்னு இருக்குமா? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு தயிர் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்துட்டு தயிர் இதுவாகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. சில பேருக்கு முன்னாடி நான் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு அப்போ அது வந்து ஒத்துக்குச்சு, ஆனால் இப்போ அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து வயசு காரணமா இல்லைன்னா உடல் வந்து நம்மளுடைய பாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா?
1: அப்பா அம்மா சேர்ற டைம்ல நம்ம ஒரு சிங்கிள் செல்லாக நம்ம உருவாகிறோம், அங்கே வந்து நம்ம ஜெனட்டிக் இம்ப்ரெஷன் அங்கே வந்துடுது. ஸோ ஹூ யூ ஆர் தட் யூ ஆர் தட் இஸ் டிசைடட். பட் நம்ம பிறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பிட்றோம், எந்த என்விரான்மெண்ட்டில் வளர்கிறோம், எந்த சூழ்நிலை இருக்கிறது, நமக்கு தெரியும் ஆறு பருவநிலை இருக்குல்ல, இந்த கால மாற்றம் நடக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே அதுக்கு தகுந்தாப்பில் சேஞ்சஸ் நடக்கும். பேசிக் அதே தான் இருக்கும், அந்த ஜெனட்டிக் மெமரி வந்து இட் இஸ் ஃபிக்ஸ்ட். அது என்னன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் கோடைக்காலம் வருது, அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சாப்பாடை சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி இல்லை நான் கோடைக்காலத்துலேயும் ரெண்டு வாட்டி பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னா தட் வில் கிரியேட் அ ப்ராப்ளம். பிரகிருதி இஸ் அ சேம். அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நல்ல தேர்ந்த ஒரு ஆயுர்வேத அல்ல சித்த மருத்துவரை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா அவங்க சொல்லிவிடுவாங்க, இதுதாங்க நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உடம்புக்கு ஹெல்ப் பண்ணும், இந்தந்த விஷயங்கள் உங்கள் மனசு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நம்ம இந்த மாதத்தில் இருக்கிறோம், கால சூழல் இப்படி இருக்கிறது, மழைக்காலம்

0: வருது, சளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கஃப பிரகிருதி, அதனால நான் ஐஸ்கிரீமே சாப்பிடக்கூடாது. இல்லைங்க, நீங்க மழைக்காலத்துல ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, மழை வர்றதுக்கு முன்னால நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு டாக்டர் பார்த்து ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணிக்க முடியும். அது நீங்கள் லைஃப் லாங் ஃபாலோ பண்ண முடியும்.
1: இப்பவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது, ஒரு நோய்க்கு காலோபதி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதே டைம்ல ஆயுர்வேதிக்கோ இல்ல சித்தா மெடிசனோ வந்து எடுத்துக்க கூடாது, வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்ல மித்தா?
0: இல்ல, மாடர்ன் மெடிசன் வந்து உங்களோட சஃபரிங்க ஃபாஸ்டா ரெடியூஸ் பண்றதுக்கு, என்ன இம்பேலன்ஸ் இருக்கோ அதை பேலன்ஸ் பண்றதுக்காக அவங்க ஒரு சப்ஸ்டியூட் கொடுக்குறாங்க. அது எடுத்துக்கணுமா? உங்களோட வலி அல்லது வேதனை அன்பேரபிளா இருக்கிறது, உங்களோட மருத்துவர் உங்களுக்கு அறிவுறுத்துறாங்க, நிச்சயமா நம்ம மருந்து எடுத்துக்கிறோம். ஆனால் அது கூட ஆயுர்வேத மருந்த சித்த மருத்துவரை சொல்ற மருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா நிச்சயமா எடுத்துக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய எல்லா ஆயுர்வேத சித்த மருந்துகளுமே வந்து ட்ரக் இன்ட்ராக்ஷன், நம்ம இந்த மருந்து கொடுக்கும்போது ஆங்கில மருந்து கொடுத்தா அதில் ஏதாவது சைட் எஃபெக்டோ அல்லது இன்ட்ராக்ஷனோ ஆகுமா அப்படின்னு உங்கள் ஆங்கில மருத்துவர் சொல்கிறார், நீங்கள் சித்த மருந்து சாப்பிடாதீங்க, நீங்கள் ஆயுர்வேத மருந்து சாப்பிடாதீங்க. இல்லை, உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் சொல்கிறாரு நீங்கள் ஆங்கில மருந்து எடுத்துக்காதீங்க. அப்போ நீங்கள் கேள்வி கேட்டுக்கணும், உங்கள் டாக்டருக்கு உங்கள் மேலே அக்கறை இருக்கிறதா இருந்துச்சுனால் நீங்கள் விரைவாக குணமாகிறத அவர் எது வேணாலும் எடுத்துக்க சொல்லுவார். வலிக்காக நீங்கள் ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கிறீங்க, நான் ஒரு ஆயுர்வேத மருத்துவர், எனக்கு தெரியும் நீங்கள் பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நேரத்துக்கு நிச்சயமாக பெயின் குறையும். ஆனால் இந்த பெயின் எங்கேருந்து வருது? எலும்பு தேய்மானத்துலேருந்து வருது. இந்த எலும்பு தேய்மானம் உயவுத்தன்மை இல்லாததுனால வருது. அப்போ இந்த உயவுத்தன்மை கொடுக்கறதுக்கு நான் ஆயுர்வேத மருந்து கொடுக்குறேன். வலி இருக்கிற நேரத்தில் நீங்கள் வலி குறைக்கிறதுக்குள்ள மருந்து ஆங்கில மருத்துவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த வலி குறையிறதுக்கு நம்ம கொடுக்குற மருந்து வந்து ஒரு முழுமையான நிவாரணம் கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு வலி நிவாரணி தேவை இருக்காது. சக்கரை நோய்க்கு நீங்கள் ஆங்கில மருந்து துவங்கியாச்சுது, அதுக்கப்புறம் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை பார்க்குறீங்க இல்லை சித்த மருத்துவரை பார்க்குறீங்க, அவங்க வந்து ஒரு சித்த மருந்து சொல்கிறாங்க. ஆங்கில மருந்து எடுத்துக்கும் போது சித்த மருந்து எடுத்துக்கலாமா? நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நான் 25 வருஷமாக நான் வந்து இன்டெக்ரேட்டட் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். யாருக்குமே ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஆகலை. நீங்கள் ஆங்கில மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நம்ம மருந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களோட ரிப்போர்ட் வந்து நீங்கள் எப்படி ரிக்கவர் ஆகிருக்கீங்கன்னு சொல்லும். அந்த ரிப்போர்ட் உங்கள் ஆங்கில மருத்துவர்கிட்ட காமிங்கோ, பெட்டராக இருக்கிறதா இருந்துச்சுன்னா அவருக்கே தெரியும், அவர் கொடுத்துருக்க மருந்தோட டோஸை ஃபஸ்ட்டில் குறைச்சிக்குவாங்க, அப்புறம் அவர் நிறுத்த சொல்லுவார், நீங்கள் நிறுத்திக்கோங்க. எந்த மருத்துவமாக இருந்தாலும், அது ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும் அல்லது ஆயுர்வேதமாக இருக்கட்டும் அல்லது சித்த மருத்துவமாக இருக்கட்டும், யோக மருத்துவமாக இருக்கட்டும், இயற்கை மருத்துவமாக இருக்கட்டும், உங்களோட கஷ்டத்தை அது குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னால் நிச்சயமாக இந்த இன்டெக்ரேட்டட் அப்ரோச் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.
1: ஓகே சார், இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயமாவே இருக்கும். நம்ம இந்த ஆன்லைன்லனா வந்து நிறைய பேர் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய, பவுடர்னு மட்டும் இல்ல ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா வேற எதுவா இருந்தாலுமே, இப்போ ஆன்லைன் வரும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம பாக்குறோம். அதுல எது எதெல்லாம் ஃபேக்கா இருக்கும், எது எதெல்லாம் வந்து ரியல் ப்ராடக்ட் அப்படின்றத வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்றது?
0: எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு இந்த ப்ராடக்ட் சொல்யூஷனா அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஒரு மருந்தாக இருக்கணும். மருந்தாக இருந்துச்சு அப்படின்னால் அதுக்கு ஒரு மருத்துவரோட ஆலோசனை தேவை. நீங்கள் வாங்கக்கூடிய விஷயம் உங்களோட உடல் உள்ளுறுப்புகள் தொடர்பாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு மருத்துவ வல்லுநரோட ஆலோசனை தேவை. இல்லை, நான் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்டாக இருக்கிறது, ஒரு காஸ்மெட்டிக்காக இருக்கிறது, இப்படி இருக்கிறதா இருந்துச்சுன்னா அதோட வேலிட் மேனுஃபேக்சரிங் பாருங்கள், அதோட கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் பாருங்கள், எல்லாம் ப்ராப்பராக இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த விதமான அனுமதியும் இல்லாமல், எந்த விதமான குவாலிட்டி கண்ட்ரோலும் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் வர்றதா இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்டை சாப்பிட்ற விஷயமா இருந்துச்சுன்னா நிச்சயமாக தவிருங்க. இல்லை காஸ்மெட்டிக்ஸாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா ஸ்கின் அலர்ஜி டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க உடம்புக்கு சூட்டா இருக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்க உபயோகப்படுத்தலாம்.
1: அதாவது நம்ம வாழ்க்கை முறையை வந்து எப்படி எல்லாம் மாற்றி அமைக்கலாம், இது யோகா அப்படின்றது எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு முக்கியம், மெயினா எது பண்றதா இருந்தாலும் கடைசி காலத்துல வந்து நிக்கணும் அப்படின்னா முன்னாடி இருந்தே நம்ம உடம்ப பாத்துக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை. வரலட்சுமி ஆனந்தகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், அனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். முதலில் கஜவதனா பேடுவே, புரந்தரதாசர் கீர்த்தனை, கேதாரம் ராகம், ஆதிதாளம்.

அரங்கசியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வரலட்சுமி ஆனந்தகுமார் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், அனுமந்தபுரம் ஜே புவராகன் அவர்கள் மிருதங்கம். அடுத்து ஸ்ரீ சுப்பிரமணியம் முத்துசுவாமி தீட்சித கிருதி, தோடி ராகம், ஆதி தாளம்.

அரங்கசீலி இதுவரை வரலட்சுமி ஆனந்தகுமார் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், அனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி நேர்கள் இனி கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் பாவமன்னிப்பு திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல்.

இனி சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல் தாய்க்கு பின் தாரம் திரைப்படத்திற்காக, குமுதம் திரைப்படத்திற்காக.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.8°C, குறைந்தளவு வெப்பநிலை 27.8°C, பதிவான ஈரப்பதம் 60%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.6°C, குறைந்தளவு வெப்பநிலை 29°C.

பதிவான ஈரப்பதம் 55%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 37°C ஆகவும் குறைந்தளவு வெப்பநிலை 28 முதல் 29°C ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணையத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை ரா நடராஜன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மூத்தோர்களின் எலும்பு பிரச்சனைகளை சமாளிப்பது எப்படி, முடநீக்கியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் குறித்த விழிப்புணர்வு வர்ஷினி ரகு அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

0: 8:02 8:30 திரைகானம், 9 மணிக்கு அரங்கிசை, யூபி ராஜு, யூ நாகமணி ஆகியோரின் மேண்டலின் இசை, சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், விஷ்ணுபிரியா அவர்களின் புல்லாங்குழல் இசை, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, வேதாகமத்தில் பெண்கள் உரை வழங்குபவர் செல்வம் பால் ஆண்ட்ரியூ கனகராஜ் அவர்கள், சாதனை பெண்மணி ஈஸ்வரி மதன் அவர்களுடன் நேர்முகம் ஆகியவை இடம்பெறும். 2:15 திரைகானம். இரண்டு வானிலை, மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 6:40 மனதில் நின்றவை, 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகரன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவை உற்பத்தி மற்றும் பயன்பாடுகள், காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆ ரூபானந்தினி அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 9:15 திரைகானம், 9:30 நாடகமலர் விடியலை நோக்கி நாடகம், எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள், நடிப்பு எஸ் முரளிதரன், சி ராஜா அப்பாசுவாமி, ஆர் பரத்ராம், வி வி மீனாட்சி, கே விஸ்வநாதன், ஆர் நந்தகோபால், எம் பாலசுப்பிரமணியம் ஆகியோர், அமைப்பு அண்ணாமலை பாண்டியன். பத்து மணிக்கு தேசிய நாட்டுப்புற மெல்லிசை நிகழ்ச்சி, அமல் அந்தோணி அவர்கள் வழங்கும் மெல்லிசை பாடல்கள், மார்கி மது அவர்களின் நாட்டுப்புற சாக்கியர் கூத்து ஆகியவை இடம்பெறும். 10:30 மத்தியில் 720 kHz மற்றும் 101.4 MHz ரெயின்போ பண்பலையில் லண்டன் ஓவல் மைதானத்தில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இரண்டாவது அரையிறுதிப் போட்டியின் வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பில் 10:30 காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba.
2: The government today approved 2 major highway infrastructure projects worth combined over 14,000 crore rupees. Briefing media in the national capital about

0: And in men's cricket, India were 124 in 13.3 overs against England in the first T20 international of the five-match series at the Riverside Ground in Chester-Lew Street when reports last came in. Earlier, Indian skipper Shreyas Iyer won the toss and opted to bat first. Spinners Varun Chakravarti and Ravi Bishnoi have returned to the playing 11 for India, while Vaibhav Suryavanshi has been kept on bench. The men in blue will look to bounce back from the shocking 2-0 defeat to Ireland in the last series. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்பாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 11:10. ஓடிஎஃப்எம் 101.8 இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நேர்களே. ஜெய்ஹிந்த்.